நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் எமது முதல் அலைவரிசை மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 21 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை மாதம் 28 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 11 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:51. கீரவாணி ராகத்தில் மங்கள இசை.

வரும் நிகழ்ச்சிகள் இன்று திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். எமது முதல் அலைவரிசையில் இன்று முற்பகல் மணி 11:10 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் பிரபாஸ் பட்டனில் நடைபெறும் சோமநாதர் கோயில் புனரமைப்பின் 75வது ஆண்டு விழாவான சோமநாதர் அமிர்த பர்வதம் விழாவில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரலை. எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மணி 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 வயக்காடு. தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். காலை 7 மலரும் காலை மலரில் ரமா ராமநாதன் அவர்கள் வழங்கும் செவிச்செல்வம், சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயனி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியவை. 8 இதயராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இதயராகம். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.

0: கீரவாணி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம் மெய்யுணர்தல் 36 அதிகாரம் 4 குறட்பா.

காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பில் சாலை விதிகள் நமக்கானவை. ஸ்ரீரங்கம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் எம் கார்த்திகேயன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள். 7 அறிவு பாய்ஸ் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் உங்களோடு நாங்க. பகல் 12:10 தூக்கம் ஒரு வரம் தருகிறது மங்கையர் உலகம். 12:50 பாப் கார்னர். பகல் 1 மணிக்கு மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கான தீவனம் தயாரிப்பு குறித்து கரூர் மஞ்சநாயக்கன்பட்டி எம் விஜயகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். பிற்பகல் 2:30 திரைக்களஞ்சியம் மலைக்குடிப்பட்டி சண்முகம் ராசாத்தி அவர்களின் தொகுப்பில். பிற்பகல் 3 மணிக்கு கவி யோகி சுத்தானந்த பாரதி பாடல்கள் தொகுப்பு நிகழ்ச்சியை முதல் அலைவரிசையில், இன்று பகல் 12:10 சங்கீத சாரலிலும் கேட்டு மகிழலாம். மாலை 4 மணிக்கு வசந்த் அன்கோ வழங்கும் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் வண்ணக்கோலங்கள். மாலை 5 மணிக்கு பொன்மாலை திரை இசை. 6 மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவே மருந்து, உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள் தரும் தகவல்கள். 6:30 மாநில செய்திகள். 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம். எனக்கு பிடித்த திரைப்படம் கல்லூரி மாணவி பி மகாலட்சுமி அவர்கள் பங்கேற்பில். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி போதாவூர் வி ஒண்டிமுத்து அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. ஒன்பது 15 இனிய ராகம். 10 மணிக்கு ஞாபகம் வருதே. 1 எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. ஒன்பது மணிக்கு அரங்கிசையில் சுத்தானந்த பாரதி அவர்களின் பாடல் தொகுப்பாக பி வி ராமன் பி வி லக்ஷ்மணன் ஆகியோரின் பாட்டு. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 தென்காசி மாவட்ட செய்திமடல். 10 மணிக்கு அரங்கிசையில் சின்னமனோர் ஏ கார்த்திகேயன் அவர்களின் பாட்டு. NC மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

கேட்டது நிகழ்ச்சி நிரல். மரபிசையோடு பண்ணிசை, தகவல்களோடு திரை இசை, கேட்டு மகிழ எப்போதும் இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசை. நேயர்களுக்காக, நேயர்களால்.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏவா வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோவை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: 6:02 திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்கலாம் பாரதி பண்.

0: In IPL cricket, Royal Challengers Bengaluru defeated Mumbai Indians by 2 wickets in a last over thriller in Raipur last night. Put into bat first, Mumbai Indians posted 166 for 7 in 20 overs, riding on Tilak Verma's 57 off 42 balls. Today, Punjab Kings will face Delhi Capitals at Himachal Pradesh Cricket Association Stadium in Dharamshala at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10. நேர்கள் இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: தமிழ் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்தது. ஒரு தோட்டத்தில் எத்தனை மலர்கள் இருப்பினும் முதலில் பூத்த பூவிற்கு தனி பெருமை உண்டு. அவ்வாறு தோண்டிய மொழி தமிழ் மொழி. தேனும் தமிழும் வேறென்று தேன் நாவிற்கு சுவை தருவது போன்றே தமிழும் நாவிற்கு சுவை தரும். ஆனால் தேன் செவிக்கு இன்பம் பயப்பதில்லை, தமிழ் செவிக்கும் இன்பம் தரும். அமிழ்து அமிழ்து என கூறினும் தமிழ் தமிழ் என கூறினும் ஒன்றாகவே இசைக்கும். அத்தகைய தமிழை நாள்தோறும் போற்றி பாட வேண்டும் என்னும் எண்ணத்திலேயே புலவர்கள் இலக்கியங்களை பாடல்களாக பாடியுள்ளனர். அம்மாவா என கூறுவதை காட்டிலும் அம்மா இங்கே வா வா என்பதில் எத்தனை இன்பம் இருக்கிறது. நிலவை அழைக்க கவிஞரால் மட்டுமே முடிகிறது. நிலா நிலா ஓடிவா என அழைத்து குழந்தைகளுடன் விளையாட வைத்து விடுகின்றனர். மண் நிலாவுடன் வான் நிலா மகிழ்ந்து விளையாடுகிறது. தமிழ் அத்தனை வித்தைகளையும் செய்து விடுகிறது. பன்னிரு ஆழ்வார்களுள் ஒரே பெண் ஆழ்வாராக சிறந்தவர் ஆண்டாள். பிறந்த வீடு ஸ்ரீவில்லிபுத்தூர், புகுந்த வீடு ஸ்ரீரங்கம். ராமனுக்கு சீதை, திருமாலுக்கு கோதை என போற்றும் அளவிற்கு அன்பு காட்டுகிறாள். தான் அணிந்துவிட்டு மாலையை திருமாலுக்கு கொடுத்தார், அதனால் சூடி கொடுத்த சுடர்கொடி என போற்றப்படுகிறார். இவள் தமிழில் பாவை பாடல் பாடினால் அது திருப்பாவையானது. அவள் பாடிய மொழி நாச்சியார் திருமொழியானது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என அழைத்து மகிழ்கிறாள் ஆண்டாள். மேலும் காலையிலே விழிக்க வைத்து நம்பிக்கை ஊட்டுகிறாள். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் என கூறுகிறாள். ஒவ்வொரு காலையும் நமக்கானது என்னும் நம்பிக்கையை ஊட்டி பாடி மகிழ அழைக்கிறாள். ஒருவரிடம் பேசும்பொழுது எப்படி பேச வேண்டும் என கற்பிக்கிறாள் ஆண்டாள். ஒவ்வொரு நாளையும் அறிவை பெறும் நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்பதை மட்டுமே வாழ்க்கையாக கொண்டிருக்க கூடாது என்பதனை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என பாடுகிறார். மேலும் அழைக்கும் பொழுதே குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என விளிக்கிறார். குறையில்லாத உன்னால்தான் குறையில்லாதவனாக என்னை மாற்ற முடியும் என வேண்டும் அழகினையும் இங்கு பார்க்கலாம். நாராயணா மாதவா வைகுந்தா என பெயரிட்டு அழைப்பதனை மரியாதை குறைவாக எண்ணிவிடாதே. அன்பால்தான் அப்படி அழைக்கிறோம். அருள் புரிவாய் என வேண்டுகிறாள். மேலும் உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் என பாடுகிறார். கோபம் வந்தால் சீறுதல் இயல்பு, பாம்புதான் சீரும். பாம்பினை படுக்கையாக கொண்ட நீ அருள் வடிவமானவன், எங்கள் மேல் பாம்பு போல் சீராது அருள் புரிக என வேண்டுகிறார். தாயானவள் அடித்து விரட்டினாலும் குழந்தை அவள் முந்தானையே பிடித்து சுற்றி திரியும். அதுபோலவே நீ விரட்டினாலும் நம் உறவை யாராலும் பிரிக்க முடியாது என கூறுகிறாள் ஆண்டாள். தாய்க்கு அறிவுடைய பிள்ளைகளை காட்டிலும் அறிவில்லாத பிள்ளைகளிடமே பாசம் அதிகமாக இருக்கும். எனவே தாயில்லம் கொண்ட நாராயணனிடம் அறிவில்லாத பிள்ளைகளாகிய எங்களை காப்பாயாக என வேண்டுகிறாள் ஆண்டாள். திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் தமிழின் அருமையாக பாடல்களாக அமைகின்றன. எனவேதான் ஆண்டாள் அருளிய தமிழ் பாடல்கள் சங்க தமிழ் மாலை என போற்றப்படுகிறது. வில்லிபுத்தூர் கோவில் தமிழக அரசின் சின்னமானது. ஆண்டாள் தமிழ் பக்தியின் வண்ணமானது.
2: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஸ்வரங்களின் சுவாரஸ்யம் இசையோடு கைகோர்க்கும் காற்றையும் சுகமாக்கும். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஆனந்த ராகம்.

திறமையின் மூலம் புகழை பெறலாம், ஆனால் ஒழுக்கத்தின் மூலமே சிறந்த மனிதன் என்ற அடையாளத்தை பெற முடியும். நான் எனும் சுயம் தன் முழுமையை அறிந்தால் மட்டுமே தொடர் ஆனந்தம் கூடவே வரும். ஆனந்தராகம் நிகழ்ச்சியில் குமாரவயலூர் சி. திருஞான சம்பந்த ஓதுவார் பாடும் பாடல்.

திருநாவுக்கரசர் பதிகத்தை பாடியிருந்தார் குமார வயலூர் ஸ்ரீ திருஞான சம்பந்த ஓதுவார். கடவுள் என்னும் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கடவுளை நீங்கள் மூளையறிவு, தர்க்கம், காரணம், கருத்து ஆகியவற்றை வைத்து புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் நழுவ விட்டு விடுவீர்கள். அவரை புரிந்து கொள்ள முடியாமல் போகும். கடவுளை புரிந்து கொள்ள முடியாது, உணரத்தான் முடியும். எனவே புரிந்து கொள்ள நினைக்காமல் உணர்வாய் அறிந்து கொள்ள முயலுங்கள். திருச்சி எம்.ஒய். நசுருதீன், பி.எஸ். சசிரேகா, குரல்கள் ஆனந்தராகத்தில்.

கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அவற்றை தற்காலிகமாக்குவதும் நிரந்தரமாக்குவதும் நம்மிடம்தான் இருக்கிறது. நிரந்தரமாக்கினால் நோயாளி, தற்காலிகமாக்கினால் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியான நபராக மாறுவதும் நோயாளியாக மாறுவதும் நம் மனநிலையை பொறுத்தது. நமக்கு தேவையானதை நாம் தானே தேர்ந்தெடுக்க வேண்டும். ஜாலி ஆபிரகாம் பாடும் பாடல் ஆனந்தராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில்

கோவில் செய்திகள். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயில் விருப்பன் திருநாளில் ஆறாம் நாளான இன்று தங்க ஹம்ச வாகனம் இரவு 8 மணிக்கு யானை வாகனத்தில் புறப்பாடு. திருச்சி கள்ளக்குடி ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் இரவு 7 மணிக்கு அன்னவாகனத்தில் அம்பிகை திருவீதி உலா. தஞ்சை நரசிங்கன்பேட்டை மகாமாரியம்மன் ஆலயத்தில் பிற்பகல் 1 மணிக்கு கஞ்சிவார்த்தல் மண்டகப்படி.

0: சி சரோஜா சி லலிதா குரல்களில் கேட்டது திருப்புகள். இப்போது நிறைவு பெறும் ஆனந்தராகம் மீண்டும் நாளை காலை மணி 6:15.
1: உழவு சொந்தங்கள், உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 28 திங்கட்கிழமை. இப்போது

0: காலையிலேயே கண்கொள்ளா காட்சியா இருக்கே தம்பி.
1: வேங்க நில்லு, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்ன என்ன பார்த்து பூரிப்பு அடையிற மாதிரி தெரியுதே?
0: நான் உன்னை பார்த்து பூரிப்பு அடையறேன். செம காமெடிப்பா, இரு கொஞ்சம்
1: சிரிச்சுக்கிறேன். சிரிக்க என்ன இருக்குங்க?
0: சிரிக்க என்ன இல்லை தம்பி, காலையிலே மாடு மேய்க்க போய் பார்த்துருக்குறேன். ஆனால் நீ மாட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு எங்கத்தான் போகிறப்பா? இதில் எது மாடுன்னு வர சரியாக யூகிக்க முடியலையே. கீழே இருக்கிறது மாடா இல்லை மேலே இருக்கிறதா?
1: ஏன் டீ கடைக்கு போக பைக் இல்லை, காலும் வலிக்குது, வேற என்ன செய்ய? என்னோட வேங்க மாடு இருக்குல்ல, அது என்ன தாங்கிக்கிறாதா? அதனால தான் அது மேலே ஏறி போகிறேன்.
0: பாவம்ப்பா, அந்த மாட்டை பார்த்தா உன்னை விட ரொம்ப நோஞ்சானா இருக்கு. அடடா பாருப்பா, வாயில நுர வேற தள்ளுதுப்பா.
1: அதுக்கு என்ன பண்ண, அது எப்பவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நுரையத்தான் கக்குது.
0: என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட, அது ஆபத்து இல்ல?
1: புரியலண்ணே, என்ன சொல்றீங்க
0: தம்பி? கால்நடைகளுக்கு தசை நடுக்கம், மூச்சு திணறல், கண்ணில் தண்ணி வர்றது, அதிக உமிழ்நீர் சுரக்கிறது, வாய் வழியா நுரை வழியறது, இதெல்லாம் சயனைடு நச்சுத்தன்மையின் அறிகுறியா இருக்கலாம் தம்பி.
1: என்ன, இலைத்தலை சாப்பிட்டா சயனைடு நச்சுத்தன்மை ஏற்படுமா?
0: தம்பி ஒரு பெரிய விஷயம் சொல்றேன், நல்லா கேளு. மாட்டிலேருந்து இறங்குறியா இல்லை வேங்க மேலே உட்காந்துக்கிட்டே கேட்குறியா?
1: கீழே இறங்கிடுவோண்ணே.
0: பாவம்ப்பா வேங்க. இந்த பாரு, முதிர்ச்சி அடையாத பூக்கும் தருணத்தில் இருக்கக்கூடிய இளம் பச்சை சோளப்பயிறு தீவனம், அரளி விதை, மரவள்ளி கிழங்குக்கு, மரவள்ளி கிழங்கோட இலைகள், தோள்பட்டை, இது போன்ற இடத்துல சயனைடு நச்சுத்தன்மை அதிக அளவில் இருக்கு. குறிப்பாக சோளப்பயிரில் இளான் இலையில் இருக்கிற சோளம், அல்லது வறட்சி அல்லது பனிக்காலத்துக்கு அப்புறமா அந்த சோளத்தை மாடு மேய்ஞ்சா நச்சுத்தன்மை நிச்சயமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தோராயமாக 60 சென்டிமீட்டர் உயரத்தை அடையிற வரைக்கும் இந்த சோளத்தாவரம் ஆபத்தானவைப்பா. இதில் துரின், என்னது
1: துரின்
0: அப்படிங்கிற சயனைடு நச்சுத்தன்மை கால்நடைகள் சோளத்தை சாப்பிடும்போது அதுங்க வயிற்றுக்குள்ளார போய் உடஞ்சி ஹைட்ரஜன் சயனைடை வெளியிடும். புரியுதா? அதே மாதிரி மரவள்ளி கிழங்கோட இலைகள் மற்றும் பழங்களோட தோலில் லினாரின், எப்படி எப்படி
1: லினாரின்
0: அப்படிங்கிற சயனைடு நச்சுத்தன்மை வெளியேறும். ஒரு சில வறட்சி பகுதிகளை விளையிற கரும்பு சோகைகளும் சயனைடு நச்சுத்தன்மையை வெளியிடும். கொஞ்சமா தான் நச்சுத்தன்மை இருக்குன்னு வச்சுக்கிட்டா அது கால்நடைகள் சிறுநீர்ல வெளியேறிடும். அதிகமான நச்சுத்தன்மை இருந்தா நான் ஏற்கனவே சொன்ன அறிகுறி தென்படும். பா, என்ன சொன்ன ஏற்கனவே?
1: மூச்சு திணறல், கண்ணீர் வடிறது, வாயில நுர தள்ளுறது.
0: இப்போ வேங்கைக்கு நுர தள்ளிச்சு பாரு, அது மாதிரி கூட ஏற்படும். இது அந்த மாட்டோட உயிருக்கே ஆபத்தா கூட முடிஞ்சிரும் தம்பி.
1: என்னென்ன தாவரங்களை சாப்பிடுறதால இவ்வளவு பிரச்சனை இருக்குதா?
0: ஆமாப்பா, ஆமா. அதனால மேய்ச்சல் நிலங்களை பார்த்து மாடுகளை மேய்ச்சலுக்கு விடணும். வெயில உலர்த்தின பயிர்களை கால்நடைகளுக்கு கொடுக்கணும். ஊர்கா புல் இருக்குல்ல, அது சயனைடு உள்ளடக்கத்தை குறைக்கிறதுனால ஊர்கா புல்ல கொடுக்கலாம்.
1: ஓஹோ, என்னோட வேங்கைக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன
0: சரி, பின்ன என்னத்தான் பிரச்சனை? ஏன் வாயில நுர தள்ளுது?
1: அது ஒண்ணு இல்லைண்ணே, காலையிலேயே வெயில் அதிகமா இருக்குன்னு நான் குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் மாட்டுக்கும் ஊத்தி விட்டுட்டேன், கூலா இருக்கட்டும்னு, அதனாலதான் இருக்குமோ?
0: அது மனுஷனுக்கே ஒத்துக்காதேப்பா, உனக்கு ஒத்துக்கும். இருந்தாலும் அது எப்படி விலங்குகளுக்கு ஒத்துக்கும்? இரு, நான் போனை போடுறேன்.
1: யாருக்கு?
0: போலீஸுக்கு தான்.
1: ஏன்?
0: அவங்க வந்து உன் வாயில்

நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழி பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி ஆடு வளர்ப்பு பயிற்சியும் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியும் நடைபெற உள்ளன. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ஒவ்வொரு பயிற்சிக்கும் 590 ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 04-3-1 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் அறிவிக்கின்றார். கரூர் மாவட்ட விவசாயிகளே, தற்பொழுது பெறப்பட்ட மழையால் நிலங்களிலும் வரப்புகளிலும் களைகள், அதாவது பார்த்தீனியம், சாரணை போன்றவை அதிகமாக காணப்படுகின்றன. இந்த களைகளை நல்ல எருவாக மாற்றும் வாய்ப்புள்ளது. இவ்வாறு எரு தயாரிப்பதற்கு 5 மீட்டர் நீளம், 1.5 மீட்டர் அகலம் உள்ள நிழல் தரக்கூடிய கூரை வேய்ந்த நிலப்பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். அவ்விடத்தில் சேகரிக்கப்பட்ட களைகளை எளிதில் மக்கும் வண்ணம் 10-15 சென்டிமீட்டர் அளவிற்கு சிறிது சிறிதாக வெட்டி கொள்ள வேண்டும். இந்த பொருட்களை 100 கிலோ என்ற அளவில் பரப்பிக் கொள்ளுதல் வேண்டும். இதன் மேல் ட்ரைகோடர்மா புளோரோட்டஸ் அடங்கிய நுண்ணுயிர் கலவையை ஒரு பாட்டில் தூவ வேண்டும். மறுபடியும் 100 கிலோ துண்டுகளாக்கப்பட்ட களைகளை அதன் மேல் பரப்ப வேண்டும். அதன் மேல் 1 கிலோ யூரியாவை சீராக தூவ வேண்டும். இதேபோல் 1 மீட்டர் உயரம் வரும் வரை கூறப்பட்டது போல் களைகள், நுண்ணுயிர் கலவை, யூரியாவை இட வேண்டும். ஈரப்பதம் 50-60% வரும் வரை தண்ணீர் தெளிக்க வேண்டும். இந்த குவியலின் மேற்பரப்பை சிறிதாக மண்ணை கொண்டு மூட வேண்டும். நல்ல ஈரப்பதம் இருக்கும் வண்ணம் தேவைப்படும் போது தண்ணீர் தெளிக்க வேண்டும். இப்படி தயாரிக்கப்பட்ட கம்போஸ்ட் குவியலை 20 நாட்களுக்கு ஒரு முறை கிளறிவிட வேண்டும். 40 நாட்களுக்குள் மக்கிய உரம் தயாராகிவிடும். இவ்வாறு கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி அறிவிக்கின்றார். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகள் வளர்ப்போர் கவனத்திற்கு. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தற்போது கோடை மழை பரவலாக பெய்து வருவதால் உருளை புழுக்களின் நோய் உண்டாக்கும் லார்வா பருவம், நாடா புழுக்களை பரப்பும் சிற்றுண்ணிகளும் மேய்ச்சல் நிலங்களில் அதிகமாக காணப்படும். இதனால் மேய்ச்சலுக்கு செல்லும் இளம் ஆட்டுக்குட்டிகள் கன்றுகளுக்கு குடற்புழு தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடற்புழு தாக்கம் ஏற்பட்ட ஆட்டுக்குட்டி கன்றுகளில் தீவனம் உண்ணாமை, வளர்ச்சி குறைவு, கழிச்சல் போன்ற பொதுவான அறிகுறிகளும், இரத்தத்தை உறிஞ்சும் உருளை புழுக்களின் தாக்கத்தால் இரத்த சோகை, கீழ்த்தாடை வீக்கம், மூக்கு செல்லி போன்ற அறிகுறிகள் காணப்படும். குடற்புழு தாக்கம் தீவிரமாக இருந்தால் இறப்பு ஏற்படலாம். எனவே குடற்புழு தாக்கத்தினால் ஏற்படும் பொருளாதார இழப்பை தடுக்க கால்நடைகளுக்கு சாண பரிசோதனை செய்து பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். வேளாண் அறிவுரைகள். தற்போது பெய்துள்ள மழையை பயன்படுத்தி விவசாயிகள் உழவு மேற்கொண்டு வரும் நாட்களில் பெய்யும் மழையை பயன்படுத்தி சித்திரைப்பட்டத்தில் மானாவாரியாக நிலக்கடலை விதைப்பு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். எனவே TMV 1, CO 8, VRI 10 போன்ற அதிக மகசூல் தரும் புதிய ரகங்களை தேர்ந்தெடுத்து விதைப்பு செய்யலாம். மேலும் விதைப்பதற்கு முன் ட்ரைகோடர்மா விரிடி என்ற எதிர் உயிர் பூஞ்சார கொல்லியுடன் 1 கிலோ நிலக்கடலை விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைப்பதால் இளம் பருவத்தில் வரும் வேரழ்கள் நோயினை கட்டுப்படுத்தலாம். அடி உரமாக ஊட்டமேற்றிய தொழு உரத்துடன் 1 ஏக்கருக்கு 80 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். பருத்தி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இந்த ஈரப்பதமான காலநிலை காரணமாக சப்பை அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதன் முக்கிய அறிகுறிகளானது காய் முழுவதும் கருப்பு அல்லது பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும். அழுகலானது காயின் வெளியிலோ அல்லது உட்பகுதியிலோ காணப்படும். மேலும் காய் வெடிக்காமல் இளம் பருவத்திலேயே உதிர்ந்துவிடும். எனவே இதனை கட்டுப்படுத்த மேங்கோசப் என்ற ரசாயன பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். இவ்வாறு நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று இரவு 7:25

0: உலகத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் வி ஒண்டிமுத்து அவர்கள். நேர்களே, கேட்டு பயன் பெறுங்கள்.
1: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இந்த இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்தளவு குறைந்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியிட்ட விழாவில் அவர் நேற்று பங்கேற்றார். நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அதன்படி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3வதாக ஒலிக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது என்றும் இதற்கு முன்பிருந்த நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக இந்த விவகாரத்தில் பழைய நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின்

சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொரோனாவாக திரு ஏவ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். இதனிடையே சமூக வலைதளத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் புதிய அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஆற்றல்மிகு எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டு மக்களின் குரலை எதிரொலிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஊடகமாக திமுக விளங்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவது ஏற்புடையதல்ல என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள

திமுக செயல்பட்டு மக்களின் குரலை எதிரொலிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஊடகமாக திமுக விளங்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவது ஏற்புடையதல்ல என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்திருப்பது தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்குவதையும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதை செயல்படுத்த மறுப்பதையும் அடிப்படையாக கொண்டிருந்த திமுக அரசின் நீட்சியாகவே இது அமைந்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியதாக கூறப்படும் புகார் குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பனை தாவேக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற நிலையில் இது தொடர்பாக திரு பெரியகருப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய விடுமுறைக்கால அமர்வில் அவசர வழக்காக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டதாகவும் இது தொடர்பான புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தபால் வாக்கை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து பதிலளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதற்கான காரணங்களை விளக்கி இன்று பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். 3 நாள் சண்டை நிறுத்தம் மீறப்பட்டது தொடர்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சார்தாம் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வரவழைத்து இனி குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்தினம் எச்சரிக்கை விடுத்தார். திருத்தணியில் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற கூட பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: 6:55 திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நாளின் சிறப்புகளை தெரிந்து கொள்ள
1: மலர்கிறது நாள் மலர்.
2: 1998 இதே நாளில் பொக்ரானில் 2வது முறையாக அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது. உலகையே நம் நாட்டின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த அந்த சோதனையை நினைவுபடுத்தும் வகையிலும் அறிவியல் தொழில்நுட்பத்தினை வளர்க்கவும் 1999 முதல் இந்நாள் தேசிய தொழில்நுட்ப தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொன்முடி, என் தங்கை என வெற்றி படங்களை அந்நாளில் கொடுத்த நாயகன் பி.வி. நரசிம்ம பாரதியின் நினைவு தினம் இன்று. 1978 பின் திரையிலிருந்து ஒதுங்கி பாரதி நாடகமன்றம் என்ற சொந்த நாடகக் குழுவின் மூலம் பல சமூக நாடகங்களை மேடையேற்றினார் பி.வி. நரசிம்ம பாரதி. கவியோகி சுதானந்த பாரதியார் பிறந்த தினம் இன்று. 1897 புத்தகப் படிப்பு மட்டுமே கல்வி என்று, மூளை மனம் புலன்கள் உழைப்பு மூலமாகவும் கல்வி கற்க வேண்டும் என கல்வி குறித்த கருத்துக்களை முன்வைத்தவர். பிரெஞ்சு லத்தீன் போன்ற அயல்மொழிகளையும் கற்று அம்மொழிகளிலிருந்து சிறந்த இலக்கியங்களை அழகு தமிழ் நடையில் மொழிபெயர்த்தவர். விக்டர் ஹியூகோவின் புதினத்தை ஏழைப்படும் பாடு என்று மொழிபெயர்த்துள்ளார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் ராஜராஜன் விருது இவரது பாரத சக்தி நூலுக்கு கிடைத்தது. அகவாழ்வு சிறந்திட யோகம், புறவாழ்வு சிறந்திட அறிவியல் என்பதே கவியோகி சுதானந்த பாரதியார் உலகுக்கு அளித்த செய்தி. விடுதலை போராட்ட வீரர் ஆசஃப் அலி பிறந்த தினம் இன்று. 1888 அமெரிக்காவிற்கான முதல் இந்திய தூதரான இவர் நாட்டின் விடுதலைக்கு பின் ஒரிசா மாநிலத்தின் ஆளுநராக பணியாற்றியவர். ஆசஃப் அலி தன்னை போன்ற ஒத்த சிந்தனை கொண்ட அருணாவை கரம் பிடித்து நாட்டின் முன்னேற்றத்திற்கான பயணத்திலும் தனது மனைவியுடன் இணைந்தே செயல்பட்டார். விடுதலை போராட்ட வீரர் பூண்டி துளசியையா வாண்டையார் பிறந்த தினம் இன்று. 1929 காந்திய கொள்கைகளில் தீராத பற்று கொண்ட இவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்தவர். வாழ்க்கைக்கு தேவையான குறிப்புகள் கொண்ட இன்ப வாழ்வு எனும் புத்தகத்தை எழுதியதோடு 100,000 பிரதிகளுக்கு மேல் அச்சிட்டு காண வருவோருக்கு அன்பளிப்பு செய்தார். பிரபல இயற்பியலாளர் ரிச்சர்ட் ஃபைன்மன் பிறந்த தினம் இன்று. 1918 இயற்பியல் எவ்வளவு அழகான சுவாரஸ்யமான அறிவியல் என்பதை ஃபைன்மேன் லெக்சர்ஸ் எனும் புத்தகத்தில் விளக்கியுள்ளார். தமிழில் பல வெற்றி படங்களை தந்த அமெரிக்க இயக்குநர் எல்லிஸ் ஆர். டங்கன் பிறந்த தினம் இன்று. 1909 சினிமாவில் நாடக பாணி எதிரொலிப்பதை மாற்றி நடிகர்களின் முகபாவனை உடல் மொழிகளில் மாற்றத்தை கொண்டு வந்தார். எம்ஜிஆர், எம் கே ராதா, டி எஸ் பாலையா, என் எஸ் கிருஷ்ணன் ஆகியோரை அறிமுகம் செய்தவர் இவர். இரு சகோதரர்கள், அம்பிகாபதி, மீரா உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார் எல்லிஸ் ஆர். டங்கன். தன்னிகரற்ற தத்துவ ஞானி ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி பிறந்த தினம் இன்று. 1895 சென்ற நூற்றாண்டின் தத்துவ ஞானிகளில் ஒருவராக இவர் மதிக்கப்படுகிறார். மனிதருக்கு தேவை மாற்றமல்ல, விழிப்புணர்வே என்றவர். யூ ஆர் த வேர்ல்ட், தி அவேக்கனிங் இன்டெலிஜென்ஸ் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியின் குறிப்பிடத்தக்க நூல்கள். நகைச்சுவை குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகர் நெல்லை சிவாவின் நினைவு தினம் இன்று. 2021 இயக்குநர் பாண்டியராஜனின் ஆண் பாவம் மூலம் திரையுலகில் அறிமுகமான இவர் தன் தனித்துவமான நெல்லை பாணி பேச்சால் திரையுலகில் புகழ்பெற்றார்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கடலின் அலைகளை எதிர்த்து கப்பல் நீந்துகிறதே, காற்றை கிழித்து விமானங்கள் பறக்கிறதே, பூமியை துளைத்து நீர் ஊற்றெடுக்கிறதே, முட்டையை உடைத்து பறவைகள் பிறக்கிறதே, எதிர்நீச்சல் போட பழகு, என்னாலும் முடியும் என நினை, என்னாலும் பொன்னாள். இசையோடு எஃப்எம் ரெயின்போ 102.1 பாடல்களும் தகவல்களும் தர காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: செவிச்செல்வம் வழங்குபவர் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள்.
4: எளிமையான சொற்கள், மக்கள் பேசும் மொழிநடை, அற்புதமான கருத்துக்கள் தாங்கி திரையுலகில் அழகு சேர்த்த பெருமை பட்டுக்கோட்டை அரசர். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகிலுள்ள செங்கப்படுத்தான்காடு என்கிற கிராமத்தில் 1930 ஆண்டு ஏப்ரல் 13 நாள் அருணாசல கவிராயர் விசாலாட்சி தம்பதிக்கு பிறந்தார் கல்யாணசுந்தரம். ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் 2 ஆண்டுகள் அரிச்சுவடி படித்ததோடு கல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் பட்டுக்கோட்டை. பிறகு விவசாயத்தில் ஆர்வம் ஏற்பட்டதால் தனது நண்பர்களுடன் இணைந்து தஞ்சையில் விவசாய சங்கம் ஒன்றை ஆரம்பித்தார். தெருக்கூத்து நாடகங்களை பார்த்து நடிப்பில் அதிக ஆர்வம் ஏற்பட்டதால் உடனே சென்னைக்கு வந்த அவர் அன்று பிரபலமாக இருந்த சக்தி நாடக சபாவில் இணைந்தார். சின்ன சின்ன வேடங்களில் நடித்த அவருக்கு எழுதுவதில் ஆர்வம் ஏற்பட்டது. அதன்படி கவிஞராக வேண்டும் என்ற தனது ஆசையை நிறைவேற்ற பாண்டிச்சேரி சென்ற அவர் பாவேந்தர் பாரதிதாசனிடம் மாணவராக சேர்ந்து கவிதை எழுத பயிற்சி பெற்றார். அகல்யா என்ற பெயரில் கவிதை ஒன்று வந்திருப்பதாக பாரதிதாசன் அவருடைய மாணவர்களிடத்தில் பேசினார். எழுதி காட்டியதை அவர் படித்தார். அகல்யா என்ற பெண் ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருக்கிறார், யார் அந்த பெண், அருமையாக கவிதை எழுதியிருக்கிறார் என்று பாராட்டி பேசின மாணவர்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம், யார் அந்த அகல்யா என்று. கடைசியில் பார்த்தால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் அகல்யா. பாரதிதாசன் விளக்கம் கேட்டார், எப்படி அப்பா அகல்யா என்று பெயர் வைத்தாய், அருணாசலத்தின் மகன் கல்யாண சுந்தரம் என்பதை சுருக்கி அகல்யா என்று இந்த கவிதையை எழுதினேன் என்று முதல் கவிதையிலேயே பாரதிதாசனிடம் பாராட்டை பெற்றார். பிறகு திரைப்படத்தில் பாடல் எழுத நினைத்து சென்னை செல்ல விரும்புகிறார் பட்டுக்கோட்டையார். 15 வயதில் அவரில் வயலில் வேலை பார்த்துவிட்டு வருகையில் செங்கப்படுத்தான் காட்டின் கிராமத்து அழகிய குளக்கரையில் மீன் துள்ளி குதிப்பதை பார்த்த கல்யாண சுந்தரத்திற்கு சட்டென கவிதை பிறந்தது. ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டில் காரன் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே என்று ஒரு முதல் கவிதையை ஊருக்குள் பாடிக்கொண்டே போன பட்டுக்கோட்டையை ஊர் மக்கள் நம்ம கல்யாண சுந்தரம் அருமையா கவிதை எழுதுறாயா என்று பாராட்டினார். 1954 தமிழ்துறை உலகில் நுழைந்து பாமர பாவலரின் பாட்டெழுத வந்துவிட்டான் பட்டுக்கோட்டை. அதுவரைக்கும் கேட்காத தொனியில் உழைக்கும் மக்களின் முரட்டு மொழியில் திடீரென வந்து மிரட்டுகிறது அவருடைய பாட்டு. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒன்னுதான், ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாதம்தான் என்று எழுதி காட்டிய மக்கள் கவிஞன் தமிழ் திரையுலகில் ஏராளமான சமூக கருத்துக்களை அள்ளி வீசினான். வஞ்சிப்பா பாடிய கவிஞர்களுக்கு மத்தியில் ஏழைகளை வஞ்சிப்போர் பற்றி பாடியவன் பட்டுக்கோட்டை என்று கவிஞர்கள் அவரை புகழ்ந்து பாடுகிறார்கள். சின்ன குழந்தைகள் தொடங்கி வயதான பெரியோர் வரை எல்லோருக்கும் நல்ல பாடம் சொன்ன பாவலன் பட்டுக்கோட்டை. பாசவலை படத்தின் கதை

0: அம்சத்திற்கு பொருந்தும் வண்ணம் பாடல் சரியாக அமையாமல் சிரமப்பட்டார் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன். தஞ்சை ராமையாதாஸ், உடுமலை நாராயணகவி, கவிஞர் கண்ணதாசன் ஆகியோர் பாடல் எழுதியும் கூட திருப்தியடையாத எம் எஸ் விஸ்வநாதன் இளம் வயது கவிஞனான பட்டுக்கோட்டையின் பாட்டை வாங்கி பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு போனார். எம் எஸ் விஸ்வநாதன் சொல்வார், கண்ணதாசனும் வாளியும் எனது இரு கண்கள், பட்டுக்கோட்டை எனது நெற்றிக்கண் என்று சொன்னார். 1958 எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படத்தில் பட்டுக்கோட்டை எழுதிய பாடல்கள் மிகப்பெரிய அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தியது என்பதை யாரும் மறுக்க முடியாது. தனது படத்தில் பட்டுக்கோட்டையின் ஒரு பாடலாவது இடம்பெற வேண்டும் என அப்போதைய புரட்சி நடிகர் என்று வர்ணிக்கப்பட்ட எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னார். அவர் முதலமைச்சராக பதவியேற்ற போது, எனது முதலமைச்சர் நாற்காலியில் 4வது கால் பட்டுக்கோட்டையின் பாடல்களால் ஆனது என்று சொன்னார். 29 வயதில் காலமாகிவிட்ட மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை தமிழ் திரையில் 262 பாடல்களை மட்டுமே எழுதியதாக சொல்லப்படுகிறது. அந்த நிலையில் பல ஆயிரம் பாடல்களை எழுதிய புகழ்பெற்ற ஒரு கவிஞராக அவர் இன்றைக்கு விளங்குகிறார். அவர் எழுதிய கடைசி பாடல் வரிகளை கேட்கும் போது மனம் மிகவும் வருத்தம் புரிகிறது. தானா எவனும் கெடமாட்டான், தடுக்கி விடாமல் விழமாட்டான், போனா எவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சுக்கிட்டவன் அலமாட்டான். நடிகை பண்டரிபாய் எடுத்த ஒரு திரைப்படத்திற்காக எழுதிய இந்த பாட்டுக்கான பணத்தை தருவதற்காக அவர் வீட்டிற்கு வந்தபோது பட்டுக்கோட்டையின் பூத உடலைத்தான் அவர் பார்க்க முடிந்தது. அழுதுகொண்டே அஞ்சலி செலுத்திவிட்டு சொன்னார், எனக்காக கவிதை எழுதி அற்புதமாக கொடுத்த கவிஞனை நான் இழந்துவிட்டோம் என்று அவர் வருந்தி அழுததை எல்லோரும் பார்த்தார்கள். அப்படிப்பட்ட மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையின் உண்மையில் தமிழின் பாட்டுக்கோட்டை என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை.
1: செல்வம் வழங்கியவர் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இன்று குஜராத் மாநிலம் ஜாம்நகரிலிருந்து சோம்நாத் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் சாலை பேரணியில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சோம்நாத் ஆலயத்தின் புனரமைப்பில் முக்கிய பங்காற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு பிரதமர் மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் சோம்நாத் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொள்ளும் பிரதமர் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். பின்னர் விமானப்படையினர் நிகழ்த்தும் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடும் பிரதமர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது சோம்நாத் ஆலயம் தொடர்பான அஞ்சல் தலையையும் 75 ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நாணயத்தையும் அவர் வெளியிடுகிறார். அதன் பின்னர் வதோதரா செல்லும் பிரதமர் அங்கு சார்தாம் விடுதியை திறந்து வைக்கிறார். இதில் தலா 1000 மாணவ மாணவிகள் தங்கும் வகையில் தனித்தனியாக விடுதி வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விடுதி வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகளையும் திரு நரேந்திர மோடி பார்வையிட உள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவு விழா தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து தாக்குதலை எதிர்கொண்ட போதும் இந்த ஆலயம் மீண்டு எழுந்து வந்துள்ளது என்று கூறியுள்ளார். நாட்டில் கலாச்சார மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத் ஆலயம் வலிமையுடன் திகழ்வதைப் போலவே நாட்டின் பொருளாதாரமும் வலிமையுடன் உள்ளது என்றும் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது பாரம்பரிய நடைமுறைகளான ஆயுர்வேதம், யோகா போன்றவை உலகெங்கிலும் தற்போது முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஆயுர்வேதம் மற்றும் யோகா துறைகளைச் சேர்ந்தவர்கள் பயனடைவார்கள் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் நேற்று அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வில் பேசிய அவர், நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் கிராமப்புற சாலைகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். இவை கிராமப்புற மக்களின் கல்வி, சந்தை வாய்ப்புகள், சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதாகவும் அவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் 973 சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இவை 2100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைத்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்தை நேற்று அவர் ஆய்வு செய்தார். கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிகளுக்கான உள்கட்டமைப்புகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறினார். நாட்டின் முக்கியமான உயர்கல்வி நிறுவனங்களில் விண்வெளித்துறை தொடர்பான ஆய்வகங்கள் அமைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஆராய்ச்சிகளுக்கும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் ஊக்கமளிப்பதாகவும் அதன் மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று வால் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகம் ஒரே குடும்பம் என்ற கொள்கையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக திரு பவித்ரா மார்கரெட்டா கூறினார். முன்னதாக அந்நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்கவுள்ளது. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்தர் சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும் திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கும்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் கும்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 30 நாடுகளைச் சேர்ந்த 170க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
6: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
7: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
6: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
7: 9385461
6: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.
8: எஃப்எம் ரெயின்போ 102.1 அருமையான பாடல்களும் தரமான தகவல்களும் தெரிந்து கொள்ள காலை மலர். இப்போ தரமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 2026-27 இளநிலை பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான இணைய வழி விண்ணப்ப பதிவு இம்மாதம் 15ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. மீனவர் சமூக ஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை பெறும் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை தமிழ்நாடு மீனவர் நலவாரியம் ஏற்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர் சமூக மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பல்கலைக்கழகத்தில் சேரலாம். சிறப்பு பிரிவின் கீழ் விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் இணையவழி விண்ணப்பத்தை நிரப்பும்போது தேவையான சான்றிதழ்களை கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். இளநிலை படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் விளக்க கையேடுகளை இம்மாதம் 15ஆம் தேதி முதல் பல்கலைக்கழக இணையதளமான admission.tnjfu.ac.in இல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் June 14 மாலை 5 மணி. விண்ணப்பங்களை தபால் மூலம் அனுப்பக்கூடாது. விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களுக்கு 250 ரூபாய், பிற பிரிவினருக்கு 500 ரூபாய். மேல்நிலை தேர்வில் பெற்ற கட் ஆஃப் மதிப்பெண்களின் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். கலந்தாய்வு இணைய வழியில் நடைபெறும். ஆனால் சிறப்பு பிரிவின் கீழ் விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கான கலந்தாய்வு நேரடியாக நடைபெறும். அதன் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். மேட்டூர் அணையோட நீர்மட்டம் தெரிஞ்சுக்கலாம். நேற்று மாலை நிலவரப்படி 79.50 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 419 கன அடி வீதம் தண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுது. ஆபரண தங்கம் 1 கிராம் 14,149 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 279.90 ரூபாய்.
9: இந்த அழகான காலை நேரத்துல உங்க உடல் நலம் காக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள். வணக்கம் டாக்டர். தோல்ல ஒவ்வாமை ஏற்படுறதுக்கான காரணம் என்ன, அதுக்கான ஹோமியோபதி சிகிச்சைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
10: ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கறது பார்த்தோம்னா மற்ற விஷயங்களுக்கு காட்டாத ஒரு முக்கியத்துவத்தை வந்து ஸ்கின்ல வந்தோன்னே எல்லாரும் காமிப்பாங்க. ஏன்னா ஸ்கின்ல வந்து எல்லாருக்கும் வெளியில தெரியறதுனால இமீடியட்டா டாக்டர்கிட்ட போவாங்க. சில பேருக்கு வந்து சாப்பிட்டதுல ஏதாவது ஒத்துக்காம போறது, விளையாட போற இடத்துல ஏதாவது தாவரங்கள் இல்ல மகரந்த தூள் அந்த மாதிரி மேலப்பட்டு, சில கடல் சார்ந்த உணவு வகைகள் செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல ஓடு இருக்கக்கூடிய அந்த கிராபு பிரான் அதெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது. சில பேருக்கு பார்த்தோன்னா டைட்டா ட்ரெஸ் போட்டா கூட அந்த மாதிரி ஒத்துக்காது. வாட்ச் கட்டினா அந்த மெட்டல் அலர்ஜி, இல்ல காதுல வந்து தோடு தங்கம் இல்லாம வேற மெட்டல் போடும்போது அவங்களுக்கு சேராது அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தோன்னா இப்போ வந்து நிறைய அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி போட்டு அது ஒத்துக்காம கம்ப்ளைண்ட் வர்றவங்க இப்போ

0: ரீசண்ட் இயர்ஸில் அதிகமாக வராங்க. அதிகமான வருஷங்கள் நான் வந்து மேக்கப் போட்டுட்ருப்பேன், அடிக்கடி போடுவேன், நிறைய பிராண்ட் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு அதனால வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து பொவிஸ்டா அப்படின்ற மெடிசன் வந்து ரொம்ப நல்லா வேலை பார்க்கும். இந்த மாதிரி ஸ்கின்ல வரக்கூடிய அந்த தொந்தரவுகளை வந்து டாக்டர் கிட்ட சொல்லும் போதே, ரீசெண்டா சொல்லணும்னா ஒரு பையன் வந்து விளையாட போன இடத்துல ஏதோ ஒரு செடி இருந்தது, அது வந்து அவனோட முகத்துல பட்டுருச்சு. அதை மட்டும் அவன் வந்து வீட்டில் சொல்லியிருக்கான், ஹோமியோபதி மருத்துவத்தை கூட்டிட்டு வந்து அந்த செடியோட படத்தை வந்து மொபைல்ல காமிச்சு, இந்த செடி தான் இப்படிதான் இருந்ததா அப்படின்றத மாதிரி கேட்டு, ஆமா இப்படிதான் இருந்தது, வெள்ளை கலர் பூ குட்டியா மேல இருந்தது, அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெஸ்டாக்ஸ் அப்படின்ற மெடிசன் கொடுத்து ஒரு 2-3 days சரியாயிடுச்சு அவனுக்கு. நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கப்புறம் இது ஆச்சு. நேற்று வந்து நான் வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் இது ஆச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் நம்ம வந்து கொடுக்க முடியும். அந்த ஹீலிங்கை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செய்ய முடியும் நம்ம கரெக்டாக சொல்லும் போது. அந்த என்னன்னால வந்தது அப்படின்றத அவங்க கவனிச்சு சொன்னாங்கன்னா ஈஸியாக மெடிசனை வந்து நம்ம அரைவ் பண்ணி கொடுத்துட முடியும். இல்லை வந்து டாக்டரை போய் பார்க்குற வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப அரிப்பாக இருக்குது, ரொம்ப எரியுது, வரி வரியாக இருக்குது அப்படின்னா கேலமைன் லோஷன் அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஜில்லுன்னு இருக்கும், அந்த அரிப்பு கம்மியாக இருக்கும். டாக்டரோடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணலாம். ஹோமியோபதியில் வந்து இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி, அர்டிகேரியா, அந்த மாதிரி எக்ஸிமா எதுவாக இருந்தாலும் சரி எல்லா தொந்தரவுகளுக்குமே நிரந்தரமான க்யூர் இருக்குது. இன்னொரு பேஷண்ட் வந்தாங்க, நான் சொன்ன மாதிரி காசு சொன்னால் சரி பண்ணிடலான்னு சொன்னேன். அவங்க சொன்னது வந்து டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரேசர் யூஸ் பண்ணிட்டு டாய்லெட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. திரும்ப வந்து ஒரு 1 week கழிச்சு டெலிவரி ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதே ரேசரை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக தடிச்சிட்டு அரிப்பு வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியான மெடிசன்ஸ் கொடுத்தோன்னே அவங்களுக்கு ஃபுல்லாகவே சரியாயிடுச்சு. என்னென்னா எதுக்கப்புறம் நமக்கு வந்தது, நேற்று என்னெல்லாம் பண்ணோம், இல்லை அடிக்கடி நம்ம இது பண்ணும்போது, இதை நான் இந்த உணவு எடுக்கிறேன், இல்லைன்னா இங்கே வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த டஸ்ட்டு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ரிப்பீட்டடாக அது செய்யும்போது உங்களுக்கு நீங்கள் அதை அஃபெக்ட் ஆனீங்க அப்படின்னா அந்த விஷயத்த சொல்லும் போது மெடிசன் வந்து அக்யூரேட்டாக நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்க முடியும். திரும்ப திரும்ப வராம டெண்டன்சி டுவர்ட்ஸ் ஸ்கின் அலர்ஜியை வந்து நம்ம கட் பண்ணிட முடியும்.
1: மூலம் நோய்க்கான ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்தில் இணைய இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 8 மணிக்கு இதயராகும். உங்களுக்கு பிடித்த புது பாடல்களை உங்க அழகான பேர் ஊர் பேரோட என்ன பாட்டு பிடிக்கும், அது என்ன படம் அப்படிங்கறத குறுஞ்செய்தியை அனுப்புங்க. 938-546-102-1 எமது முதல் அலைவரிசையில் இன்று முற்பகல் மணி 11:10 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் பிரபாஸ் பட்டனில் நடைபெறும் சோமநாதர் கோயில் புனரமைப்பின் 75வது ஆண்டு விழாவான சோமநாதர் அமுத பெருவிழாவில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரலை. சட்டமன்ற பேரவைத் தேர்தல் முடிவுற்றதைத் தொடர்ந்து தற்போது அந்த நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம், இதர சிறப்பு குறை தீர்க்கூட்டங்களும் இனி தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி புத்தூர் பார்வை திறன் குறைபாடுடைய மகளிருக்கான அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2026-27 புதிய கல்வி சேர்க்கை நடைபெறுகிறது. மாணவியர்களுக்கு தேவையான பிரெய்லி முறையிலும் ஒளி புத்தகங்கள், கணினி வகுப்புகள், சிறப்பு ஆசிரியர்களை கொண்டு கற்றுத்தரப்படுகிறது. இந்த பள்ளியில் சேர்வதற்கு 0431 இது திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண், 27-94-945 அல்லது அலைபேசி எண்கள் 96-29-49-58-08 அல்லது 86-10-54-75-19 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட நூலக ஆணைக்குழுவும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டமும் இணைந்து வழங்கக்கூடிய கோடைக்கால பயிற்சி முகாம் இந்த வருஷத்துக்கானது நடக்குது. 5, 6, 7 இந்த மாதத்தில் ஓரிகாமி பயிற்சியும், 10, 11, 12 தேதிகளில் தனி நடிப்பு கலை பயிற்சியும், 13ஆம் தேதி யோகா பயிற்சி வகுப்பும், 16, 17, 18 கைவினை கலை பயிற்சியும், 19, 20, 21 கையெழுத்து கலை பயிற்சியும், 23, 24 தேதிகளில் ஓவிய பயிற்சியும், 25, 26, 27 தற்காப்பு கலை பயிற்சியும், 30ஆம் தேதி சதுரங்க பயிற்சியும் நடைபெறுகிறது. இந்த 5, 6, 7 ஓரிகாமி பயிற்சி முடிஞ்சிருச்சு. இப்போது வரப்போகிறத அடுத்து தனி நடிப்புகளை பயிற்சி. இந்த பயிற்சிகளில் மாணவர்கள் பங்கேற்று பயன்பெறலாம்.
1: SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRC சீதாலட்சுமி ராமசுவாமி

கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRC கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRC.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 10 ஆண்டுகளில் IAS வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நிகழ்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: அவனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: FM ரெயின்போ 102.1 பாடல்களும் தகவல்களும் தரும் காலை மலர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறதுனால மழை, புயல், வெள்ளம், இடி, மின்னல் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மைய தொலைபேசி எண் 0436510077, கட்டணமில்லா தொலைபேசி எண் 18002334233, வாட்ஸ்அப் எண் 81100055. மீண்டும் ஒருமுறை 81100055. இந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. அதிக கவலையில் இருக்கிறவங்ககிட்டையும் நோய்வாய்ப்பட்டவங்க கிட்டையும் கேட்டு பாருங்களேன், 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் வேண்டாம், தூக்கம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தூக்கம் ஒரு வரம் அப்படின்னு நீங்கள் பேச வரலாம் FM ரெயின்போ 102.1 இன்று பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில். 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240 102 1 240 602 1. உலகத்திலேயே விலை உயர்ந்த காரமான மிளகா பேரு கரோலினா ரீப்பர். காரம் எவ்வளோ தெரியுமா? சாதாரண மிளகாயோட காரத்தன்மையோட அளவு 5000 ஹீட். அப்படின்னா இந்த கரோலினாவோட ஹீட் மதிப்பு 1,59,300. சிவப்பு நிறத்தில் சொரசொரப்பான தோலோட சின்ன கூர்மையான வாலோட பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கொடமிளகா போலவே இருக்கும். லேசான இனிப்போட ஆரம்பித்து கடுமையான காரத்தோடு இருக்கும். இதை முதல்ல விவசாயம் பண்ணினது யார் அப்படின்னா, அமெரிக்காவில் தென் கரோலினாவில் இருக்கிற எட் கியூரி அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருக்கிறார். மிளகாயோட விலை 1 கிலோ 1500 ரூபாய். விதைகளில் தனி பாக்கெட்டுகளாக கிடைக்கும், 10 விதைகள் கிடைக்கும், அதோட விலை 350 ரூபாய். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா? திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் விலை நிலவரம். 1 கிலோவுக்கு தக்காளி 32 ரூபாய், கத்திரிக்காய் 40, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 66, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 40 ரூபாய் தாங்க. சுரைக்காய் 30, சவுச்சவ் 42, புடலங்காய் 60, பீர்க்கங்காய் 50, முள்ளங்கி 46, கருணைக்கிழங்கு 80 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 30, கேரட் 54 ரூபாய், முட்டைகோஸ் 36, பீட்ரூட் 54, காலிஃப்ளவர் பூ 1 40, எலுமிச்சை பழம் 1 7 ரூபாய், கொய்யாப்பழம் 120, பூசணிக்காய் 18, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 310, ஆரஞ்சு 150, மாதுளை 280, திராட்சை 100 ரூபாய். தெரிஞ்சுக்கிட்டோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். 1 கிலோவிற்கு

வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல், மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. இன்று காலை 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30 ஏழாம் அறிவு பாய்ஸ் திரைப்படங்களிலிருந்து இருபட பாடல்கள். முற்பகல் 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் வழங்கக்கூடிய உங்களோடு நாங்க, 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவமாக பாப்கார்னர்.

0: இன்று பிற்பகல் மணி 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கான தீவனம் தயாரிப்பு குறித்து கரூர் மஞ்சநாயக்கன்பட்டி எம் விஜயகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறுகிறது. பிற்பகல் 2:30 திரைக்களஞ்சியம் மலைக்குடிப்பட்டி சண்முகம் ராசாத்தி அவர்களின் தொகுப்பாக. நிறைவு பெறுகிறது காலை மலர். அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது இதயராகும். அதற்கு முன்பாக கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப் பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. இறக்குமதி செய்யப்படும் பெட்ரோலியப் பொருட்களை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துமாறு நாட்டு மக்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தெலங்கானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அந்நிய செலவாணியை சேமிக்கும் வகையில் ஓராண்டிற்கு தங்கம் வாங்க வேண்டாம் எனவும், எரிபொருளை கட்டுப்பாடுடன் பயன்படுத்துவது தற்போதைய சூழலின் அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடுகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே பிரதமர் குஜராத் மாநிலத்தில் சோம்நாத் கோவில் புனரமைக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையிலான விழாவில் இன்று பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவையின்

0: கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. இக்கூட்டத்தில் சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா பதவிப் பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும். ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கரின் உத்தரவிற்கு ஏற்ப நாளை மறுநாள் தவேக அரசு தனது பெரும்பான்மை பலத்தை அவையில் நிரூபிக்க உள்ளது. இந்நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை முதலமைச்சர் திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். திமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திரு கே என் நேரு துணைத் தலைவராகவும் திரு ஏவவேலு கட்சியின் கொறடாவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அஇஅதிமுக தனது சட்டமன்ற கட்சித் தலைவரை இதுவரை தேர்ந்தெடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெறும் என அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மண்டலத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த ஏப்ரல் மாதம் முட்டை ஏற்றுமதி 9,11,00,000 அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளது. மார்ச் மாதத்தை ஒப்பிடும்போது கடந்த மாதத்தில் 1,32,00,000 முட்டைகள் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. இம்மண்டலத்திலிருந்து ஓமன், மஸ்கட், துபாய், ஈரான், கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கு அதிக அளவு முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: திருத்தணி திரௌபதி அம்மன் திருக்கோவில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக் கடன் செலுத்தினர். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் பட்ட போட்டிகள் குஜராத் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. 44 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போட்டியை இந்தியா நடத்துவது குறிப்பிடத்தக்கது. வரும் 17 தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் 28 நாடுகளைச் சேர்ந்த 180 வீரர்கள் களமிறங்குகின்றனர். ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9:00 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வாழ்க்கையில உண்மையான பொக்கிஷம் எது தெரியுமாங்க? நிதானமான காலை பொழுது, நமக்கான நேரம், ஆரோக்கியமான வாழ்க்கை, அமைதியான மனசு, வீட்டில் சமைச்ச சாப்பாடு, நாம நேசிக்கிற, நம்மளை நேசிக்கிற மனிதர்கள், நல்ல தூக்கம், நல்ல இசை. இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் எப்பவுமே வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச அந்த இசைய, அந்த பாட்டை கொடுக்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம் தயாரா இருக்கு. 938-546-102-1 வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ முதல் பாடல் மதராசி படத்துல இருந்து கேட்டிருக்காங்க, ஸ்ரீரங்கத்திலிருந்து தர்ஷினி.

0: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: திருச்சி சாரதாஸ்.
5: இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா உறையூர்ல இருந்து அம்பிகா விமலா. இவங்க கேட்டிருக்க பாடல் பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க இதே ராகத்தோட.

0: குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
1: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
0: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
1: 9038546102
0: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.
2: இதயராகம் கேட்டுட்டு இருக்கோம். இதய ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9038546102 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ திருநெல்வேலி பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி அனுப்பியிருக்காங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும். வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை எல்லாருமே வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதய ராகத்தோட ஓப்பனிங்ல சொன்ன அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா என்னன்னா, இது எல்லாமே வந்து ஒரு சேர ஒருத்தருக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வரம். அந்த வரம் கிடைக்குமா எல்லாத்துக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா கிடைக்குங்க. ஏன்னா எல்லாமே நாம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. நம்ம எவ்வளோ பிஸியா இருந்தாலும் சரி, நமக்கான நேரத்தை நாம எடுத்துக்க தவறவே கூடாது. அந்த நேரமும் நேர்மறையான எண்ணங்களும் இருந்தாலே போதும், எல்லாமே தானா வரும். சரி, இப்ப இவங்க கேட்டிருக்க பாடல் தக்லைஃப் படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது இதயராகம் திருச்சி FM ரெயின்போ 102.1 ல.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
10: கொஞ்சம் யோசிக்கலாமா? அன்பே, உன் பார்வை பட்டதும் என் பார்வை குறைந்தது.
11: ஏன் அவ்ளோ பளிச்சுனா இருக்கேன்?
10: அட, உன்னை பார்த்து சொல்லலாமா?
11: என்னைய பார்த்து சொல்லாம இந்த வண்டிய பார்த்தா சொன்னீங்க.
10: ஆமா, எல்லாரும் வண்டி ஓட்டுறத பாத்துட்டு தான் சொல்றேன்.
11: அப்படி என்னத்த பாத்தீங்க?
10: வண்டி ஓட்டுறவங்க இந்த முகப்பு விளக்க கொஞ்சம் தனிச்சு அடிச்சா பரவாயில்ல, கண்ணுல பளிச்சுன்னு படுறது மாதிரி அடிச்சிட்டு வர்றாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா?
11: இப்ப தெரியுதுல, நீங்களும் வண்டி ஓடுறப்ப முகப்பு விளக்க தனிச்சு அடிங்க.
10: உன் பேச்ச மீறவா போறேன்.
11: ஏன் பேச்ச மீறாம இருக்கிறது இருக்கட்டும், சாலை விதிகளை மீறாம பாத்துக்கோங்க.
12: திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.

ஆமாங்க, சாலை விதிகளை நாம கண்டிப்பா மீறவே கூடாது. அதனால தான் இன்னைக்கு வசந்த அழைப்புல சாலை விதிகள் நமக்கானவை அப்படின்னு பேசுறதுக்காக தன்னார்வலர் ஸ்ரீனிவாச பிரசாத் அவர்கள் வரையிருக்காங்க. நீங்களும் பேசலாம், உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை எல்லாம் கேட்கலாம். உங்களுக்கான எண் 4 1 2 1 240 102 1 240 102 1 வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை கேட்க வாட்ஸ்அப் எண் 938 546 102 1. இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இதய ராகம். அடுத்ததா பெரம்பலூர் மாவட்டம் செல்லியம்பாளையம் கிழக்கு தெருவிலிருந்து தனலட்சுமி கேட்டிருக்க பாடல் இஸ்பட் ராஜாவும் இதய ராணியும் படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இதயராகும்.
1: அடுத்த பாடல் பெரம்பலூர்ல இருந்து சுதா கார்த்திக் இவங்க கேட்டிருக்காங்க விடுதலை படத்திலிருந்து.

SRCE தலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRCE தலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRCE கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRCE.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: அறிவில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்த்து நான் கேட்ட கேள்வி இது. அவர் மெதுவாக தன்னுடைய தலையை சொரிஞ்சு

0: கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
3: அறிவில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்த்து நான் கேட்ட கேள்வி இது. அவர் மெதுவாக தன்னுடைய தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்ன பதில், அதில் என்ன சார் சந்தேகம், அவங்க தான் அப்படின்னார். அனுபவ அடிப்படையில் அவர் இப்படி சொல்கிறார். அறிவியல் அடிப்படையில் பார்க்குறவங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. இயற்கையின் நோக்கம் இனப்பெருக்கம், இதில் பெண்களின் பங்கு அதிகம். அதனால் இயற்கையே பெண்களுக்கு பல சலுகைகளை கொடுத்துருக்குது, சக்தியை கொடுத்துருக்குது. இப்போ வெளிநாடுகளில் இதை பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க, புள்ளி விவரங்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் முன்னாடியே பேச ஆரம்பிச்சுடுறாங்களாம். அது மட்டும் இல்லை, அதிக எண்ணிக்கையில் வார்த்தைகளை கற்றுக்கிறாங்களாம். அப்புறம் பலவிதமான வாக்கிய அமைப்புகளை அமைச்சு பேசுறதுலேயும் பெண் குழந்தைகள் முன்னாடியே ஆரம்பிச்சுடுறாங்களாம். இதெல்லாம் சீக்கிரமாக செய்கிறது பெண் குழந்தைகள் தான். சம வயதுள்ள ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இவங்கள வச்சு சோதனைகள் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதாவது ஒரே வயசுள்ள ஆண் குழந்தை பெண் குழந்தை இதெல்லாம் வச்சு அவங்கக்கிட்ட ஒரே கேள்வியை பல விதமாக கேட்குறது, ஒரே செய்தியை வேறு வேறு கோணங்கள்லேருந்து விளக்கிறது, தவறு இல்லாமல் பேசுறது, வேகமாக படிக்கிறது, எழுதுறது, புரிஞ்சுக்கிறது, இப்படி இதை பற்றிலாம் எத்தனையோ சோதனைகள்லாம் செஞ்சு பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்த்ததில் என்ன தெரிஞ்சதுன்னா, அதில் எல்லாம் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் ஒன்றரை மடங்கு அதிக திறமை உள்ளவங்களாக இருக்கிறாங்களாம். இன்னொரு மொழியை கற்றுக்கிறது, பேசுறது, எழுதுறது இது கூட பெண்களுக்கு சுலபமாக வருதான். இரண்டு மொழிகளை மாற்றி மாற்றி பேசுறது, மொழி பெயர்க்கிறது இப்படிலாம் கூட சோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. இதுலேயும் பெண்களுக்கு தான் அதிக திறன். சரி, இதை விடுங்க, புள்ளி வச்சு கோலம் போடுறது, அதிலிருந்து இந்த கை கடிகாரங்களில் கம்ப்யூட்டர்களில் நுண்ணிய பாகங்களை பொருத்துறது, இது வரைக்கும் பெண்கள் தான் திறமையாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது அந்த சோதனை முடிவு. இந்த நுட்பம், துல்லியம், விரைவு, சிறு கை இயக்கங்களோடு செய்ய வேண்டிய மென்மையான பணிகள் இதுக்கெல்லாம் தேவை கவனக்குவியம், பொறுமை, இதெல்லாம் பெண்கள்கிட்ட தான் இருக்குதான். அமெரிக்காவில் இன்னொரு சோதனை கூட செஞ்சு பார்த்துருக்குறாங்க. பெண்களின் மூக்கு மோப்ப உணர்வு இதெல்லாம் எப்படின்னு பார்த்துருக்குறாங்க. பெண்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் வாசனைகளை வந்து பிரித்து கண்டுபிடிச்சிடுறாங்களாம், ஆண்களால் அந்த அளவுக்கு முடியலையாம். சரி, காது எப்படின்னா செவிப்புலன் உணர்வும் பெண்களுக்கு தான் அதிகமாக. ஒரு கும்பல், அதில் பலவிதமான சத்தம், அதுக்கிடையில் இந்த குரலோட துணி, ஏற்ற இறக்கம், இதை வச்சே பேசுகிற ஆளை கண்டுபிடிச்சிட்றாங்களாம். ஒரு கூட்டத்தில் தன்னுடைய வீட்டுக்காரர் எங்கே இருக்கார், பிள்ளைகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பெண்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்றாங்களாம். இன்னொரு விஷயம், ஒரு பொருளை பார்த்த உடனே அது என்னென்ன அடையாளம் கண்டுக்கிறது, அதை மனசில் பதிய வச்சுக்கிறது, அப்புறமா இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது எங்கே இருந்தது அப்படின்னு சரியாக ஞாபகப்படுத்திக்கிறது, இது மாதிரி சோதனைகள்லாம் கூட பெண்கள் தான் முன்னணியில் இருக்கிறாங்க. ஒரு சராசரி சூழ்நிலையில் ஆண்களை விட அதிகமான எண்ணிக்கையில் புன்னகை புரியறது, சிரிக்கிறது பெண்கள் தானா? அதிகமாக தோழமை உணர்வோடு பேசுகிறது அவங்க தானா? ரெண்டு பெண்கள் பேசிகிட்டு இருக்கிறதையும் பாருங்கள், அதே மாதிரி ரெண்டு ஆண்கள் பேசிகிட்டு இருக்கிறதையும் பாருங்கள். ஆண்கள் வந்து ஒரு அடி தள்ளியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. மருத்துவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது சிரிச்ச முகத்தோட நோயாளிகள்கிட்ட பரிவோடு பேசுறதுல பெண் டாக்டர்கள் தான் அதிகம். இதுவரை சொல்லப்பட்டது எல்லாமே அறிவியல் பூர்வமான செய்திகள். அதனால் வந்து இளம் பெண்கள் வாழ்க்கையில் சோர்வடைய தேவையில்லை, இயற்கையே நமக்கு சாதகமாக இருக்குது, எல்லாம் முடியும் நம்மளால அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பையன் தன்னுடைய அப்பா அம்மா திருமண ஆல்பத்தை புரட்டிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அம்மாகிட்ட கேட்டான், அம்மா இது யார், சின்ன வயசில் எடுத்ததா இது, என்னென்னு தெரியலையே, இந்த படத்தில் அழகாக மீசை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டான். அதுதாண்டா அவங்க அப்பான்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் நரைச்ச தலையோடு அழுது வடிஞ்சிக்கிட்டு இருக்காரே ஒருத்தர், அவர் யாருன்னு கேட்டானா? இது வந்து பையனுடைய புத்திசாலித்தனம், பெண் பிள்ளைகள் அப்படி கேட்கறதில்ல. அதனால் வந்து இந்த கதையெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இளம் பெண்கள் வாழ்க்கையில் சோர்வடைஞ்சு போயிடக்கூடாது. அதனால் பெண்கள் வந்து எல்லாம் முடியும் நம்மாலும் அப்படிங்கிறத நினச்சி செயல்பட்டாங்கன்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்.
0: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: இதய ராகம் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நிகழ்ச்சியில நிறைவு பாடல் யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னா, கும்பகோணம் துவரங்குறிச்சி நடுத்தெருவில இருந்து ஸ்ரீனிவாசன், துர்காதேவி, அவினேஷ், ஹரிஹரன் கேட்டிருக்காங்க. டிராகன் படத்துல இருந்து நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம். நேர்களே, இன்னைக்கு இதய ராகத்துல வாட்ஸ்அப் வழியா புது பாடல்களை விரும்பி கேட்ட நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்ச எல்லாருக்கும்

0: நிகழ்ச்சியை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெகிதா ரவி. தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் கூடுகிறது. இக்கூட்டத்தில் சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால சபாநாயகர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார். ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கரின் உத்தரவிற்கு ஏற்ப நாளை மறுநாள் தவேக அரசு தனது பெரும்பான்மை பலத்தை அவையில் நிரூபிக்கவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் சோம்நாத் கோவில் புனரமைக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் விழாவில் இன்று பங்கேற்கிறார். ஆலய கோபுரத்தில் கொடியேற்றும் பிரதமர் கும்பாபிஷேக நிகழ்வையும் முன்னின்று நடத்துகிறார். இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் வான்வெளி சாகச குழுவினர் கண்கவர் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் சிறப்பு நினைவு அஞ்சல் தலையை 75 ரூபாய் மதிப்பிலான நாணயத்தையும் பிரதமர் வெளியிடுகிறார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி

0: மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் முன்னேற்றத்தை வடிவமைத்து தேசத்தின் திறன்களை வலுப்படுத்தி வரும் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சிக்கு தலைவணங்குவதாக தெரிவித்துள்ளார். பொக்ரான் முதல் விண்வெளி, டிஜிட்டல், புதுமை பாதுகாப்பு மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் என பல்வேறு துறைகளில் இந்தியா அடைந்துள்ள முன்னேற்றங்கள் அதன் அறிவு மற்றும் தற்சார்பின் வலிமையை எதிரொலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திருப்பத்தூர் காவல்துறை சார்பில் திம்மாம்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தமிழ்நாடு ஆந்திரா செல்லும் வழியில் சோதனை சாவடி இல்லாத பகுதிகளில் வனத்துறை சார்பில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் சட்டவிரோத கடத்தல்கள் கண்காணிக்கப்படும். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் கலக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதால் இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நெல்லை மாவட்டம் களக்காடு மேற்கு திருச்சி மலைப் பகுதியில் அமைந்துள்ள தலையணையில் நீர்வரத்து இன்றி வறண்டு காணப்பட்டதால் கடந்த 6ஆம் தேதி முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. கடந்த சில தினங்களாக பெய்த மழையின் காரணமாக தலையணையில் நீர்வரத்து தொடங்கியுள்ளதால் 6 நாட்களுக்கு பின்பு இன்று காலை முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதைத் தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று இரவு சீனாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்தாழைப்பு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி,
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: சாலை பயணம் சிறிது தூரம், வாழ்க்கை பயணம் நெடுந்தூரம், கவனமாக இருப்போம் அப்படின்னு சாலை விதிகள் பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா கடைபிடிக்கிறோமா? இந்த பேச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாம மட்டும் சாலை விதியை கடைபிடிச்சா போதுமா? விபத்துகளை தடுக்க முடியுமா? எதிர்த்தாப்புல வர்றவங்களும் சரியா இருக்கணும்ல. நாம செய்யறது தப்பா இருந்து அதுக்கு நாம தண்டனை அனுபவிச்சா கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஆனா எதிர்த்தாப்புல வர்றவங்க செய்யற தப்பு தவறுக்கெல்லாம் நாம தண்டனை அனுபவிக்க முடியுமா? கேள்வி இருக்குல்ல. அப்ப ஒரே தீர்வு, எல்லாரும் சாலை விதிகளை கடைபிடிச்சாதான் சரியா வரும். சாலை விதிகள் நமக்கானதா? தெரிஞ்சுக்கலாம், தெளிஞ்சுக்கலாம். தன்னார்வலர் ஸ்ரீனிவாச பிரசாத் அவர்கள் அரங்கத்தில் இருக்கிறார். உடன் உரையாடுகிறார் டி முருகானந்தம் அவர்கள். நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240-102-1 240-102-1 தொலைபேசி எண்களும் வாட்ஸ்அப் எண்ணாக 938-546-102-1 காத்திருக்கிறது.
3: காலை வணக்கம் நேர்களே.
4: காலை வணக்கம்.
3: இன்று சாலை பாதுகாப்பு சம்பந்தமாக நம்ம பேச போகிறோம். அதற்கு வந்து நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க திருச்சி தன்னார்வலர் டி ஸ்ரீனிவாச பிரசாத் அவர்கள். அதோடு வந்து நம்முடைய இணைகிறாங்க கால் மூலமாக திருச்சி நாடாளுமன்ற சாலை பாதுகாப்பு குழு உறுப்பினர் பே ஐயாரப்பன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சொல்லிக்கலாம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. இப்போ முதல்ல உங்கள்கிட்ட பேசிக்கலாம், இந்த சாலை விதிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா.
4: நிச்சயம் சார். சாலை விதிகள் வந்து பார்த்திங்கன்னா, சாதாரணமாக பார்த்திங்கன்னா தனியாக ஒருத்தர் வண்டியில் ஓட்டும்போது, வாகனத்தை ஓட்டும்போது அந்த வாகனத்தில் வந்து அவரே தனியாக கீழே விழுந்தால் கூட அது வந்து போலீஸ் கஸ்டடியில் வரும், போலீஸோட கம்ப்ளைண்ட்டில் வரும். அது என்ன அப்படின்னா, எதுக்காக அந்த காரணம் அப்படின்னா, சாலை விதிகளில் முக்கியமானது நிறையா இருக்குது சார். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக உடல் நோய் உள்ளவங்க, குளிர் காய்ச்சல் வந்தால் கூட, ஹார்ட் அட்டாக், செஸ்ட் பெயின் இது மாதிரி வந்தவங்க கூட வண்டிகளை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது சார், பண்ணக்கூடாது. அதே மாதிரி

0: நமக்கு தெரியாதவங்க யாராச்சும் முன்ன பின்ன தெரியாதவங்க வண்டியில் உட்காந்தாங்க, அவங்க நோயாளிகளாக இருந்தாலோ இல்லை வந்து குடிபோதை பழக்கத்தில் இருந்தாலோ அவங்கள வந்து வண்டியில் உட்கார வச்சு ஓட்டக்கூடாது. இன்னொன்று, சாலைகளில் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் சரியாக கவனிக்கணும் சார். ரெண்டு சைடும் போகும்போது இரண்டு பக்கம், வலது பக்கம் இரண்டு, இடது பக்கம் ரெண்டு பக்கம் கவனிக்கணும். எந்த பக்கத்துலேருந்து யார் வருவாங்க, எந்த மிருகங்கள் குறுக்க வரும் அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி பள்ளிகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அதிக வேகமாக போகிறத தவிர்க்கணும். சிக்னல் பகுதியிலும் பள்ளிகள்லையும் அதிக வேகமாக போகக்கூடிய தவிர்க்கணும். டி ரோடுன்னு சொல்லுவாங்க சார். டி ரோடு அப்படிங்கிறது மூன்று ரோடுகள் சந்திப்பு. அதான் ஒரு ரோடு வந்து நேராக போகும், ஒரு ரோடு சைட்லேருந்து வரும். அந்த சைட்லேருந்து வரக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, நேராக போகிற ரோட்லேருந்து வந்து லெஃப்ட்டு திரும்புவாங்க. லெஃப்ட்டு திரும்புறதுக்கு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லாரி வந்து ஏத்தமரில் வந்து லாரியோ ஒரு வேனோ வந்து அந்த சைடு ஏத்தமர் திரும்பும். திரும்பும்போது என்னன்னாக்கா, இவங்க சரியாக கவனிக்காமல் திரும்பினாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாரி சக்கரத்துக்குள்ளே மாட்டி நிறைய பேர் இறந்துருக்காங்க. இது நிறைய விபத்துக்கள் இருக்குது. வாகன ஓட்டுநர்கள், வாகன ஓட்டிகள் நாமும் வந்து கவனமாக சாலையை கடக்கணும், அலட்சியப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி எதிரில் வரக்கூடிய வாகன ஓட்டிகளும் அலட்சியப்படுத்தக்கூடாது. ரெண்டு பேரும் சாலையை கவனித்து வரணும். ரோடை கிராஸ் பண்ணுறவங்க, ரோடை கிராஸ் பண்ணும்போது அந்த சாலையை கடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் கவனிக்கணும். சில பேர் என்ன பண்ணாக்கா, த கீழே குனிஞ்சிக்கிட்டே போவாங்க, எடுத்த மாதிரி பார்த்துக்கிட்டு போவாங்க, சைடில் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து இந்த வலது பக்கத்துலேருந்து ஆப்போசிட் சைடு இடது பக்கம் எதிர்ப்பக்கம் போகணும் அப்படின்னா வலது பக்கம் பார்க்கணும். வலது பக்கம் கிராஸ் பண்ணி சென்ட்ரல் மீடியா பக்கம் போயிட்டோன்னாக்கா இடது பக்கம் பார்க்கணும். இடது பக்கம் பார்த்துட்டு நம்மளோட கையெல்லாம் சிக்னல் கொடுக்கலாம். சிக்னல் கொடுத்து வண்டியை கொஞ்சம் நிதானமாக வாங்கன்னு சொல்லலாம். அதுக்காக நேராக வேகமாக வரக்கூடிய வாகனங்கள் வரமாட்டாங்க.
1: சரி, போக்குவரத்து சாலையில் வந்து சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? ஆமாம். அந்த குறியீடுகளை பற்றி சொல்லுங்களே.
0: ஆ, சொல்கிறேன் சார், நிச்சயம். இதோட முக்கியமாக ஒரு விஷயம் சார், இது எல்லா இடத்தையும் பொருந்தக்கூடிய ஒரு வாசகம் என்ன அப்படின்னா, சாலை பாதுகாப்பு சாலைக்கு அல்ல. நான் இப்போ அணிஞ்சிருக்கிற சட்டையில் அந்த வாசகம் நிறையா இருக்கும். சாலை விபத்து தடுப்பு, சாலை பாதுகாப்பு பற்றி நிறையா விழிப்புணர்வு பிரச்சாரம் பல மாவட்டங்களுக்கு என்னுடைய சேவை வாகனத்தில் பண்ணியிருக்கேன். போகிற வழியில் யாராச்சும் அடிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இலவசமாக ஃபர்ஸ்ட் எய்ட் முதல் உதவி பண்ணியிருக்கேன். அவங்கள வந்து மேற்கொண்டு ஆம்புலன்ஸ் நிலையத்தை விட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறது, அப்புறம் வந்து காவல்துறைக்கு தகவல், உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய சேவை மையம் வந்து பார்த்தீங்கன்னா நடமாடும் உயிர் காக்கும் சேவை மையம், விபத்து தடுப்பு, விபத்து நிவாரண இலவச முதல் உதவி, பப்ளிக் சேஃப்டி, பொது பாதுகாப்பு. இது வந்து என்னோட முக்கியமான என்னோட சர்வீஸ்.
1: சரிங்க. இந்த ஐயா வந்து பே ஐயாரப்பன் அவர்கள் நம்முடைய லேத்து, அதாவது காலை இணைகிறாங்க. திருச்சி நாடாளுமன்ற சாலை பாதுகாப்பு குழு உறுப்பினர் அவர்கள் ஐயா வரவேற்கலாம். வணக்கம் ஐயா.
0: நிச்சயம் வரவேற்கலாம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் ஐயாரப்பன் அவர்களை வருக.
1: ஐயா, இப்போ இந்த திருச்சி நாடாளுமன்ற சாலை பாதுகாப்பு குழு உறுப்பினர் நீங்கள் வந்து இருக்கீங்க, உங்களுடைய பணிகள் என்னங்க ஐயா?
2: ஐயா, இப்போ இது வந்து இப்போ பாராளுமன்ற சாலை பாதுகாப்பு குழுங்கிறது வந்து ஒவ்வொரு பாராளுமன்றத்துக்கும் மத்திய அரசோட ஒரு ஆணை பிரகாரம் விபத்தில்லா இந்தியா, விபத்துக்களை குறைக்க என்ன நடவடிக்கை எடுக்கணும், அது சம்பந்தமா வந்து ஒவ்வொரு எம்பி தலைமையிலயுமே வந்து ஒவ்வொரு பார்லிமெண்ட்டுக்கும் வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுல வந்து அந்தந்த பாராளுமன்ற மக்கள் பிரதிநிதி, பாராளுமன்ற உறுப்பினர் வராங்க, அவங்கதான் அதுக்கு தலைவர் சேர்மேன். அவங்களுக்கு கீழே சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள், உயர் அலுவலர்கள் எல்லாமே ஒரு மெம்பரா வராங்க. இப்ப இந்த இதுல வந்து தன்னார்வலர்கள் மத்தியில வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கவங்க, சொசைட்டி ஆக்ட்ல பதிவு பண்ணவங்க, அதுல ஒரு மூணு பேரை தேர்ந்தெடுத்து அதுல அவங்களும் உறுப்பினர் வராங்க. இப்ப இந்த இதோட அஜெண்டா என்னன்னா, ஒரு ஒவ்வொரு வருடத்திற்கும் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து கூட்டம் கூடுறாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலயுமே வந்து அந்த பார்லிமெண்ட்ல அந்த வருடத்துல வந்து எவ்வளவு விபத்துகள் நடந்திருக்கு, எவ்வளவு அதனால எவ்வளவு உயிரிழப்புகள், காயங்கள் எவ்வளவு, கொடுங்காயங்கள், இதுக்கு வந்து என்னென்ன வருதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஏரியால ஆய்வு பண்ணிருக்காங்க, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்திருக்கு, ரோடு பர்னிச்சர் ஒர்க் என்னென்ன பண்ணிருக்காங்க, வேற என்னென்ன பண்ணலாம், இந்த கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதே மாதிரி விபத்தில் உயர்ந்தவங்களுக்கு வந்து எவ்வளவு ரிலீஃப் ஃபண்டு, இந்த மத்திய அரசு கொடுக்குற ஃபண்டு, மாநில அரசு கொடுக்குற ஃபண்டு, இதெல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க.
1: சரி,
2: அதே மாதிரி போக்குவரத்து நெரிசல் இல்லா விபத்தில்லா மாநகரம், விபத்தில்லா திருச்சி கொண்டு வரதுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு என்னென்ன பண்ணலாங்கிறது ஒரு ஆலோசனை பண்ணுவாங்க ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி. அதுல வந்து அனைத்து அரசு காவல்துறை சார்பா, ஆர்டிஓ சார்பா, அவங்கவுங்க அவங்க கருத்தை வைப்பாங்க. அந்த கருத்தை வாதம் பண்ணி அடுத்த வர கூட்டத்துல வந்து அந்த இடத்துல வந்து என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு இடத்துல விபத்து நடந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து உடனே போய் ஆய்வு பண்ணணும், 48 மணி நேரத்துல போய் ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி அந்த இடத்துல வேற என்ன கொண்டு வரலாம், வேற ரோடு பர்னிச்சர் ஒர்க் என்ன செய்யலாம்.

0: வேற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எது குறைபாடு இருக்கோ அதெல்லாம் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. ரிப்போர்ட் ரெடி பண்ணி அது சம்பந்தமான நிதி ஒதுக்கி அந்த இடத்துல கட்டமைப்பை மேம்படுத்துவாங்க. இப்ப இந்த மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த கூட்டத்துல வந்து நம்ம சாலை பாதுகாப்பு குறைக்கிறதுக்கு, சாலை விபத்துக்கு குறைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான நடவடிக்கை எல்லாமே இந்த இந்த இதுல பேசுவாங்க.
1: சரிங்கய்யா, சிறப்புங்கய்யா. இந்த சாலை விதிகளும் இந்த குறியீடுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
0: இப்ப குறியீடுகள்னு பார்த்தா நம்மளுக்கு போக்குவரத்து சின்னங்கள் வந்து மூணு முக்கியமா சொல்றாங்க. அதாவது உத்தரவு சின்னங்கள், எச்சரிக்கை சின்னங்கள், தகவல் சின்னங்கள். அதாவது உத்தரவு சின்னங்கள் பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும். எச்சரிக்கை சின்னம் முக்கோண வரியில நம்மளுக்கு அம்புக்குறி மாதிரி முக்கோண உரையில வச்சிருப்பாங்க. தகவல் சின்னங்கள் வந்து ரெக்டாங்கிள் இருக்கும். இப்ப தகவல் சின்னங்கள் ரெக்டாங்கிள் இருக்கணும்னா செவ்வக வடிவில் இருக்கும். இந்த செவ்வக வடியில வந்து இந்த திசைகள், ஊர் பேரு, சாலையோர வசதிகள் இங்க என்னென்ன இருக்குன்னு போறது அதுல போட்டிருப்பாங்க. இப்ப எச்சரிக்கை சின்னம் வந்து முக்கோண வடிவில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஆபத்துக்களை பற்றி ஏற்கிறது. இந்த இடத்துல வந்து இக்கட்டான சூழ்நிலை, இங்க விபத்து ஏற்படுற பகுதி, சாலை வலதுபுறம், சாலை இடதுபுறம் செல்லுது, இது கொண்டை ஊசி வளைவு, டீ சந்திப்பு, எதிரெதிரே சாலை சந்திப்பு, வலதுபுறம் கிளைச்சாலை, இது மாதிரி எச்சரிக்கை கொடுக்கறதுன்னா எச்சரிக்கை சின்னம். அதே மாதிரி உத்தரவு சின்னங்கள் பாத்தீங்கன்னாலே அந்த இருவழி பாதை, ஒரு வழி பாதை, நிற்கவும், வழி கொடுக்கவும், இந்த இடத்துல சைக்கிள் போக கூடாது, இந்த இடத்துல ஆரம் அடிக்க கூடாதுன்னு ஜிஹெச் எல்லாம் பாத்தனா வச்சிருப்போம். இந்த மாதிரி சின்னங்கள் வந்து உத்தரவு சின்னங்கள்.
1: சரிங்க,
0: இந்த மூணு சின்னங்களையும் நம்ம வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தாலே ஓரளவு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுங்க.
1: சிறப்பு.
0: ஏன்னா நம்ம சாலை விபத்தை குறைக்கிறதுக்கு அரசு நிர்வாகங்கள் பல்வேறு நடவடிக்கை எடுத்தாலுமே நம்ம பயன்பாட்டர்கள் மத்தியில வந்து இந்த சாலை விதிகளை கடைபிடிச்சோம்னா அவங்களோட ஒரு பங்கு அது, அதை கடைபிடிச்சாலே ஓரளவு விபத்துகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சிறப்பு, சிறப்புங்கய்யா. நேர்களை தொடர்ந்து பேசும் இணைந்தீர்கள் திருச்சி பண்பலையோடு.
2: எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
6: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் பர்னிச்சர், எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த அழைப்பு.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர், விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த சில பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா, என்ன அழகா ரோடு போட்டிருக்காங்கப்பா, ஜனங்க எப்படி எல்லாம் இந்த விதிகளை கடைபிடிக்கிறாங்க தெரியுமா, ராத்திரி 2 மணி ஆனாலும் சரி, ரோட்ல ஈ காக்கா இல்லைனாலும் சரி, சிவப்பு சிக்னல் விழுந்தா அப்படியே நிற்கிறாங்க, பச்சை விளக்கு எரிஞ்சாதான்ப்பா கிளம்புறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களே இங்கே வந்தா சாலை விதிகளை கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறிதான். சாலை விதிகள் நமக்கானவை பேசிட்டு இருக்கிறோம். தன்னார்வலர் ஸ்ரீனிவாச பிரசாத் அவர்கள் உடன் இருக்கிறார். திருச்சி நாடாளுமன்ற சாலை பாதுகாப்பு குழு உறுப்பினர் பே ஐயாரப்பன் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சி தொடர்கிறது.
4: திருச்சி நாடாளுமன்ற சாலை பாதுகாப்பு குழு உறுப்பினர் பே ஐயாரப்பன் அவர்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்குது. புத்தூர் பரமு வந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இளம் வயதினர் சிலர் வந்து சாலையில் ஃபன்னுக்காக டூ வீலரில் சைலன்சரை எடுத்துட்டு பலத்த சத்தத்துடன் ஹெல்மெட் அணியாமல் 3 பேர் வேகமாக செல்வதை அடிக்கடி பார்க்க நேரிடுகிறது, இவர்களுக்கு கடுமையான ஃபைன்லாம் போடணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி செல்வது எந்த அளவில் வந்து சாலை பாதுகாப்பு மீறலுங்கிறத வந்து ஐயா தெளிவுபடுத்த வேண்டும்.

0: அதாவது இந்த 18 வயதிற்கு கீழே உள்ள சிறார்கள் வாகனத்தை இயக்கக்கூடாது. அதாவது இப்ப வந்த சாலை பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்ட சாலை பாதுகாப்பு சட்டத்திலையும் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, 2022 அமல்படுத்திட்டாங்க. இப்ப அது பிரகாரம் நம்ம வந்து இப்ப அந்த வாகனத்தை இயக்கிய அந்த சிறுவருக்கு தண்டனை கிடையாது, அந்த வாகனத்தை கொடுத்த பெற்றோர் மற்றும் அந்த பாதுகாவலருக்கு வந்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 25,000 வரைக்கும் அபராதம் விதிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அபராதம் தர முடியாது. அந்த நபர் வந்து அந்த வண்டியோட வந்து அந்த பதிவு சான்றிதழ் வந்து ரத்து செய்யறாங்க, அந்த பதிவு சான்றிதழ் ரத்து பண்ணிடுறாங்க, அந்த வண்டிக்கு வந்து பதிவு சான்றிதழ் இருக்காது. அதே மாதிரி வந்து அந்த நபர் ஓட்டிய சிறுவர் வந்து 3 வருடத்துக்கு வந்து அவங்க வந்து லைசன்ஸ் அந்த வாங்க முடியாது. இது மாதிரி கொடுக்கறாங்க. அதே மாதிரி வந்து இப்ப இந்த திருச்சி மாநகரா இருக்கட்டும் மாவட்டமா இருக்கட்டும், இப்ப நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் கூட லால்குடியில் நடந்திருக்குங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி கிராஸ் பண்றாரு ரோட்டை, ஒரு 17 வயது சிறுவன் வந்து மோதிடுறாப்ல, மோதனதுல வந்து அவர் வந்து ஆஸ்பத்திரியில சிகிச்சை பலனில் இறந்துடுறாங்க. இப்ப வந்து அந்த பையனோட பெற்றோர் தந்தை மீது வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க லால்குடி காவல் நிலையத்துல. இது வந்து இன்றைய பத்திரிகை செய்தி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி மாநகர்ல வந்து நிறைய அந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் வந்து இப்ப ஸ்கூல் டைமா ஸ்கூல் லீவ் டைமா வருதுங்களா, எல்லாம் அவனோட ஆபத்தை உணராம அந்த சிறுவர்கள் கையில வாகனத்தை கொடுத்துட்றாங்க. 2 பேரா இருக்கட்டும் 3 பேரா இருக்கட்டும் எல்லாமே அந்த அதிவேக வாகனத்துலதான் ஏக்குறாங்க. அந்த இதுல போறதுல வந்து இப்ப திருச்சி மார்க்கெட் பகுதியிலேயே நிறைய வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. கடந்த வருடத்துல பாத்தீங்கனாலே திருச்சி மார்க்கெட் பகுதி அந்த ஏரியா லிமிட்லயே வந்து நிறைய அந்த சிறுவர்கள் வாகனம் ஓட்டி ஏக்கி பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சட்டத்தை வந்து வருங்காலங்கள்ல வந்து இன்னும் விரிவுபடுத்தணும். அதாவது பள்ளிக்கல்வித்துறை மூலியமாவே வந்து நம்ம இதை செயல்படுத்தலாம். ஏன்னா இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அனைத்து தனியார் ஸ்கூலா இருக்கட்டும் அரசு பள்ளிங்களா இருக்கட்டும் ஒரு அந்த ஒரு 11-12 படிக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் டூ வீலர்ல வருவாங்க.
1: சரி,
0: இதை வந்து அவங்க மூலியமா அரசு நிர்வாகங்க காவல்துறை மூலியமா 1 லெட்டர் கொடுக்கலாம். கொடுத்து இது மாதிரி பள்ளிக்கு வந்து 11-12 மாணவர்கள் வந்து வரக்கூடாது, இது மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெளிவுபடுத்தி விழிப்புணர்வு பண்ணி அவங்களுக்கு கொடுத்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து பெற்றோர் இந்த விஷயம் தெரியணுங்க.
1: ஏன்னா
0: நம்ம மாணவர்களுக்கு ரொம்ப இது பண்றதோட பெற்றோர்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ஒப்புதலோட தானே வராங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்குல்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இன்னைக்கு அந்த மாணவர்கள் பாதிப்படைஞ்சாலுமே மாணவர்களால் மற்றவர்கள் பாதிப்படைஞ்சாலுமே அதுக்கு முழு காரணம் அந்த சம்பந்தப்பட்ட பெற்றோர் தான். அப்படி இருக்கும்போது அந்த பெற்றோரை வர வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாங்க. வருங்காலகட்டத்தில் வந்து இப்ப பள்ளி திறக்கிற டயத்துல இது மாதிரி நிறைய பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
1: சிறப்புங்க. அடுத்த கேள்வி வந்து அனந்தபுரத்துல இருந்து நாகராஜ் ஐயா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கும்போது 8 வந்து சரியாக போடாதவர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்காம இருந்தாலே நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதே சமயத்தில் எல்எல்ஆர் கொடுக்கும்போதே லைசன்ஸ் வந்து பெறுபவர்கள் வந்து இந்த சாலை விதிகளை வந்து எழுத சொல்லியிருப்பாங்களாம். அதை வந்து அந்த டிரைவிங் சொல்லிக் கொடுக்குற அந்த கம்பெனிகள் வந்து அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது இன்ஸ்டெட் வந்து யார் ஓட்டுறாங்களோ அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்தாலே நிறைய விஷயங்களில் வந்து நம்ம வந்து இந்த சாலை பாதுகாப்பில் வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்தையும் கேட்குறாங்கய்யா.
0: இப்போ அந்த லைசன்ஸ் வாங்குறதுலேங்கய்யா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. ஆன்லைனில் வந்துருச்சு. அந்த ஆன்லைனில் நம்ம எல்லாம் ஃபில்லப் பண்ண உடனே ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஓடிய ஒரு காணொலி ஓடும் அந்த கவர்மெண்ட் வெப்சைட்லேயே. நம்ம அதை பார்த்து முடிச்ச அப்புறம்தான் நம்மளுக்கு வந்து அந்த எல்எல்ஆர் இதுக்கே போவோம். அப்ப அந்த பார்த்து முடிக்கிற அளவுக்கு அந்த செட் பண்ணி வச்சிருக்காங்க டைம் அவங்கள. நம்ம ஆளுங்க அதை என்ன பண்றாங்க, அது வீடியோ சரி ஓட விட்டுட்டு பொறுமையா இருந்தா அதை முடிச்ச உடனே அப்புறம் இது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து சமூக பொறுப்போட ஒரு கூட நம்பணும். லைசன்ஸ் ஒரு எல்எல்ஆர் எடுக்கும்போது அந்த மாணவர்களும் சரி வேற குடிமக்கள் யாரு போனாலுமே அந்த வீடியோ ஃபுல்லா பாக்கணும். அந்த வீடியோ யாரும் நமக்கான வீடியோ அது. சாலை என்பது வாழ்க்கை. அதாவது சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நம்மளுக்கு உரிய கடமை இருக்குல்ல.
1: சரிங்க.
0: அந்த வீடியோ முழுவதாகவே பாக்கணும். அதை யாருமே இது பண்றது இல்ல, பாக்காமயே இது பண்ணிடுறாங்க. அர்ஜென்ட் வேலை இருக்கு அப்படி இருக்குன்னு பேர்றாங்க. அதே மாதிரி இப்ப அதை முடிச்சுட்டு போனாலுமே அங்க 8 போட சொல்றாங்க. 8 போடுறது வந்து இன்னைக்கு எல்லாமே நம்ம ஆளுங்க ரோட்லயே 18 போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. 8 போடுறாங்க. அதாவது நம்ம இந்த சாலை பாதுகாப்பு இந்த கல்வியை வந்து இந்த பாடத்திட்டத்தை வந்து நம்ம வந்து இப்போதைக்கு 5, 4, 5, 8 வரைக்கும் ஒரு சில இதுல ஒவ்வொரு பேஜ் பேஜா வருமையா. இத வந்து நம்ம கம்பல்சரியாவே +2 வரைக்குமே கொண்டு வரலாம். ஏன்னா இந்த ஒரு ஸ்கீம் இந்த சாலை பாதுகாப்பு இதுல வந்து இத்தனை மார்க் இத முடிச்சாதான் உங்களுக்கு இந்த மார்க்குன்னு கிடைச்சு அதை கம்பல்சரி கொண்டு வந்துட்டோம்னா ஓரளவு மக்கள் வந்து மாணவர்களுக்கு மத்தியில தான் அதை கொண்டு வரணும்.

0: ஆனா இப்ப பிளஸ் டூ காலேஜ் முடிஞ்சு அந்த 18 ஏஜ்ல அவங்க லைசன்ஸ் எடுக்க போறாங்க. அப்ப நம்ம வந்து பிளஸ் டூ காலேஜ் இந்த இதுல வந்து ஒரு மார்க்காவே இதை கொண்டு வரணும். இந்த இதுக்கு வந்து இவ்வளவு மார்க், இந்த ரோட் சேஃப்டி சம்பந்தமா கம்பல்சரி இவ்வளவு மார்க் வாங்கி ஆகணும்னு சொல்லி இது பண்ணாங்கன்னா வருங்கால தலைமுறைகள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கும் அதனோட இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியா இருக்குங்கய்யா. நம்ம இந்த சட்டங்கள் வந்து மக்களை வந்து அதாவது என்ன சொல்றது, மக்களை வந்து பயமுறுத்துறதுக்கு கிடையாது, மக்களோட நல்வாழ்வுக்காக மக்களோட வாழ்க்கை தரத்துக்காக மேம்படுத்தவும், அவங்களோட பொருளாதாரம் ஒரு விபத்து பாதிக்கப்பட்டுட்டோம்னா அந்த குடும்பத்தோட பொருளாதாரம் என்னாச்சு, அந்த குடும்பத்தோட 20 கால உழைப்பு போயிருச்சு, வாழ்வாதாரம் போயிருச்சு, இதெல்லாம் இது பண்ணி விதிகளை கடைமுடியும் சொல்றதுக்கு தான் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, போக்குவரத்து சட்டத்தை கொண்டு வராங்க. சட்டத்தை வந்து ஒரு மறைமுகமா ஒரு உந்துதல் பண்றாங்க
1: அவ்வளவுதான்.
0: இத வந்து மக்கள் தவறா போலீஸ் பிடிச்சிருச்சு, ஹெல்மெட் போடலனா பிடிக்குது, இந்த போடலனா லைசன்ஸ் தர மாட்டேங்கிறாங்க, அது நம்மளுக்கான சட்டம், அதை வந்து மக்கள் அந்த எண்ணோட்டத்தோட ஆனால் அணுகணுங்கய்யா.
1: சரிங்க, அப்போ சாலையின் நடுவில் ஏதாவது ஒரு பள்ளம் இருக்குது, பள்ளமேடு இருக்குது, இதை வந்து எப்படி அணுகிறது? இது வந்து அதாவது பள்ளம் ஏற்படுது, மேடை ஏற்படுங்கிறது சகஜமாக இருக்கலாம், அதை வந்து அதுக்கான தீர்வுகள் வந்து நம்ம எங்கே கிடைக்குங்கய்யா?
0: இப்போ சாலையில் இப்போ சாலையிலே பார்த்துக்கிட்டீங்கன்னா மாநில தேசிய நெடுஞ்சாலை, அதாவது மத்திய அரசு சார்ந்த நகாய் கண்ட்ரோலில் இருக்குங்கய்யா. அதாவது இந்த பைபாஸ், சென்னை பைபாஸ் சொல்கிறோம், கரூர் பைபாஸ், மதுரை பைபாஸ், திண்டுக்கல் பைபாஸ், இது மாதிரி நம்ம திருச்சி மாநகரிலே 5-6 பைபாஸ் போகுது, எல்லாமே தேசிய நெடுஞ்சாலை. அதே மாதிரி உள்ள மாநகர் உள்ள பார்த்தீங்கன்னா மாநில நெடுஞ்சாலை வரும், அதே மாதிரி மாவட்ட முக்கிய சாலைகள்னு வருது, அது இல்லாமல் கிராம சாலைகள், ஒன்றிய சாலைகள்னு 5 வகை சாலைகள் இருக்குது. இப்போ இதில் இப்போ மாநில நெடுஞ்சாலைக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, போன வருஷம் வந்து சொல்லியிருக்காங்க சாலையில் இந்த பள்ள குறைபாடுகள் நிறைய விபத்து நடக்கிறதால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சாலையினு ஒரு ஆப் ஒன்றா இது பண்ணியிருக்காங்க.
1: சரிங்க,
0: அந்த நம்ம சாலை ஆப்ல போய் நம்ம அந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த ஆப்ல வந்து எங்க குழி குண்டும் குழிகள் இருக்கோ அந்த இடத்துல டைரக்டா அந்த அந்த லொகேஷன்ல இருந்து நம்ம போட்டோ ஷூட் எடுத்து அங்க இருந்து அனுப்பிட்டோம்னா அந்த 2 நாள்ல வந்து 24 hours இல்ல 48 மணி நேரத்துல வந்து அந்த குழியை நிரப்புறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க.
1: இந்த விஷயம் எல்லாம் தெரியாம போச்சே.
0: அது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அதான் நான் சொல்றேன், அதாவது அரசு நிர்வாகம் வந்து கட்டமைப்புகள் போட்டிருக்காங்க, எல்லாம் செயல்படுத்துறாங்க, நம்மளோட பங்களிப்பும் நாடு இந்திய அரசியல் சாசன பிரகாரம் நம்மளுக்கும் ஒரு சில கடமைகள் இருக்கு இல்லங்கய்யா.
1: கண்டிப்பாங்கய்யா.
0: இப்ப ரோட்ல போறோம் பள்ளமா இருக்கா நம்ம பாட்டு விட்டுட்டு போயிருவோம், பின்னாடி வர 2 பேர் வந்து உளுந்துருவாங்க.
1: கண்டிப்பா.
0: சரி, உளுந்துட்டாங்கன்னா ஓரத்துல நம்ம வேடிக்கை பாத்துட்டு வந்துருவாங்க.
1: அது மட்டும் இல்ல,
0: செய்யறது
1: அதாவது காருக்கு நடுவுல ஒரு பள்ளம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஈஸியா கார் போயிடும், ஆனா பின்னாடி வர்றவங்க வந்து அந்த பள்ளத்தை வந்து கவனிக்க தவறிடுவாங்க.
0: ஒரு வார்த்தை அவங்க ஒரு எல்லாமே இன்னைக்கு மொபைல் வந்துருச்சுங்க, ஆன்லைன் கையிலயே இருக்கு, உலகமே நம்ம கையில வச்சிருக்கோம். ஒரு 2 செகண்ட் லேட்டா அவங்களா வச்சு ஒரு போட்டோ எடுத்து போட போறோம். இன்னைக்கு மாநகராட்சியிலயும் ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, மாநகராட்சி குறைகள் சம்பந்தமா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அதை விட போனீங்கன்னா இன்னைக்கு முதல்வரோட முகவரி வந்து நல்லா சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அது இன்னைக்கு செல்லுலயே அந்த ஆப்பை, முதல்வரின் முகவரி ஆப்பை நம்ம டவுன்லோடு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உடனடியா தகவல் கொடுக்குறாங்க, கூப்பிட்டு பேசுறாங்க, என்ன டீட்டெயில் கேக்குறாங்க, குறைய சொல்றா நிவர்த்தி பண்றாங்க. நம்ம பயன்படுத்ததான் நம்ம யாரையும் குறை சொல்றத விட நம்ம செஞ்சு போட்டு அந்த டாபிக்கை பத்தி பேசணும்னா நல்லா இருக்குங்க.
1: சிறப்புங்கய்யா, சிறப்பு. நேர்களே, தொடர்ந்து பேசும் இணைந்தீர்கள் திருச்சி பண்பலையோடு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி, சேலம், மங்களன், மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் பர்னிச்சர், எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
5: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.

0: இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
1: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
2: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
3: திருச்சி சாரதாஸ்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.

0: ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்சி பண்பலை 102.1 வசந்தலை கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியை நம்ம மூட இருக்காங்க திருச்சி தன்வாளர் தன்னார்வலர் டி ஸ்ரீனிவாச பிரசாத் அவர்கள். அவர்களோட இன்னொரு இணைகிறாங்க பே ஐயாரப்பன் அவர்கள், திருச்சி நாடாளுமன்ற சாலை பாதுகாப்பு உறுப்பினர் அவர்களும். இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தா வந்து ஒரு லால்குடி கருமுல அவர்கள் வந்து ஒரு திருப்புச்சீட்டு அமைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வேகம் என்பது காற்றோடு பேசுவதல்ல, காலனோடு கை குலுக்குவது. சிவப்பு விளக்கு உன்னை தடுப்பதற்கு அல்ல, உனக்காக காத்திருப்பவர்களை நீ காண்பதற்காக. சக்கரங்கள் சுழலட்டும் உன் வாழ்வு சுழலில் சிக்காமல். வேகத்தை நீ காதலித்தால் மரணம் உன்னை திருமணம் செய்யும். தலைக்கவசம் என்பது உன் தலைக்கான சுமையல்ல, உன் வீட்டின் விளக்கை அணையாமல் காக்கும் மண் சட்டி. அப்படின்னு அருமையாக ஒரு
4: அருமையான கவிதை சார்.
3: கண்டிப்பாக ஐயா, அப்போ உங்களுடைய சாலை பாதுகாப்பு சம்பந்தமான உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லுங்க
4: சார். வணக்கம். நான் வந்து 40 வருஷமாக நான் வந்து இந்த பொதுநலத்தேவை செய்துட்டுருக்கேன். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்க பொதுவான விபத்துகள் தடுப்பு, சுய பாதுகாப்பு, பொதுநல பாதுகாப்பு, செல்ஃப் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சார். நான் வந்து ரயில்வேல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனேன். ரயில்வே நிர்வாகத்தில் எங்களுக்கு வந்து வருஷம் ஒர்க் சேஃப்டி, எல்லா வேலை சம்மந்தப்பட்ட சேஃப்டியும் கற்று தருவாங்க. அதில் விழிப்புணர்வு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, நாடக போட்டி இதெல்லாம் செய்வேன். நான் குறுநாடகம் நிறைய நடத்தியிருக்கேன். இதே மாதிரி பண்ணிங்கன்னா சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நாடகங்கள் நிறையா நாங்கள் செஞ்சுருக்கோம். யம தர்மன் நாடகம், அப்புறம் வந்து விபத்தில் அடிபட்டால் எப்படி இருக்கும், என்ன பாதிப்புகள் இருப்பதுங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இந்த விபத்துகள் சம்பந்தப்பட்ட நான் எடுத்து செய்கிறத 40 இயர்ஸாக நான் 40 வருஷமாக நான் பண்ணுறேன். அப்படின்னா என்னோட அமைப்போட பேர் பார்த்தீங்கன்னா நடமாடும் உயிர் காக்கும் சேவை மையம் நான் ஆரம்பிச்சிருக்கிறது. இதை உயிரை காப்பாற்றுறது அப்படின்னாக்க முதல்ல விபத்துக்களை பற்றி எடுத்து சொல்லணும், விபத்துகளை தடுக்கணும், ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும், பொது விழிப்புணர்வு உண்டாக்கணும். நிறையா கிராமங்கள், நிறையா மாவட்டங்களுக்கு என்னோடய சைக்கிள்லையும் என்னோடய டூ வீலர்லேயும் போய் நான் பண்ணியிருக்கேன். போகிற வழியில் ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டால் உடனே அங்கேயே வந்து அந்த விபத்து பாதிக்கப்பட்டவருக்கு ஓரமாக கொண்டு வச்சுட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிட்டு அவருக்கு போலீஸ்க்கு தகவல் கொடுத்து நான் வந்து ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருவோம். வெளி மாவட்டங்களில் கூட, வெளி மாநிலங்களையும் பண்ணியிருக்கேன். நான் ஹைதராபாத்தில் பண்ணியிருக்கேன், கோவா பண்ணியிருக்கேன், அது மாதிரி பெங்களூர் சைடு போயிருக்கும்போது பண்ணியிருக்கேன், நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன் நான். இது பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா விபத்து ஏற்பட்டால் போய் பக்கத்தில் போய் தொடக்கூடாது, பக்கத்தில் பார்க்க இது பண்ணக்கூடாது, பண்ணாக்கா வந்து உடனே போலீஸ் கேஸ் ஆகும், அதெல்லாம் கிடையாது சார். கவர்மெண்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க, கோர்ட்டு நிர்வாகம் சொல்லியிருக்காங்க, விபத்து ஏற்பட்டால் உயிரை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு வந்து முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுங்க, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்.
3: உண்மையில் ஒரு கார் வந்து போயிட்டுருக்கும்போதே வந்து எரியுது, அது எரிஞ்சு இருக்கும்போதே மக்கள் வந்து வீடியோ எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, யாரும் உதவத்துக்கு போன மாதிரியே தெரியல. அது பார்க்கும்போது மனம் வந்து பதை பதிக்குதுங்கய்யா.
4: அது நிறையா நடந்திருக்கு சார், நிறையா நடந்திருக்கு. காரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வண்டியாக நான் கூட என்னோட நிகழ்ச்சியில் கூட நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் சார். மெயின் வந்து என்ன அப்படின்னாக்க கார், பஸ், வேன், ஸ்கூல் பஸ்ஸு, ஸ்கூல் வேனு, டூரிஸ்ட் வேனு, டூரிஸ்ட் பஸ்ஸு, இந்த டூரிஸ்ட் கார், இந்த கால் டாக்ஸிலாம் இருக்கு பாருங்கள், அதில் வந்து முக்கியமாக ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் வைக்கணும், தீத்தடுப்பு சாதனம் வைக்கணும். ஒரு கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் இருக்குது. அந்த ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் வைத்தீங்கன்னா அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது அவங்களுக்கு தெரியணும். இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது சார். ஸ்கூல் காலேஜ் பஸ்ஸு, பெரும்பாலான காலேஜ் பேருந்துகளில் உங்களுக்கு வந்து ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் கிடையாது, டூரிஸ்ட் பஸ்ஸில் கிடையாது, ஆம்னி பஸ்ஸில் கிடையாது, கவர்மெண்ட் பஸ்ஸில் கிடையாது. முக்கியமாக கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் வச்சாகணும். வைக்கல அப்படின்னா அவங்க மேலே நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கலாம்.
3: சரிங்கய்யா, இப்போ காரில் போகிறோம், ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் வச்சுக்கலான்றீங்க.
4: ஆமாம்,
3: இது இப்போ ஃபயர் ஆகிறது ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதியில் தான் இதாகுது. அதில் என்ன ஆகுதுன்னா வந்து

0: அவங்க கார் வந்து எரியும் போதே கார் வந்து ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போது நீங்கள்
1: இல்லை.
0: வந்து அது அந்த ஃபயரே வந்து
1: அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கண்ணாடியை வந்து உடைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கையை வந்து கையால் கை முட்டியை மடக்கி, எப்படி நம்ம கராத்தேல குத்துறாங்களோ அது மாதிரி ஓங்கினால குத்து குத்துனாக்கா கண்ணாடி உடையும். இன்னொன்று, ஒரு ஹேமர் இருக்குது சார், சின்ன ஹேமர் இருக்குது, அந்த ஹேமரால் ஓங்கி அடிச்சிங்கன்னா தட்டினீங்கனாக்கா அந்த கண்ணாடி உடஞ்சிரும், தப்பிச்சு வெளியில் வரலாம். இன்னொன்று, காற்று வெளியில் வெளிக்காற்று ரன்னிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிக்காற்று உள்ளே போச்சுன்னா அது வேகமாக எரிய ஆரம்பிச்சிடும். டக்குன்னு பிரேக் போட்டு ஆஃப் பண்ணிடணும், வண்டியை ஆஃப் பண்ணிடணும், வண்டியை சுவிச் ஆஃப் பண்ணணும், வண்டி அடுத்த இடத்துக்கு நகராது, அதுக்குள்ளே கண்ணாடி உடைச்சிட்டு நீங்கள் வெளியில் தப்பிச்சு வரலாம். இது ஒன்று. வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப தப்பு சார். விபத்துக்கள் ஏற்பட்ட இடத்துல எவனத்தையும் அடிபட்டு கிடந்தான், விழுந்து கிடந்தான் அப்படின்னா செல்ஃபி எடுக்கிறது, செல்ஃபி எடுத்து கீழே விழுந்து கிடக்கிற ஆளோட எடுத்து வீடியோ எடுக்கிறது வரல. உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அப்படின்னாக்க ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்கள். எந்த ஒரு விபத்து நீங்கள் வெளியில் பார்த்தா கூட, ஏதோ ஒரு வீடு ஃபயர் ஆகுது, ஒரு கட்டணம் தீப்பிடிச்சு எரியுது, இல்லை ஒரு கார் ஃபயர் ஆகுது, டூ வீலரில் போகிறவன் அப்படியே உருண்டிகிட்டே தேஞ்சிக்கிட்டே போய் உருண்டு விழுவுறாங்க, ஸ்கிட் ஆகி விழுவாங்க, அதை கூட ஒருத்தன் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கான். அந்த ரீல்ஸு ஃபேஸ்புக்கு ரீல்ஸில் நிறையா வருது. ஆனால் காப்பாற்றணும், ஒருத்தர் ஒரு உயிரை காப்பாற்றணுங்கிறது யாருக்கும் கிடையாது சார். அதே மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, அது கிடையாது. உங்களோட ஃபோனில் டைரக்ட் நம்பருக்கு, டைரக்ட் நம்பருக்கு போலீஸ்க்கோ இல்லை வந்து 108க்கு ஃபோன் பண்ணி சொல்லி, இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, இந்த ஏரியாவில் இருக்கேன், உடனே அவங்களுக்கு சேவ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா வந்து சேவ் பண்ணுவாங்க.
0: சிறப்பு.
1: யாருக்கு வேணால் நம்பர் கொடுக்கலாம். அதே மாதிரி என்னோடய இதில் வந்து பார்த்தீங்கன்னா, யம தர்மனுக்கு விடுமுறை கிடையாது. 24 hours யம தர்மன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். எமதருங்கிற விரும்பணும் கிடையாது. ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நான் எழுதியிருப்பேன், எல்லா இடத்துலையும் நான் பெயிண்ட், நான் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட், போர்டு எழுதுவேன், அது மாதிரி விபத்து தடுப்பு பற்றி போர்டு எழுதுவேன், எல்லா இடத்துலையும் எடுத்து வைப்பேன். இப்போ கூட பாருங்கள், நம்ம காவேரி பாலத்தில் வந்து சென்ட்ரல் மீடியாவில் வந்து கோன் வச்சுருக்காங்க, ரெஃப்ளெக்டர் கோன் வச்சுருக்காங்க, காவல்துறை வச்சுருக்காங்க, போர்டும் வச்சுருக்காங்க. இந்த கோன் வந்து யாரும் இடிக்கக்கூடாது, அதை தாண்டி யாரும் போகக்கூடாது, அதுக்குள்ளே யாரும் நுழைஞ்சு போகக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. இப்போ வந்து 4 கோன் வந்து உடஞ்சி போய் கிடக்கு, அதில் 3 கோன் வந்து எடுத்துட்டானுங்க, இவங்களே கட் பண்ணி யாரோ கட் பண்ணி எடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த பக்கம் மாமல்லத்தலையில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, இந்த ஆஞ்சநேயர் கோயில் போகிற வர இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி ஒரு 3 கோனை எடுத்துட்டானுங்க. காவேரி பாலத்து நடுவில் ஒரு 3 கோனை காணும், ஒன்று உடஞ்சி வளைஞ்சி கிடக்கு.
0: விளையாடத்துக்கு எடுத்து போயிருப்பாங்களோ,
1: எது என்ன கிரிக்கெட்டாக விளையாட போகிறாங்க, உயிரோட விளையாடுறாங்க சார்.
0: சரிங்க,
1: இது வந்து விளையாடுறது வந்து உயிரோட விளையாடுது, அடுத்தவங்க உயிரோட விளையாடுறாங்க. அதே மாதிரி வீலிங் பண்ணுறது ரொம்ப தப்பு, அவனை வந்து ஜெயிலில் போட்டு 6 மாதம் ஜெயில் தண்டனை கொடுக்கணும், 3 மாதம் கிடையாது, 6 மாதம் ஜெயில் தண்டனை கொடுக்கணும். அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த வண்டி வச்சிருக்க ஓனருக்கு வந்து லைசன்ஸை பர்மனெண்டாக கேன்சல் பண்ணணும், ரத்து செய்யணும்.
0: அதிகமான
1: நமக்கு உயிர் பாதிப்பு ஏற்பட்டாலும், நமக்கு உயிரிழப்பு ஏற்பட்டாலும் கஷ்டம்தான். ஒன்று வச்சுங்க, ரயில்வே நிர்வாகத்தில் நான் நான் வேலை செஞ்சப்போ என் கை கால்லாம் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு காயம் இருக்கா?
0: அதான் சொல்ற கன் மாதிரி இருக்குங்க.
1: ஒரு காயம் இருக்கா?
0: இல்ல.
1: ஏதாச்சும் ஒரு அடிபட்டு இருக்கா? ஏதாச்சும் ஒரு எலும்பு முறிவு இருக்கா?
0: இல்லையா?
1: கிடையாது. ஏன்னா நாம பாதுகாப்பாக வேலை செய்யணும். இந்த டேபிளை நகர்த்தி மாடியில் 2வது மாடியில் கொண்டு போய் வைங்க அப்படின்னா எப்படி தூக்கிட்டு போகணும்? நம்ம கை காலில் அடிபடக்கூடாது,
0: பாதுகாப்பாக
1: எடுத்துட்டு போகணும். இதை நான் ஒருத்தர் வந்து தோய்வாக பிடிச்சிட்டு ஒருத்தர் விட்டார்னாக்க, நம்ம கால் இல்லைன்னா ஒருத்தர் கால் ஒன்று, நம்ம கால் விரல்கள் கட்டாகும்.
0: கண்டிப்பாக
1: எங்கேயாச்சும் மோதிச்சு அப்படின்னா கை விரல் கட்டாகும். கண்ணாடி எடுத்துகிட்டு போனால் அந்த கிளாஸ் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா மேலே 2 பேப்பர், கீழே 2 பேப்பர் வச்சு கையில் பிடிச்சிட்டு போகணும்.
0: இல்லை, இது ஆபத்தாக வந்து இந்த ஓட்டுறவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த எலும்பு முறிவு மருத்துவமனைகளில் போய் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து இருந்து அங்கே வந்து உள்ள நோயாளிகளுக்கு வந்து உதவி பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு கண்டிப்பாக இது வந்து அவங்களுடைய மனநிலை மாறும்.
1: ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சார், நான் வந்து 82,820 விபத்துக்கள் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். 40 வருஷம் சர்வீஸில் 88,820க்கு மேலேயும் இருக்கும், இப்பயும் இருக்குது. ரோட்டில் ஒரு நாள் வந்துட்டுங்க சார், நானும் என்ன நண்பர் வந்து ஈபியில் வேலை செஞ்சார், ரிட்டையர் ஆனவர், சாமிநாதன் அப்படின்னு பேர், அவர் ஒரு தன்னார்வலர். எங்களோட வேலை என்னாக்கா, ரோட்டில் போயிட்டே இருப்போம், திடீர்னு எவனாச்சும் வண்டியிலேருந்து தவறி விழுட்டா இல்லை வண்டியிலேருந்து எதோ பொருள் இருந்துச்சுன்னா ரோட்டில் போகிறவன் உதவி செய்கிறதுக்கு போய் அடுத்த போய் குனிஞ்சு போய் எடுப்பாங்க, அது போய் எடுத்து கொடுக்கலான்ட்டு. அதுவும் தவறு. ஏன்னா அந்த சமயத்துக்கு பின்னாடி வர எவனத்தை வந்து மேலே ஏற்றிடுவாங்க, மோதிடுவாங்க. அப்போ கார் வருதா, டூ வீலர் வருதா, வண்டி வருதான்னு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கக்கா, தடுமாறி கீழே விழுவாங்க, அப்புறம் இவங்க மேலே விழுவாங்க, மேற்கொண்டு விபத்துக்கள் ஏற்படும். நாங்கள் செய்கிற சர்வீஸை விபத்துக்கள் அதிகமாகாமல் தடுக்கிறதுக்கு, விபத்தில் பாதிக்கப்பட்டவனை காப்பாற்றுறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முக்கியமாக திருச்சியில் எந்த

0: மாவட்டத்தில் இருந்தாலும் அந்த கடைகள் ஹார்ட்வேர்ஸ் கடைகள்
1: ம்
0: அந்த கடைகளுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பணும், மாவட்ட நிர்வாகம் சர்க்குலர் அனுப்பணும். ஏன்னா அப்படின்னா ஒரு மூங்கில் எடுத்துகிட்டு போவாங்க, பைப்பு கொண்டு போவாங்க, சேனல் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த டாடா ஏஸ் வண்டியில் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சதன் இந்த சைக்கிளில் டூ வீலரில் ஆட்டோவில் வச்சு கொண்டு போவாங்க.
1: ஆமாங்க,
0: அது இது இது என்ன ஒன்றுக்கா நான் விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அது நான் ஒரு மூங்கில் எடுத்துகிட்டு போய் 15 அடி நீள மூங்கில் எடுத்துகிட்டு போய் முன்னாடி வந்து துணியை கட்டலை, பின்னாடி துணியை கட்டலை, முன்னாடி துணியை கட்டியிருக்கேன். கொண்டு போய் இந்த விபத்து தடுப்பு ஏற்பாடு பண்ணி இதை வந்து லோக்கல் ரவுண்டு பண்ணியிருக்கேன் நான். இதனால் என்னாச்சுன்னா ஏற்கனவே நடந்த சம்பவம், நான் நேரில் அட்டன் பண்ண சம்பவம், நான் பொன்மலா ஒர்க் ஷாப்பில் வேலை செய்யும்போது 2011 வந்து நம்ம திருவானைக்காவலேருந்து நான் வந்து பொன்மலா ஒர்க் ஷாப்புக்கு டியூட்டிக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கும்போது ஒரு பந்தல் போடுறவர் வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் பந்தல் கீத்து எல்லாம் வண்டியில் வச்சு கட்டிக்கிட்டு நடந்து தள்ளிட்டு வராரு.
1: இதுதான் இப்போ பெரிய வண்டியில் எடுத்துக்க போகிற ஒரு பொருளை வந்து அவங்க வந்து டூ வீலர்லேயே எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது என்ன பிரச்சனை, எவ்வளோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் தெரிய போகிறதில்ல.
0: சைக்கிளில் போனாலும் விபத்து ஏற்படும் சார், சைக்கிளில் போனாலும் விபத்து ஏற்படும் கவனம் குறைந்தால். அதே மாதிரி சைக்கிளில் போகிறது, அது மாதிரி சைக்கிளில் வேகமாக போகிறது, சைக்கிளில் 3 பேர் போகிறது, டூ வீலரில் பண்ணுற மாதிரி சைக்கிளையும் வீலிங் பண்ணுறாங்க. நம்ம பசங்க ரொம்ப கில்லாடிங்க, சின்ன பசங்களாம் அவங்களும் ரொம்ப டேலண்ட் இருக்காங்க. ஆனால் டேலண்ட் எங்கே பயன்படும் அப்படின்னா கிரவுண்டில் செய்யணும், ரோட்டில் பண்ணக்கூடாது.
1: ஜிம்னாஸ்டிக் பண்ணுறது அங்கே பண்ணணும், இங்கே பண்ணக்கூடாது, நீங்கள் சொல்ல வரீங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து திருச்சி நாடாளுமன்ற பாதுகாப்பு குழு உறுப்பினர் பே ஐயாரப்பன் அவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஐயா, இப்போ ஒரு சாலை இருக்குது, இருவழி பாதையாக இருக்குது, அது வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு நேர்கோடு இருக்குது. ஒன்று வந்து முழுமையான நேர்கோடு, ஒன்று விட்டு விட்டு இருக்கிற ஒரு நேர்கோடு. இது என்ன சிம்பிளா குறிக்குது இல்லையா?
2: அதாவது முழுமையான தொடர் வெள்ளை கோடா இருந்துச்சுன்னா நம்ம வந்து வலதுபுறம் அலையக்கூடாது,
1: ஓகே,
2: யூத்திருப்பம் செய்யக்கூடாது, முந்தி செல்லக்கூடாது. அதாவது வெள்ளைக்கோடு வந்து தொடர் வெள்ளை கோடா இருந்துச்சுன்னா
1: சரியா.
2: அதே மாதிரி விடுபட்ட வெள்ளை கோடு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து இருபுறமும் பார்த்து அனுமதி பெற்று வலதுபுறம் வளையலாம், யூத்திருப்பம் செய்யலாம், தேவைப்பட்டா முந்தி செய்யலாம், அதாவது கவனத்தோட நின்று பார்த்து போட்டு போலாமான்னு செய்யலாம். அதே மாதிரி இந்த தொடர் மஞ்சள் கோடு இருந்துச்சுன்னா உயிர் கோடுங்கிறாங்க, அதான் மெயின் லைஃப் லைன் கோடுங்கிறாங்க, அது வந்து வலதுபுறம் வளையக்கூடாதுதான், யூத்திருப்பம் செய்யக்கூடாது, முந்தி செல்லக்கூடாது, மீறினால் விபத்து ஏற்படும். அதே மாதிரி இந்த தொடர் மஞ்சள் கோடுலயே வந்து இரட்டை மஞ்சள் கோடு போட்டிருப்பாங்க. நம்ம திருச்சி மாநகரிலே பாத்தீங்கன்னா நம்ம கலைஞர் அறிவாலயத்துல இருந்து கோவிந்தோ தியேட்டர் போற அந்த கரூர் பைபாஸ்ல போட்டிருக்காங்க. இப்ப அந்த கூட தடுப்பு சுவர் போன்றது, ஏன்னா இது வலதுபுறமும் வளையக்கூடாது, யூத்திருப்பமும் செய்யக்கூடாது, முந்தியும் செல்லக்கூடாது. ஒரு அடி அது ஏறும் போது அது ரொம்ப கிரிட்டிக்கல் மெயினான இடத்துலதான் இது மாதிரி கோடுகள் வரும். இந்த இடத்துல மீறி அந்த கோடை மீறி நம்ம போனோம்னா கட்டாயம் விபத்து
1: ஏற்படும்ங்கிறதுக்காக
2: அந்த இரட்டை மஞ்சள் கோடு. அதே மாதிரி நம்ம பாதசாரிகள் கடக்கும் இடங்கள்ல வந்து வாகனத்தை நிறுத்துறது, வாரத்தில் கடந்த பின் செல்றதுக்கு வந்து அங்க வந்து இந்த ஜிப்ரா கிராசிங் போட்டிருப்பாங்க.
1: சரிங்க,
2: இப்ப ஜிப்ரா கிராசிங் போடும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பொறுமையா செய்யணும். அதே மாதிரி பேருந்து நிறுத்தம் பாத்தீங்கன்னா அந்த பேருந்து நிறுத்தத்துக்கிட்ட பே லைன் ஒன்று தனியா ஒரு கோடு விட்டு விட்டு கோடு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க நிலையான இந்த நடுவுல சென்ட்ரல் மீடியம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அம்புக்குறி மாதிரி போட்டிருப்பாங்க நிலையான பொருட்கள் மீது, அந்த சென்ட்ரல் மீடியம் செவரா இருக்கும், அந்த செவரில் வந்து மஞ்சளும் வெள்ளையிலும் போட்டிருப்பாங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வாகனத்துலலாம் நிறுத்தக்கூடாது. இது மாதிரி 6-7 வகை கோடுகள் இருக்கு, இதுக்கு மேல நிறைய இருக்குங்கயா, அதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இருக்காது. அதாவது இப்போதைக்கு நம்ம நடைமுறையில இருக்கிறது இந்த மெயினான இந்த இது மட்டும்தான், நம்ம சிட்டிக்குள்ளார இருக்கட்டும் வெளியே புறநகரா இருக்கட்டும் இது மாதிரி கோடுகள் தான். நம்ம கோடு காலை குறியீடுகளை பார்த்து போனாலே ஓரளவு விபத்துக்களா தவிர்க்கலாம்.
1: ஐயா, இப்போ நகரம் கிராமம் இப்படி வந்து நம்ம ஒரு ஒரு ரெகுலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நகரத்தில் ஓட்டுறவங்களுக்கும் கிராமத்தில் ஓட்டுறவங்களுக்கான அந்த சாலை நடத்தைங்கிறது ஓட்டுற விதமும் வந்து மாறுபடுதா, அவங்களுடைய பிஹேவியர்னு சொல்லக்கூடிய அந்த நடத்தை வந்து வேறுபடுதாங்கிறத சொல்லுங்கய்யா.
2: இப்ப மாநகர் பாத்தீங்கனாலே அதனோட வேக அளவு 30-40 அவ்வளவுதான் போகணுங்கிறோம். அதே புறநகர் வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு 40 தாண்டிடும், 40-80 வரைக்கும் போவாங்க.
1: சரிங்க,
2: அந்த வேக அளவு அது சாலைகளை பொறுத்தவரைக்கும் இப்ப எங்க சார்ந்தா குறைந்தபட்சம் 80ங்கிறாங்க. அதே இப்ப எஸ்கட்சி மாநில நெடுஞ்சாலைத்துறைங்கும் போது 30 அந்த ஏரியா விபத்து பகுதினா அதே ஒரு மாதிரி நிர்ணயம் பண்ணிருப்பாங்க, 40-50 இது மாதிரி நிர்ணயம் பண்ணிருப்பாங்க, அதுக்குள்ளதான் போகணும்.
1: சரிங்க,
2: இப்ப அந்த வேகல் ஊதி இப்ப இருசக்கர வாகனமே நம்ம எடுத்துக்கிட்டீங்கனாலே இப்ப புறநகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு டூ வீலருக்கு டூ வீலர் லைன் போட்டுருவாங்க, தனியா அந்த லைன்ல தான் போகணும். அந்த லைனை மீறி நம்ம நடுவுல எது போகும்போதுதான் விபத்து ஏற்படுது.

இந்த அதே இப்ப மாநகர்ல பாத்துக்கிட்டீங்கனாலே ஒரு சில இடத்துல இடம் இருக்கும், ஒரு சில இடத்துல இடம் இருக்காது. அந்த டூ வீலர் லைனுங்கிறது ரொம்ப ரேரா இருக்கும். ஒரு சில ரோட்ல தான் போட்டுப்பாங்க, கொஞ்சம் அகலமான ரோட்ல தான் போட்டிருப்பாங்க, நீதி எல்லாம் போட மாட்டாங்க. அப்ப வந்து அப்ப அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அப்பதான் இந்த இது மாதிரி மஞ்சள் கோடுகள் நடுவுல இருக்க சென்று கோடுகள் நிறைய வச்சிருப்பாங்க. இந்த கோடுல இந்த வேலை தான் போகணும், சிக்னலை பார்த்து நடங்க, முடக்கு டர்னிங் இருக்கும் போது இதை மாதிரி பார்த்து அங்க கடைபிடிக்கணும்.

0: என்ன சொல்லியிருக்கு, சாலை விபத்தில் காயம்பட்டதை வந்து அருகில் உள்ள மருத்துவமனையில் சேருங்க, ஃபர்ஸ்ட் எய்டு அந்த குறிப்பிட்ட பஸ் 24 hours 48 மணி நேரத்தில் போய் சேர்க்கலாம். அவங்களை வந்து காவல்துறை வந்து சேர்க்கிறவங்களுக்கு வந்து தொல்லப்படுத்தக்கூடாது. மருத்துவமனையில வந்து நீங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. காயமாட்டவருக்கு வந்து மருத்துவ செலவு நம்ம ஏத்துக்க வேணாம். அங்க வந்து நீங்க விருப்பப்பட்டா உங்க தகவலை சேர்த்த தகவலை உங்களோட தகவலை தெரிஞ்சுட்டு போலாம் விருப்பப்பட்டா. அதே மாதிரி வந்து இப்ப அந்த காவல்துறை சார்பா வந்து உங்களை சாட்சியில வந்து சேர்க்க மாட்டாங்க.
1: சரிங்க,
0: இதெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு கைட்லைன் போட்டிருக்கு.
1: சரிங்க,
0: இப்ப மக்கள் என்ன பண்றாங்க, இப்ப அந்த சாட்சிகளுக்கும் போகும்போது சாட்சிக்கு கூப்பிடுவாங்களோன்னு பயந்துட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்கள அந்த பஸ் ரைடு பண்றதை விட்டு விட்டு முன்னும் 108 போன் பண்ணிடுவாங்க. அது எல்லாமே பண்ணிடுவாங்க. 108 பண்ணிட்டு அடுத்த கட்டம் வந்து இப்ப வந்து சாலை விபத்துல வந்து அடிபட்டவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம 48 மணி நேரம் 24 hours வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தோம்னா அந்த இன்னுயிர் காப்போம் திட்டம்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க.
1: சரிங்க,
0: மாநில அரசோட ஸ்கீமு. அந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா மத 48 மணி நேரத்துக்கு வந்து 2 லட்சம் வரைக்கும் இலவசமா ட்ரீட்மெண்ட் படுத்துக்கலாம். திருச்சி அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்கவே அந்த ஸ்கீம் இருக்குங்க. திருச்சியில வந்து ஒரு 48 ஆஸ்பத்திரி வந்து அலர்ட் பண்ணிருக்கிறாங்க. இப்ப வந்து இது மாதிரி அவங்க செய்யலாம். ஏன்னா இப்ப 108 அடிச்சு நம்ம காத்திருந்து செய்யறது போல இது மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டு ஏற்றி கொண்டு போய் அங்க சேர்த்துட்டு நம்ம பாட்டு அந்த அந்த ஸ்கீம்ல இது பண்ணி விட்டு வந்திருந்தாலே பெரும் புண்ணியம் தான். ஆனா இப்ப யாருமே அதை செய்யறது கிடையாது. 108 அடிச்சிடுறாங்க, அந்த இடத்துல விபத்து நடந்துச்சுன்னு ஒரு போட்டோ எடுத்து இது பண்ணிடுறாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற இணையத்துல வந்து இணையம் ஜாஸ்தி ஆயிருச்சு. இன்ஸ்டாகிராம் ஆகும் போது இந்த விபத்து நடந்தவங்க அதை வந்து அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த இது, அவரு செல்ஃபி எடுக்கிறது அது வேற. இப்ப அந்த ஒரு விஷயத்த இப்ப இந்த இடத்துல இந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த விஷயம் நடந்திருக்குன்னா எப்படி தெரியும்? நம்ம முன்னாடி எல்லாம் டிவி பாக்கணும் இல்ல பேப்பர் பாக்கணும். இப்ப இது இல்லாத பட்சத்துல
1: சரிங்க. இப்போ இன்னொரு கேள்விங்கய்யா, இந்த நிறைய பேர் வந்து யூடர்ன் எடுக்கிறாங்களா இல்லாட்டி ரைட் டர்ன் போறாங்களாங்கிறது தெரியாது. ஒரு வண்டியில வந்து போறாங்கன்னா எப்படி வந்து யூடர்ன் எடுக்கணும், எப்படி வந்து ரைட் டர்ன் எடுக்கணும் ஐயா?
0: அதாவது வண்டியில எல்லாமே சைடு ரெண்டு சைடு இண்டிகேட்டர் இருக்குங்க. ஆமா, அந்த இண்டிகேட்டரை போட்டு நின்று பார்த்து திரும்பி வந்தாலே விபத்துக்களை தவிர்க்கலாம். அதே மாதிரி சைடு மிரர் முக்கியமானது. அது மேக்சிமம் இப்ப நம்ம ஆளுங்க வந்து ஸ்டைலுக்காக அந்த மிரரோட எடுத்துறாங்க.
1: கண்டிப்பா,
0: ஏன்னா இருபுறமும் வந்து அந்த சைடு கண்ணாடி அந்த கிளாஸ் இருக்கிறது அவ்வளவு உயிர் பாதுகாப்பானது. வண்டி நம்ம வாகனத்தை செலுத்தும் போதே இருபுறமும் அந்த கிளாஸை பார்த்து கிராஸ் பண்ணலாம். இந்த சைடு வண்டி வருதான்னு பாத்துக்கலாம். கவனம் புல்லா நம்மளுக்கு அந்த முன்னாடியும் வாகனத்தையும் முன்புறமும் இந்த இரு கிளாஸ்லயுமே இருந்தாலே நல்ல விபத்தை தவிர்க்கலாம். ஆனா இப்ப அதை யாரும் செய்யறதுல அந்த கண்ணாடி கூட இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமான அந்த லேடஸ் வண்டியிலாம் இருக்காது. இதை வந்து இந்த போக்குவரத்து விதிமீறல் தான். இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபைன் கொஞ்சம் அபராதம்லாம் கொஞ்சம் நிறைய விதிச்சாங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க அந்த மிரர் மிரர் வைக்கிறதா இருக்கும். ஏன்னா மிரர் இல்லாமல் நம்மளால எப்படி திரும்புறான்? இப்ப திரும்புறதுதான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. சொல்றது வாஸ்தவம். அதாவது இந்த டூ வீலர்ல போகும்போது டக்குன்னு திரும்புவாங்க. ஒன்னும் சைடு கழுத்தை பார்ப்பாங்க, அது கூட பாக்குறது இல்ல. இப்ப டப்புன்னு திரும்புறது. அப்ப அந்த கண்ணாடி இருக்கும்போது பார்த்தாலும் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு திரும்பலாம். சில மாதிரி ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, ஹெல்மெட் போட்டுருவாங்க சைடு பார்க்க மாட்டாங்க, அந்த நேரா பாத்துட்டு போயிருவாங்க. இதனாலேயே நிறைய விபத்து நடக்குது. உடைய திரும்புறதெல்லாம் நிறைய நடக்குது. இப்ப பைபாஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப சென்னை பைபாஸ்ல அந்த கூத்தூர் மேம்பாலம் இறக்கம் இருக்கும்.
1: சரிங்க,
0: ஸ்கூல் ஏரியா. அப்ப அந்த இடத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு. பெட்ரோல் பங்க்ல இருந்து கிராஸ் பண்ணுவாங்க. இந்த கிராஸ் பண்றதுல நிறைய ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் தான். ஆப்போசிட்ல வர வாகனத்தை கவனிக்கிறதுல, சைடுல வர வாகனத்தை கவனிக்கிறதுல. அப்ப இது மாதிரி விபத்துல தான் பாதிக்கப்படுறாங்க.
1: சரிங்க,
0: மக்களோட அந்த புரிஞ்சுறவும் நிறைய புரிஞ்சுக்கணும். ஏரியால என்ன இருக்கோ அதெல்லாம் நல்லா பார்த்துதான் பண்ணி ஆகணும்.
1: சரிங்க, அடுத்தது வந்து இந்த தன்னார்வலர் டி ஸ்ரீனிவாச பிரசாத் ஐயா அவருக்கு ஒரு கேள்வி. இந்த ஆம்புலன்ஸுக்கு வந்து வழிவிடுற போக்கு வந்து நல்லபடியாக நடக்குதாங்கய்யா?
2: இல்லை, சில இடத்துல அதான் சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டால் தானாகவே ஒதுங்கணும். ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லை, சைரன் சத்தம் எதுவாக இருந்தாலும் எமர்ஜென்சி வண்டியெலாம் நிச்சயம் சைரன் வச்சுருப்பாங்க. என் வண்டியிலையும் சைரன் இருக்கும். என் வண்டியில் சைரன் இருக்கிற காரணம் என்னென்னாக்கா, நான் வந்து விபத்து தடுப்பு, டிராஃபிக் அட்டன் பண்ணுறது, அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் எய்டு ஃப்ரீ சர்வீஸ் நான் 40 வருஷமாக
1: பண்ணிகிட்ருக்கேன்.
2: இந்த சைரன் சத்தம் கேட்டாலே இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி ஓரமாக லெஃப்ட் சைடு ஓரமாக இருக்கல அவங்க ஒதுங்கணும், அதுக்கு அடுத்த வண்டி ஒதுங்கணும், அதுக்கு அடுத்த வண்டி ஒதுங்கினாக்க நேராக போகிற வண்டி வேகமாக போகும்.
1: ஆனால் பின்னாடி வர வண்டியெலாம் வேகமாகவே போகுமே, அதுக்கு என்ன
2: இது அதுதான் போகக்கூடாது. இவன் என்ன பண்ணுவானாக்கா, இப்போ நடக்கிற காரியம் என்ன அப்படின்னாக்க, ஆம்புலன்ஸ் வண்டி சைரன் போட்டு வேகமாக வந்தானாக்க இவன் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அவனை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருப்பான்.
1: கரெக்ட்.

0: இப்போ இவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஐயரப்பன் சொன்ன தகவல் எல்லாமே 100% உண்மை. அந்த வெள்ளக்கோடு போடுறது, இப்போ டூ வீலர் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த டூ வீலர் கோடு லெஃப்ட் சைடு இருக்கும், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3 அடி அகலம் 4 அடி அகலத்துக்கு அந்த கோயில் கொடுத்துருப்பாங்க.
1: சரி,
0: நான் வந்து ஆல் இண்டியா ரவுண்டர், பெரும்பாலான மாவட்டங்கள் மாநிலங்களுக்கு நான் வந்து சைக்கிள்லையும் டூ வீலர்லையும் போயிருக்கேன். அந்த எல்லைக்கோடை, எனக்கு உள்ள அந்த எல்லைக்கோடை தாண்டி நான் உள்ளே வரமாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு திரும்புகிற கோடு, லெஃப்ட் சைடு திரும்புகிற வண்டி, லெஃப்ட் சைடு திரும்புகிற வண்டி, அவங்க என்ன பண்ணுவானுக்கா, லெஃப்ட் சைடு திரும்பி உள்ளே போவாங்க. ஓவர்டேக் பண்ணுறது, நீங்கள் சொன்னீங்களே ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்னாக்கா, இவங்க சொன்னது வந்து சிங்கிள் லைன் வெள்ளக்கோடு, வெள்ளக்கோடுலேயே கட் பண்ணி கோடு போட்டிருப்பாங்க, அடுத்து டபுள் லைன் கோடு கொடுத்துருப்பாங்க, வெள்ளக்கோடில் டபுள் லைன் இருக்கும், வெள்ளக்கோடு போட்டு டபுள் லைனில் கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க.
1: சரிங்க, சிறப்புங்கய்யா, சிறப்பு. கடந்த ஒரு மணி நேரமாக சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்து நிறைய பேசணும், சாலை விதிகள் நமக்கானவைங்கிறது நம்ம வந்து உணர்த்தியாச்சு. தன்னார் திருச்சி தன்னார்வலர் டி ஸ்ரீனிவாச பிரசாத் மற்றும் திருச்சி நாடாளுமன்ற சாலை பாதுகாப்பு குழு உறுப்பினர் பே ஐயாரப்பன் அவர்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி,
0: மிக்க நன்றி.

இதுவரை வசந்த் அழைப்பில் சாலை விதிகள் நமக்கானவை அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள் தன்னார்வலர் ஸ்ரீனிவாச பிரசாத் அவரும் திருச்சி நாடாளுமன்ற சாலை பாதுகாப்பு குழு உறுப்பினர் பே ஐயாரப்பன் அவர்களும் உடன் உரையாடினார் தியாகராஜன் அவர்கள். தியாகராஜன் முருகானந்தம் அவர்கள்

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இல் கேட்கலாம்.
1: வணக்கம், திருச்சிராப்பள்ளி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால சபாநாயகர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பெரம்பூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து தியாகராய நகர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக திரு ஆனந்த், வில்லிவாக்கம் உறுப்பினராக திரு ஆதவ் அர்ஜுனா, கோபிச்செட்டிப்பாளையம் உறுப்பினராக திரு செங்கோட்டையன், மயிலாப்பூர் உறுப்பினராக திரு வெங்கடரமணன், சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவை உறுப்பினராக திரு உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக திரு எடப்பாடி கே பழனிசாமி, போடிநாயக்கனூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக திரு ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் சோம்நாத் கோவில் புனரமைக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் விழாவில் இன்று பங்கேற்கிறார். ஆலய கோபுரத்தில் கொடியேற்றும் பிரதமர் கும்பாபிஷேக நிகழ்வையும் முன்னின்று நடத்துகிறார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டின் விஞ்ஞானிகள் மற்றும்

0: தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தற்சார்பு தேசத்தை கட்டமைப்பதிலும் புதுமையான விரிவுபடுத்துவதிலும் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு பங்களிப்பதிலும் தொழில்நுட்பம் ஒரு முக்கிய தூணாக திகழ்வதாக சுட்டிக்காட்டியுள்ளார். திருப்பத்தூர் காவல்துறை சார்பில் திமாம்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தமிழ்நாடு ஆந்திரா செல்லும் வழியில் வனத்துறை சார்பில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் சோதனை சாவடிகள் அல்லாத பகுதிகளில் சட்டவிரோத கடத்தல்களை தடுக்க வாகனங்களை கண்காணிக்கும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின்படி தகரக்குப்பம் ஜோதிநகர் மற்றும் திம்மாம்பேட்டை மோட்டூர் சந்திப்பு பகுதிகளில் அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த சிசிடிவி கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் வாகனங்கள் கண்காணிக்கப்பட்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
0: சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்றிரவு சீனாவை எதிர்கொள்கிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

காலை வேலைகளை முடிச்சுட்டு களைப்பா இருக்கிறவங்களை ஆட்டம் போட வைக்க வருது இது போடு ஆட்டம் போடு. உங்க ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 எப்பவுமே செம தூளு கண்ணு.

10:14 நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்களே, உங்கள் நினைவிற்க இன்று மதியம் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் தூக்கம் ஒரு வரம். நேர்களே, உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-240-102-1, 246-102-1.

சிறப்பான பாடல்கள் துள்ளலான இசையால் உங்கள் மனதை அள்ளி செல்லும் இது போடு ஆட்டம் போடு. உங்கள் ரேஃபம் ரெயின்போ 102.1

நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அன்னை அன்புக்கு அன்னை தெரசா அறிவுக்கு அப்துல் கலாம் அடக்கத்துல நெல்சன் மண்டேலா நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்தாய் 100 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு

0: முறைச்சா பயந்திருவோம்.
1: அப்புறம்
0: நேரம் தெரியாம தூங்கிடுவோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது போடு ஆட்டம் போடு. இதுவரைக்கும் நம்ம கூட முதல் அலைவரிசை நேயர்களும் இணைஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்கலாம் இருபட பாடல்கள். ஏழாம் அறிவு பாய்ஸ் திரைப்படங்களில் இருந்து இருபட பாடல் தரும் முதல் பாடல்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
8: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
9: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது இருபட பாடல். இருபட பாடல் தரும் அடுத்த பாடல் பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது இருபட பாடல்கள். நேரம் இப்பொழுது 11 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் உறுதிமொழி கூறி தற்போது பொறுப்பேற்று வருகின்றனர். பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் கூட்டம் காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த தற்காலிக பேரவைத் தலைவர் திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலாவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ரமணன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு ஆகியோர் உறுதி கூறி பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்று வருகின்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், துரித கண்டுபிடிப்புகள், விரிவடைந்து வரும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, அனைத்து துறைகளின் முன்னேற்றங்கள் ஆகியவற்றின் மூலமாக நாடு முன் எப்போதும் இல்லாத அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறினார். 1998 வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்ட பொக்ரான் அணு ஆயுத சோதனை மூலமாக நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க தொழில்நுட்ப சாதனையை இந்நாள் நினைவு கூறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் 9000 ஏக்கர் உப்பளங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் குளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் 6.5 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு பாதி அளவு கூட எட்டப்படவில்லை என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி மகான் குத்பு சுல்தான் சையது இப்ராஹிம் சஹீத் ஒலியுல்லா தர்காவின் 852வது சந்தன கூடு திருவிழா நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி இம்மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.

ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் பட்ட போட்டிகள் குஜராத் காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. 44 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போட்டியை இந்தியா ஏற்று நடத்துவது குறிப்பிடத்தக்கது. வரும் 17 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 28 நாடுகளைச் சேர்ந்த 180 வீரர்கள் களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
1: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
0: நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல ரிலாக்ஸா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எங்க கூட இணைஞ்சிருங்க. இந்த ஒரு மணி நேரமும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கலாம். வாங்க, இது உங்களோடு நாங்க. உங்களுக்கான எண் சுடி 4 3 1 240 6 102 1 240 102 1.

0: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: திருச்சி சாரதாஸ்
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: உங்களோடு நாங்க கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம நிகழ்ச்சியில வந்து பேச போற முதல் நேயர், வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
9: வணக்கம் மேடம், திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர்ல மேடம்.
8: ரங்கம்மாள் எங்க இருந்து பேசுறீங்க? மணச்சநல்லூர்ல
9: மணத்தூர் மாவட்டம் கன்னியாகுடியில இருந்து ரெங்கம்மாள்.
8: கன்னியாகுடியில இருந்து, சரிம்மா, என்ன பண்றீங்க?
9: கரகாட்டகர இருந்து குடகுமலையில போங்க.
8: அதாவது நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் என்ன சொல்ல வந்தனோ அதுலதான் நான் தெளிவா இருப்பேன். எனக்கு பாட்டு மட்டும் கொடுங்க அப்படிங்கிறீங்க, அப்படிதானே?
9: எனக்கு விலங்குல நீங்க கேக்குறது.
8: ஓ, நீங்க கேக்குறது ஒண்ணும் புரியலையா உங்களுக்கு? சரிங்க, உங்களுக்கு இப்ப கரகாட்டக்காரன் படத்துல இருந்து பாடல் கொடுத்துடலாமா? சரிம்மா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது உங்களோடு நாங்கள்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களோடு நாங்க
1: எஸ்ஆர்சி சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள எஸ்ஆர்சி சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை எஸ்ஆர்சி கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி எஸ்ஆர்சி.

0: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
1: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
0: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
1: 9383846102
0: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.

0: நேரம் 11:20 ஆகுதுங்க. உங்களோடு நாங்கள் கேட்டுட்ருக்கோம் திருச்சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம நிகழ்ச்சியில். அடுத்ததான் வந்து யார் பேச போகிறாங்க கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கங்க மேடம்.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கரூர் மாவட்டம் வடசியிலேருந்து புஷ்பவள்ளிங்க மேடம்.
0: புஷ்பவள்ளி?
1: ஆமாங்க மேடம்.
0: கிட்டத்தட்ட என்னோட பேரில் பாதி நீங்கள் வச்சுருக்கீங்க. என்ன பண்ணுறீங்கம்மா நீங்கள்?
1: என்னங்க மேடம்?
0: என்ன பண்ணுறீங்க புஷ்பவள்ளிம்மா?
1: ஒரு ஃபார்ம்ல வேலை பார்த்துட்டு இருக்கேங்க மேடம்.
0: ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட வேலையெல்லாம்?
1: வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு மேடம். கொஞ்ச நாள் ப்ரோக்ராம் மாத்துனீங்க, எங்களுக்கு ரொம்ப போர் ஆயிடுச்சு மேடம்.
0: கஷ்டமா போச்சா? எங்களுக்கும் தான் அப்படி இருந்தது, அதான் திருப்பி வந்துட்டமே.
1: கண்டிப்பாங்க மேடம், எங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையே கிடைச்சது மாதிரி ஒரு சந்தோஷம் மேடம். நிகழ்ச்சி கேட்ட மயம்
0: சூப்பர்மா. உங்க வாயால இப்படி ஒரு வார்த்தை கேக்குறது எங்களுக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு?
1: நன்றிமா
0: இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: தேங்க்ஸ் மேடம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: உங்களோடு நாங்க கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்களும் கேட்கலாம். உங்களுக்கான எண் சுழி 4 3 1 241 2 1 240 102 1. இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து யார் பேச போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: யார் பேசுறீங்க?
4: திருச்சி மாவட்டம் நாகூர் குட்டபுரில இருந்து அழகு பொண்ணு பேசுறேன் மேடம்.
3: அழகு பொண்ணு, கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆக போகுது. எல்லாருமே வந்து இன்னைக்கு பெண்களா வந்திருக்கீங்களே, அரை மணி நேரமும் நீங்களே எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிட்டீங்களா இன்னைக்கு நிகழ்ச்சிய?
4: நான் இப்பதான் மேடம் வந்திருக்கேன்.
3: அதான் இல்ல, இதுக்கு முன்னாடியே ரெண்டு பெண்கள் பேசினாங்கன்னு சொல்றேன்.
4: சரி மேடம், சரி.
3: சரிங்கம்மா, என்ன பாட்டு கொடுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
4: கேப்டன் பரபகரையில இருந்து பாசமுள்ள பாண்டியர், அந்த பாட்டு கொடுங்க.
3: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுலாமா?
4: சரி மேடம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமி கண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும்

0: தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம நிகழ்ச்சியில. அடுத்துதான் வந்து யாரு பேச போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். பண்பலையின் தேன்குரல் பாடகி செண்பாவர்களுக்கு பெரிய முற்பகல் வணக்கம் கூறி உங்களுடைய நான்காவது நேரம் இணைவது இரண்டு நாள் இரண்டுக்கு பிறகு 108.1 பண்பலை இணைவது மலைக்குடி பட்டி சண்முகம்.
0: சண்முகம் ஐயா வணக்கம். உங்களோட இன்ட்ரோடக்ஷனுக்கே ஒரு நிமிஷம் ஆயிடுது. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: அனைத்து இதயங்களையும் தொடர்ச்ச வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த இதயம் பூரித்த பல கோடி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்.
0: நன்றி மேடம்.

0: தாலாட்டுதே வானம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாட்டு கேட்டோம். அதாவது தாலாட்டு பாடினாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து தூக்கம் வந்துடும். ஏன்னா தூங்குறது அப்படிங்கிறது ஒரு வரம்ங்க. நிறைய பேர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு கேட்டால் தூங்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கி மங்கையர் உலகத்தில் 12:10 தூக்கம் ஒரு வரம் அப்படின்னு தான் நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு தூக்கம் அப்படின்னா என்ன, அது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத எங்கள் கூட நீங்களும் பகிர்ந்துக்கலாம். 0431-246-102-1 இந்த எண்களில் நீங்கள் வரலாம். இப்போ நம்ம கேட்டுட்ருக்கோம் உங்களோடு நாங்கள் நம்ம நிகழ்ச்சியில். அடுத்து தான் வந்து யார் பேச போகிறாங்க, அவங்களுக்கு என்ன பாட்டு வேணும் கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கங்க, யாருங்க?
1: திருச்சி மாவட்டம்
0: பாட்டு என்னங்க எல்லாம் தூங்குறீங்க, எந்திரிச்சு சீக்கிரமா ஒரு ஆட்டத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம் இந்த பாட்டை. இணைஞ்சிருங்க, இது திருச்சி FM Rainbow 102.1 உங்களோடு நாங்க.

0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
2: நேரம் 11:45 ஆகுது. உங்களோடு நாங்க கேட்டு இருக்கோம் நம்ம நிகழ்ச்சியில. அடுத்ததா வந்து யார் பேச போறாங்க? வணக்கம்.
3: வணக்கங்கம்மா.
2: யாருங்க ஐயா
3: பேசுறீங்க? அமாவாசை பேசுறேன்மா. பார்வையற்ற சமூக அலுவலர்.
2: சரிங்க ஐயா, சரிங்க ஐயா.
3: பார்வையற்ற சமூக அலுவலர்.
2: சரிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்ட்ட பேசுறதுல. என்ன பாட்டு
3: மகிழ்ச்சிமா? ஆட்டோகிராஃபில் ஏதாவது ஒரு பாட்டு பண்ணி கொடுங்க.
2: சரிங்க, இல்ல ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு கூட நீங்க தட்டச்சு செய்து அனுப்பலாம், இல்ல வந்து குரல் பதிவாவும் நீங்க அனுப்பலாம். வானொலிக்கு வாழ்த்து சொல்லலாம்.
3: வாழ்த்துறோம்மா, வாழ்த்துறோம். பொதுவா எங்களை போன்ற பாரி விழாங்க வாழ்ந்து எங்க வாழ்க்கையை வாழ்க்கை வழிகாட்டி.
2: கண்டிப்பாங்க ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
3: மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கை நலப்படும்.

0: கிட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர், திருச்சி.
6: திருச்சி சாரதாஸ்.
7: உங்களோட நாங்க நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. நிறைவா யார் வந்து பேச போறாங்க, அவங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
8: வணக்கம் மேடம். செல்வநகர்ல இருந்து சரவணன் பேசுறேன் மேடம்.
7: செல்வநகர்.
8: எஸ் மேடம்.
7: சரிங்கய்யா, என்ன பண்றீங்க நீங்க
8: மேடம்? நான் லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்
7: மேடம். சரிங்க. செல்வநகர் அது எங்க இருக்குங்க?
8: நம்ம காட்சிக்கு அப்படியே பின்பக்கம் மேடம்.
7: ஓ, இங்க இருந்து தான் பேசுறீங்களா? பக்கத்துல இருந்து?
8: லோக்கல், லோக்கல் தான் மேடம்.
7: சரிங்கய்யா, சரிங்க. என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
8: உங்களுக்கு கிளிஞ்சல் படத்துல வந்து விழிகள் மேடையம்ன்ற பாட்டு வேணும் மேடம்.
7: அழகான ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க.

0: இங்கிருந்து தான் பேசுறீங்களா, பக்கத்துல இருந்து?
1: லோக்கல் லோக்கல் தான் மேடம்.
0: சரிங்க ஐயா, சரிங்க. என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில
1: எனக்கு
0: உங்களுக்கு?
1: கிளிஞ்சல் படத்துல வந்து விழிகள் மேடையம்ன்ற பாட்டு வேணும் மேடம்.
0: அழகான ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க, நிறைவு நேரா நீங்க தான் வந்திருக்கீங்க. கேட்டுடலாமா நீங்க கேட்ட பாடல்?
1: ஓகே, ரொம்ப நன்றி மேடம்.
0: ரொம்ப நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில பங்கு பெற்ற நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்ச எல்லாருக்கும் நன்றி.

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பாரா,
2: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கண்ணு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
1: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
1: ஐயோ,
2: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
1: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
1: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 12 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தமிழக சட்டப்பேரவையின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் உறுதிமொழி கோரி தற்போது பொறுப்பேற்று வருகின்றனர். பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் காலை 9:30 தொடங்கிய கூட்டத்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் இதர உறுப்பினர்கள் அனைவரையும் அவர் வரவேற்று நன்றி தெரிவித்தார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை அவர் கூறினார். அதன் பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அமைச்சர்கள் உறுதிமொழியேற்றனர். இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி ஏற்று வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சோம்நாத் ஆலயத்தில் தற்போது சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இன்று நடைபெறும் கும்பாபிஷேக விழாவின் ஒரு பகுதியாக ஆலயத்தின் கொடியேற்றும் நிகழ்வு மற்றும் கும்ப வைபவத்திலும் அவர் தற்போது பங்கேற்றுள்ளார். முன்னதாக சாலை பேரணியாக சென்ற பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் அங்கு இந்திய விமானப்படையின் சூரியகிரண் வான்வெளி கண்கவர் சாகச நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டின் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை இந்நாள் குறிப்பதாக கூறியுள்ள அவர், அறிவியல் புதுமை தொழில்நுட்ப துறைகளில் தேசம் தொடர்ந்து முன்னேற்றங்களை அடைய வாழ்த்தினார். மத்திய சுற்றுச்சூழல் வனம் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாத் ஆஸ்திரேலியாவின் காலநிலை மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிறிஸ் போவனுடன் இன்று காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறவுள்ள உறுப்பு நாடுகள் மாநாட்டிற்கான நிகழ்ச்சி நிரல் குறித்து இருவரும் விவாதித்ததாக அவர் கூறினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் 9000 ஏக்கர் உப்பளங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குறள் அமுதம்
2: கேள்வி 42 அதிகாரம் 4வது குறட்பா.

தான் முயன்று கற்கவில்லை என்றாலும் கற்றவரிடம் கேட்டாவது அறிவு பெற வேண்டும். அது ஒருவன் தளர்ச்சியடையும் போது ஊன்றுகோல் போல துணையாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: ஏங்கா இவ்வளவு புது டிரெஸ் வாங்கிட்டு வரனே, பாத்துட்டு மச மசன்னு நிக்கிறியே. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்து கதவை திறக்கலாம், இல்லையா பைய கொஞ்சமா வாங்கிக்கலாம். என்ன போ,
3: மகாராணிக்கு எப்பயுமே வேலை செய்யறதுக்கு 10 ஆள் வேணும். ஆமா, இப்ப எதுவும் பண்டிகை இல்ல, பிறந்த நாள் கூட வரல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு புது டிரெஸ்?
2: சும்மாதான் வாங்கினேன், அதுக்கு என்ன போ?
3: நான் எது பண்ணாலும் சுற்றுச்சூழலுக்கு நல்லது பண்ணணும், அது இதுன்னு கடையா பேசுவியே, இப்ப நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா?
2: தெரியும்க்கா தெரியும், நீ இப்படிதான் என்ன குறை சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் பசுமை ஆடைகளா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: தேவையில்லாம வாங்குறது எப்படி நல்லதாகும்?
2: அக்கா நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இந்த ஆடைகள் எல்லாம் வேணான்னு தூக்கி போட்ட பழைய ஆடைகள்ல இருந்து உருவாக்கப்பட்டது. இத வாங்குறதுனால நான் சுற்றுச்சூழலுக்கு நல்லதுதான்க்கா பண்றேன்.
3: அது சரி, ஒரு ஆடைய எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தா மட்டும் போதாது, நாம எவ்வளவு வாங்குறோம் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமா. ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கோ. ஒருத்தவங்க வருஷத்துக்கு 8 டிரஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோ. அது சுற்றுச்சூழலுக்கு நல்ல முறையில தயாரிக்கப்படுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம 8 டிரஸ் வாங்குறவங்க 20 டிரஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் அப்ப என்ன ஆகும்?
2: அக்கா அந்த 20மே மறுசுழற்சி செஞ்ச துணில இருந்து உருவான பசுமை ஆடைகள் தானக்கா, அது சூழலுக்கு நல்லது தானே செய்யும்?
3: அங்கதான் நீ தப்பு கணக்கு போடுற. பழைய ஆடைகளை மறுசுழற்சி செஞ்சு இத தயாரிச்சாலும் கூட இந்த ஆடைகளை தயாரிக்கிறதுக்கு மின்சாரம், தண்ணி, சாயம், பேக் செய்யறதுக்கான பொருட்கள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கான செலவு, இதெல்லாம் இருக்குல்ல. நீ எந்த அளவுக்கு இந்த ஆடைகளை வாங்குறியோ அந்த அளவுக்கு உற்பத்தியும் பெருகும். பசுமை நுகர்வு கலாச்சாரம் சூழலுக்கு பாரமானதா மாறிடக்கூடாதுல்ல?
2: இப்ப நான் என்னதாங்கா பண்றது?
3: பசுமை ஆடைகளை பார்த்து பார்த்து வாங்குற நீ தேவைக்கு மட்டுமே வாங்கணும் அப்படிங்கிற உறுதி எடுத்துக்கோ. ஏன்
2: அதான்க்கா கஷ்டமா இருக்கு? எனக்கு தேவை அப்படின்னு தோணுறது உனக்கு அதிகம்னு தோணுதே.
3: நீ ஒண்ணு செய்ய, ஆடைகளை வாங்குறதுக்கு முன்னாடி இது இல்லாம நம்மால சமாளிச்சுக்க முடியுமா, இத நாம நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்துவோமா அப்படிங்கிற இந்த 2 கேள்வியை மட்டும் நீ ஞாபகத்துல வச்சுக்கோ.
2: கம்மியா வாங்குறதும் சுற்றுச்சூழலுக்கு நல்லது செய்யற மாதிரிதான் போல இல்லக்கா?
3: இப்பவாவது உனக்கு இது புரிஞ்சுச்சே? எங்க போற, நான் பேசிட்டே இருக்கேன்.
2: ஏற்கனவே பயன்படுத்தின ஆடைகளை திரும்பவும் பயன்படுத்துறது நல்ல பழக்கம்னு நீ தானக்கா சொன்ன? உன்னோட டிரெஸ் எல்லாம் இப்ப நான் திரும்ப போட்டுக்க போறேன், இதுவும் சுற்றுச்சூழலுக்கு நல்லது தானேக்கா?

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமி கண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம பண்பலையில அடுக்கடுக்கா நிகழ்ச்சிகள் காத்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில தோழிகள் உங்க கருத்தை பகிர்ந்துக்கலாம்.

0: வணக்கம் ஒரு வரம் அப்படிங்கிற தலைப்புல 12:50 பாப்கார்னர், 1 மணிக்கு மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம், இதில் கால்நடைகளுக்கான தீவனம் தயாரிப்பு, இது குறித்து கரூர் மஞ்சநாயக்கன்பட்டி எம் விஜயகுமார் அவர்களுடன் நேர்முகம், 2:30 திரைக்களஞ்சியம், மலைக்குடிப்பட்டி சண்முகம் ராசாத்தி அவர்களின் தொகுப்பிலிருந்து. 3 மணிக்கு கவியோகி சுத்தானந்தா பாரதி பாடல்கள் தொகுப்பு, 3:30 இசை தூரல், 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள், 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ணக்கோலங்கள், 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து, இதில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள், இரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம், இதில் எனக்கு பிடித்த திரைப்படம் கல்லூரி மாணவி பி மகாலட்சுமி அவர்கள் பங்கேற்பில், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி போதாவூர் வி ஒண்டிமுத்து அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்தே இருப்போம் திருச்சியகம் ரெயின்போ 102.1.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும், பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
4: பத்து ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
0: வணக்கம் வணக்கம், மதிய வணக்கம் சொல்லி மங்கையர் உலகம் நிகழ்ச்சிக்கு தோழிகளை வரவேற்க வந்தாச்சு மங்கையர் உலகம். பொதுவாவே நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எப்படின்னே தெரிலப்பா, படுத்த உடனே தூங்கிடுறாங்க அப்படின்னு. பொதுவாவே காலை வேலையாகட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு நாள் பொழுத நம்ம சுறுசுறுப்பா கொண்டு போகணும் அப்படின்னா அதற்கு முந்தைய நாள் தூக்கம் வந்து மிகச்சிறந்த ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தூக்கத்தோட அருமை நல்லா தூங்குறவங்களுக்கு தெரியுமான தெரியல, ஆனா தூக்கத்தை தொலைக்கிறவங்களுக்கு நிச்சயமா அது ஒரு வரம்னு தான் சொல்லுவாங்க. தொழிகளே நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில உங்களுக்கு தூக்கம் எப்படிப்பட்ட வரம் அப்படிங்கறத பகிர்ந்துக்க 0431-240-1, 246-1 இந்த எண்களை தொட்டு வந்து பகிர்ந்துக்கலாம்.

0: SRCE தலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRCE தலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRCE கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRCE.
1: கேட்டறிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். இன்னைக்கு என்ன தொழில்கள் கிட்ட கேட்டிருந்தோம் அப்படின்னா, தூக்கம் ஒரு வரம். தூங்குறவங்களுக்கு அது வரம் தான், ஆனா தூக்கம் வராதவங்களுக்கு அது மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்க தோழி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா, நீங்க கேட்டது ரொம்ப சவுண்ட் கம்மியா கேக்குதுமா?
1: அப்படிங்களா, ஓகேமா, சரி பண்ணிக்கலாம். நீங்க சொல்லுங்க, தூக்கம் உங்களுக்கு எப்படி வந்து
2: தூக்கம் வரும்னு சொல்றீங்க? உண்மையிலே அது ரொம்ப குடுத்து வச்சவங்களுக்குதான் வரும். அது
1: பாத்தீங்களா,
2: நிறைய பேர் பாத்திருக்கேன். நான் பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஏறின உடனே தூங்கிடுவாங்க. அப்புறம் ட்ரெயின்லயும் அப்படிதான். அதாவது முன்னாடி சொன்னா பண்ணாக்கா பஸ்ல ஏறி ரெண்டு ஸ்டாப் தான் இருக்கும், அவங்க ஏறு இறங்குற இடம். அப்படி இருக்கும்போது கூட அவங்க தன்னை மறந்து தூங்க. இன்னும் ஒரு தடவை பாத்தீங்கன்னா, இப்ப நான் திருச்சியில இருந்து கும்பகோணம் வரும்போது பார்த்தேன், கையில குழந்தை வச்சுட்டு அப்படியே தூங்குறாங்க.
1: அது வரம் அப்படின்னு சொல்லலாம், ஆனா ஒரு சில நேரத்துல அது நமக்கு மைனஸ் ஆயிடுது இல்லையா? நம்மளுடைய உடமைகள் எல்லாமே நம்ம கூட வச்சிருக்கும் போது தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான்.
2: என்ன செய்யறாங்க, என்ன செய்யறாங்க?

0: அவ்வளவு கூட்டம் அதுல.
1: ம்
0: எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா படுத்த உடனே தூக்கம் வருது, 2-3 மணி நேரம் ஆகும்.
1: ஓ
0: ரெண்டு படுத்து அப்புறம் சொல்லுறேன் மாத்திரை போட்டதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் தூக்கம் வரும் எனக்கு. அதனால அந்த மாதிரி படுத்து தூங்குறது பாத்துல எனக்கு கொஞ்சம் பராமையா தான் இருக்கணும், பரம படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கிறவங்க அப்படின்னு எனக்கு தோணுது.
1: உண்மைதான். அதாவது நீங்க தூங்கும் போது ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா மனசை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சின்ன தியானம் பண்ணிட்டு நம்ம தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன்,
0: வானொலி கட்டிட்டே இருக்கிறது அந்த நேரத்துல கொஞ்சம் தூக்கம் வருதா பாக்கலாம் அப்படின்னு.
1: சரி சரி,
0: அந்த மாதிரி கேட்கும் போது கொஞ்சம் தூக்கம் வரும், அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு படம் பார்க்கும். ஆனா ஒரு கனவு இது வந்து ஒரு திடீர்னு நம்ம முடிச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அந்த விடிய விடிய தூக்கம் வர்றது அது கொஞ்சம் தொந்தரவா இருக்கும் நமக்கு அந்த இது. அதனால நல்ல தூக்கம் பெற்றிருக்கவங்க அந்த தூக்கம் கண்டினியூஸா தொடர்ந்து நான் வாழ்த்துறேன்.
1: கண்டிப்பா
0: பெற்றவங்கன்னு சொல்றீங்க, உண்மையிலே உண்மையிலே வரம் தான் அது
1: கிடைக்கிறக்கறிய
0: வரம் அது.
1: உங்களுக்கும் அந்த வரம் கிடைக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட நன்றியும் சொல்லிக்கலாம் தோழிக்கு. கேட்டிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம், 12:19.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: 12:25 ஆக போகுது. நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். நம்ம கூட தோழிகள் வரிசையா காத்துட்டு இருக்காங்க, அவங்க தூக்கத்தை பத்தி பகிர்ந்துக்கிறதுக்கு அடுத்த தோழி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: தேவி நிதி அனைவரும் நலங்களா?
0: அனைவரும் நலம். நீங்க எப்படி இருக்கீங்க? விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா, அப்படி தொடர்ந்து பேசுங்களேன்.
1: என்னன்னு காலையில 7 மணில இருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும்
0: கேப்பேன்.
1: அந்த 2 to 3 என்னால கட்டுப்படுத்த முடியாது. மறுபடியும் 3 மணிக்கு
0: நிறைய பேருக்கு கிடைக்கிற வரம் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு.
1: அது ஒரு சுகமான சந்தோஷம்.
0: காலையில எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும். சரிங்கம்மா, சரிங்கம்மா, உங்களோட கருத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா.
1: நீங்க நன்றி. வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்மா. தோழி சொன்ன மாதிரி நைட்டு தூங்கினேன், 8 மணி நேரம் எந்த ஒரு இடையூறும் இல்லாம தூங்கி எந்திரிக்கும் போது காலையில தன்னால சந்தோஷம் அப்படிங்கறது மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் அடுத்த நாளை தொடங்குறதுக்கு. அதனால உங்களுக்கு தூக்கம் எப்படி? படுத்த உடனே தூங்கிடுவீங்களா? 8 மணி நேரம் எந்த ஒரு இடையூறும் இல்லாம தூங்குறீங்களா? தூக்கம் எப்படிப்பட்ட வரம் அப்படிங்கறத தோழிகள் பகிர்ந்துக்கலாம். 0431-240-1 246-1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்கலாம்.

0: திருச்சி சாரதாஸ்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமர் கூல்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
7: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
8: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
6: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
9: இருக்கு. சூப்பர் கூல் ஸ்டைல், சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
10: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
11: திருச்சி பண்பலை 102.1.

0: இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: பனிரெண்டு மணி 33 நிமிடத்துக்கு கேட்டிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியோட நிறைவு தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. எங்க இருந்து பேசுறீங்க?
3: புதுக்கோட்டை மாவட்டம் பாண்டார்கலாம் ரேணுகா தேவி.
2: சரிங்கம்மா. தூக்கம் எப்படி உங்களுக்கு, உங்க வாழ்க்கையில தூக்கத்தோட இடம் என்னவா இருக்கு?
3: தூக்கம் பெருமையா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிறதுதான் மேம். டைம் கிடைக்கும் போது ஒரு 1/2 hour தூங்கணும், நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும்.
2: சரி.
3: பெரும்பாலும் பாதி நேரம் ஆடு மாடு இருக்கிறதுனால, அதை பாத்துட்டு இருக்கிறதுனால வீட்டுல தூங்க டைம் கிடைக்காது. அப்படி பாத்துக்க ஆளு இருந்தாங்கன்னா அப்ப கொஞ்ச நேரம் தூங்குறது, இல்லைன்னா பாதி நேரம் ஆடு மாடு மேய்க்கும் போது உட்காந்துட்டே தூங்கிருக்கேன் மேம் நிறைய தடவை.
2: சரி சரி சரி, நல்லதுதான்ல.
3: வீட்டுல படுத்து தூங்குறத விட உட்காந்து தூங்குறது அதிகமா இருக்கும்.
2: சரிதான் சரிதான்.
3: அதனால எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க.
2: இரவு தூக்கமும் நல்லா இருக்கு அப்படிதானே?
3: என்ன மேம்?
2: இரவு தூக்கமும் நல்லா இருக்குதானே?
3: அது ஓகே தான் மேம்.
2: அப்பனா சரி.
3: எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் தூங்கினாலும் படுத்து ஒரு 1/2 hour 1/4 hour ஆயிடும் தூக்கம் வர்றதுக்கே.
2: ஓஹோ.
3: அதனால கொஞ்சம்
2: சரி சரி சரி. தூக்கம் அப்பனா உங்களுக்கும் வந்து ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்தை எங்களுக்கு சொன்னதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் தோழிக்கு. கேட்டிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

மங்கையருலகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது அந்த நாள்ல என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடந்ததோ அத மனசுல அசப்போட்டு இன்னைக்கு நிச்சயமா நிம்மதியான அமைதியான ஆரோக்கியமான தூக்கம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தூங்குங்க. தூக்கம் அப்படிங்கிற வரம் எல்லாருக்கும் கிடைக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட இன்னைக்கு மங்கையருலகம் நிகழ்ச்சி நிறைவடையுது.

0: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
1: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
0: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
1: 9383846102
0: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 பாக்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் உறுதிமொழி கோரி தற்போது பொறுப்பேற்று வருகின்றனர். பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் காலை 9:30 மணிக்கு தொடங்கிய கூட்டத்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் அவர் வரவேற்று நன்றி தெரிவித்தார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை அவர் தெரிவித்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அமைச்சர்கள் உறுதிமொழியேற்றனர். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழியேற்று வருகின்றனர். சோம்நாத் ஆலயம் ஒரு கோவிலாக மட்டுமல்லாமல் நாட்டின் ஒருங்கிணைந்த ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்தும் சின்னமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய கலாச்சார அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்தின் கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த பிரதமர், நம் நாட்டின் கலாச்சார பெருமையும் தேசத்தின் தொன்மையும் கைப்பற்ற முடியாதது என்பதை இந்த ஆலயம் பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். 21வது நூற்றாண்டிற்கு வழிகாட்டும் வகையில் இந்த கோவிலின் உணர்வு உள்ளதாக திரு ஷெகாவத் தமது கட்டுரையில் பகிர்ந்துள்ளார். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியில் குடிமக்களும் வர்த்தகர்களும் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை தேவைப்படும் பொருட்களுக்கான செலவை குறைப்பதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு வருடாந்திர கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், மேற்காசிய நெருக்கடிகள் தொடரும் நிலையில் பொருளாதாரம் சார்ந்து நாம் பொறுப்புடன் நடந்து கொள்வது நாட்டிற்கு தற்போது மிகவும் இன்றியமையாதது என்றார். பொதுமக்கள் தங்கள் வாழ்வில் வெளிநாட்டு நேரடி பரிவர்த்தனைக்கான பகுதிகளை கண்டறிந்து அவற்றை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் பட்ட போட்டிகள் குஜராத் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. 44 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போட்டியை இந்தியா ஏற்று நடத்துவது குறிப்பிடத்தக்கது. வரும் 17 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 28 நாடுகளைச் சேர்ந்த 180 வீரர்கள் களமிறங்க உள்ளனர். ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

வாழ்வில் துன்பம் இயற்கை என்றாலும் அந்த துன்பத்தை போக்க இயற்கை அளித்த பரிசு இசை. காலங்கள் மாறினாலும் காவியங்கள் மாறுவதில்லை. காலத்தால் அழியா காவிய கானங்களை அள்ளித்தர இது மதுரகீதம். உங்கள் ட்ரிச்சியஃபம் ரெயின்போ 102.1. மதுரகீதம் தரும் முதல் பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் ராமேஸ்வரம், ஆசிக், தௌஃபீக்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ஒரு மணி எட்டு நிமிஷத்துக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் மதுரை குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாரக்குப்பம், மண்டோதரி.

0: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட் பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட

ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேயர்களின் கடித வெளி விருப்ப கானங்கள் காற்றலைகளில் தவிழ்ந்து மதுர கீதமாக வலம் வருகிறது. உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரகீதம் தரும் அடுத்த பாடல் சிறுகாம்பூர் குறிஞ்சி நகர் கிருஷ்ணன் மதியழகன் மதுபாலன் இளஞ்செழியன் அமர்நாத் தமிழமுதன் தரணி தன்யா கனிமொழி சாந்தினி தேவி கிருஷ்ணவேணி முத்துக்குமார் இவர்களின் விருப்பமாக தர்மம் தலைக்காக்கும் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRC கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRC.
1: மதிய வேளையில் உங்கள் மனதை மயக்கும் மந்திர ராகங்களாய் இது மதுர கீதம். உங்கள் ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆயன் தக்காளி பழமே ஆ தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆயன் தக்காளி பழமே.

கொடுத்தது இந்த வெங்காயம் முகமே, ஊகம் ஏன் வெங்காயம் முகமே, நல்ல தயிர் பச்சடி கேட்டது இந்த வெங்காயம் முகமே, ஊகம் ஏன் வெங்காயம் முகமே. அரைக்கீரை சிறுக்கீரை அகத்திக்கீரை சுக்காங்கீரை புளிக்கீரை புதினாக்கீரை பொன்னாங்கண்ணி கீரையா முக்காலனா வீசி விட்டா முள்ளங்கி வருமே, முக்காலனா வீசி விட்டா முள்ளங்கி வருமே, உங்க முதுகெலும்பே.

தேயில் வழுக்கி விழுந்த நல்ல முத்து வெண்டக்கா மூளைய கொடுக்க பிஏ மாறினா பிஏ மாறினா ஆஹா தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆஹா.

0: பங்களங்கு வள்ளிக்கிழங்கு எனக்கு மேனிக்கு ஆஹா செவந்திருக்கும் கோவைப்பழம் அசட்டு முகத்துக்கு ஐயே அசட்டு முகத்துக்கு ஆஹா தங்கம தங்கம் தங்கம தங்கம் தக்காளி பழமே ஆஹா ஏன் தக்காளி பழமே.
1: கேட்ட பாடல் ஒலித்தது அன்புவழி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கும் விருப்பம் தெரிவித்திருந்த நேயர்கள் பொன்னியமேடு வண்ணை கணேசன், சுகன்யா, பரத், சுஸ்மிதா ஸ்ரீ.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அன்றும் இன்றும் என்றும் நம் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்த பழைய திரை இசை பாடல்களோடு வலம் வருகிறது மதுரை கீதம். மதுரை கீதத்தில் ஒலிக்கிருக்கும் பாடல் நிமிர்ந்து நில் திரைப்படத்திலிருந்து. கோகூர் புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ், திருவானைக்கோவில் ஜீவா தியாகராஜன் இவர்களின் விருப்பமாக.

0: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ் ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.
3: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரியல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
4: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
5: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
3: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
6: இருக்கு.
0: திருச்சி சாரதாஸ்.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் பூந்தண்டலம், புண்ணியக்கோட்டி, உமா, நக்ஷத்ரா, தமிழினி, தருண், இமை.

குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா, யுவா, சுந்தர், உத்தமர் கோயில், தனபாக்கியம், பழனியப்பன், தமிழரசி, வினோத், ஸ்ரீவித்யா, மணிமாறன், ஆகாஷ் இவர்களின் விருப்பமாக மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் பாட்டும் பரதமும் திரைப்படத்திலிருந்து.

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ், திருச்சி.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க தொகுப்புலயே கேட்க ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.
5: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
4: சிலருக்கு இசை பிடிக்கும்,
5: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
4: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
5: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
4: தோறும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிற்பகல் 2:30
5: திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப தேர்வாக
4: உங்களது விருப்ப பாடல் தொகுப்பினை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
5: airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
4: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
6: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா.

0: அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கேட்டு கேட்டு சலிக்காத, எத்தனை முறை கேட்டாலும் திகட்டாத மெல்லிய கானங்களாய் இது மதுரை கீதம். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 இல் மதுரை கீதம் தரும் நிறைவு பாடல் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிபணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் அனைவரும் இன்று உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்று முறைப்படி பொறுப்பேற்றனர். இதற்கான பேரவைக் கூட்டம் காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த தற்காலிக பேரவைத் தலைவர் திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலாவதாக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட் ரமணன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு ஆகியோர் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். சோம்நாத் ஆலயம் நம்பிக்கை, புனிதம், தூய்மையின் சின்னமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சோம்நாத் ஆலய பெருவிழாவின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் மக்களிடையே உரையாற்றிய பிரதமர், பழமையை கொண்டாடும் ஒரு விழாவாக மட்டுமல்லாமல் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான நாட்டின் உத்வேகத்திற்கான விழாவாகவும் இது திகழ்கிறது என்றார். வேர்களோடு இணைந்திருந்தால் மட்டுமே ஒரு தேசம் நீண்டகாலம் வலுவாக இருக்க முடியும் என்பதை இந்த ஆலயம் நினைவூட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் முதலாவது 3 அணுசக்தி பரிசோதனைகள் நடைபெற்ற இத்தினத்தில் நம் நாட்டு விஞ்ஞானிகளின் திறன்கள் உலகம் முழுவதற்கும் வெளிப்படுத்தப்பட்டதாக பிரதமர் எடுத்துரைத்தார். இந்த அணுசக்தி சோதனைகள் மூலம் ஒரு நாட்டின் அரசியல் நிலைப்பாடும் தீர்க்கமான முடிவும் உலக நாடுகளுக்கு பறைசாற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக சோம்நாத் ஆலயத்திற்கு பேரணியாக சென்ற பிரதமரை சாலையின் இரு மருங்கிலும் கூடியிருந்த மக்கள் உற்சாகமாக வாழ்த்தி வரவேற்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலையில் பிரதமர் மலர் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஆலயத்தில் கொடியேற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற வைபவத்திலும் அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் விமானப்படையின் சூரிய கிரண் வான்வெளி சாகச நிகழ்வும் இடம்பெற்றது. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை

0: நாள் குறிப்பதாக எடுத்துரைத்தார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 1998 வெற்றிகரமாக நடைபெற்ற பொக்ரான் சோதனையில் இந்தியாவின் கடின உழைப்பையும் விஞ்ஞானிகளின் அளப்பரிய அர்ப்பணிப்பையும் நாடு பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் வெளியிட்டுள்ள செய்திகளில் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் விஞ்ஞானிகளின் புதுமையான சிந்தனைகளையும் விடாமுயற்சியையும் பாராட்டுவதாக வாழ்த்தினர். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியில் குடிமக்களும் வர்த்தகர்களும் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை தேவைப்படும் பொருட்களுக்கான செலவை குறைப்பதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு வருடாந்திர கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேற்காசிய நெருக்கடிகள் தொடரும் நிலையில் பொருளாதாரம் சார்ந்து நாம் பொறுப்புடன் நடந்து கொள்வது நாட்டிற்கு தற்போது மிகவும் இன்றியமையாதது என்றார். பொதுமக்கள் தங்கள் வாழ்வில் வெளிநாட்டு நேரடி பரிவர்த்தனைக்கான பகுதிகளை கண்டறிந்து அவற்றை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். செலவினங்களை குறைக்கும் அதே வேளையில் நம் நாட்டின் அந்நிய செலாவணி வருவாய் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நாட்டின் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் வகையில் இவ்விரு நடவடிக்கைகளும் ஒருங்கே நடைபெற வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையை கண்காணிக்க உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. அப்பகுதி மோதல்களை தொடர்ந்து அங்கு உருவாகும் நிலைமை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஹர்தீப் சிங் பூரி, திரு சர்பானந்த சோனோவால், திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் ஜிதேந்திர சிங், திரு கே ராம்மோகன் நாயுடு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜனிடம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் தங்களது குறைகள் சார்ந்த மனுக்களை வழங்கினார்கள். திருச்சி, அரியலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற குறைதீர் நாள் முகாமில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மனுக்களை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். சற்றுமுன் கிடைத்த செய்தி, தமிழக சட்டப்பேரவையில் அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் தவிர 232 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும் என்று அறிவித்துள்ள தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா பேரவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறியதை அடுத்து வேலூர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் பதவியை காங்கிரஸ் கட்சியின் திரு கிருஷ்ணவேணி ராஜினாமா செய்வதாக கூறியுள்ளார். ராஜினாமா கடிதத்தை ஆட்சித்தலைவரிடம் இன்று வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரி பகுதியில் பாலாற்றின் கரையோரம் கொட்டப்படும் குப்பைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி கூறினார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: வேலூர் பாலாற்று படுகையில் குப்பைகள் சேருவதால் நிலத்தடி நீர் மாசுபடுவதை தடுக்கவும் ஆற்றின் இயற்கை வளத்தை பாதுகாக்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பழைய குப்பைகள் மட்க செய்து அதிலிருந்து பிளாஸ்டிக், உலோகம், மண் மற்றும் எரிக்கக்கூடிய பொருட்களை தனித்தனியாக பிரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாக அனுப்பவும் உரங்களை விவசாய பயன்பாட்டிற்கு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வேலூரிலிருந்து மோகன்.
0: சிவகங்கை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: சிவகங்கை மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை பெய்யும் என அறிவித்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் அரசு அறிவித்துள்ள மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களது வீடுகளின் அருகாமையில் உள்ள மின் கம்பங்களின் அருகே செல்லவோ அவற்றில் கால்நடைகளை கட்டவோ கூடாது எனவும் ஆறு குளங்களில் குளிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் 9000 ஏக்கர் உப்பளங்கள் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அகசியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் 6.50 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு பாதி அளவு கூட எட்டப்படவில்லை என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை ஏர்வாடி தர்காவின் 852வது ஆண்டு சந்த

0: கூடு சமூக நல்லிணக்க திருவிழா நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி மகான் குத்பு சுல்தான் சையது இப்ராஹிம் சயீத் ஒலியுல்லா பாதுசா நாயகம் 852 ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா நேற்று மாலை வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக தைக்காவில் இருந்து போர்வை எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இன்று காலை ஏர்வாடியில் உள்ள முஜாவிர் நல்ல இப்ராஹிம் தர்காவில் இருந்து சந்தனக்கூடு எடுத்து அதிகாலை தர்கா வந்து அடைந்தது. சிறப்பு பிரார்த்தனைக்கு பின் மக்பராவில் பச்சை மற்றும் பலவண்ண போர்வைகளால் போற்றப்பட்டு மல்லிகைப்பூ சரங்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனம் பூசப்பட்டது. ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்றிரவு சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவை

0: இப்ராஹிம் தர்காவில் இருந்து சந்தனக்கூடு எடுத்து அதிகாலை தர்கா வந்து அடைந்தது. சிறப்பு பிரார்த்தனைக்கு பின் மக்பராவில் பச்சை மற்றும் பலவண்ண போர்வைகளால் போற்றப்பட்டு மல்லிகைப்பூ சரங்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனம் பூசப்பட்டது. ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்றிரவு சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிப்பணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
2: திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
3: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
2: 9385461
3: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.

0: கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கன்பட்டி எம் விஜயகுமார் அவர்கள். விவசாய சார்பு தொழிலான கால்நடை வளர்ப்பில் உற்பத்தியை அதிகரித்திடவும் பொருளாதார இழப்பினை தவிர்த்திடவும் தீவனம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க, கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களை ஒன்னு நாமளே உற்பத்தி செஞ்சு கொடுப்போம், இல்லையா ஊட்டச்சத்து மிகுந்த தீவனங்களை வாங்கி கொடுப்போம். எப்படி கொடுத்தாலும் கால்நடைகள் ஆரோக்கியமா இருக்கணும், பண்ணையானது லாபத்துல இயங்கணும், இதுதான் நம்மளோட எண்ணமாவும் இலக்காவும் இருக்கு, இல்லைங்களா? அந்த வகையில இன்னைக்கு கால்நடைகளுக்கான தீவன தயாரிப்புல ஈடுபட்டு வர கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கன்பட்டி இளைஞர் எம் விஜயகுமார் அவங்கள சந்திக்க இருக்கிறோம்.
1: விஜயகுமார், இப்ப நீங்க படிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எப்படி வந்து தீவனத்துக்குள்ள வந்தீங்க?
2: நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கணும் தான் ஒரு ஆசை. அப்புறம் மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்தோம், மோட்டர் டிவிஷனில்.
1: மோட்டர் டிவிஷன், நீங்கள் படித்த சம்மந்தமாகவே வேலை பார்த்தீங்க?
2: ஆமாங்க சார், ஆமாம். அதுக்கப்புறம் சொந்தமாக சுயதொழில் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அப்போ தான் டீ கடை வச்சுருந்தோம். அவர் 4 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கொரோனா டைம் வந்துச்சு. கொரோனாக்கப்புறம் சரி நமக்குன்னு ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்காக மில்லை ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார்.
1: உங்கள் மில்லு பேர்?
2: ஏசியன் மாட்டு தீவனம், அலைமுகல் கேட்டல் நியூட்ரிஷன்.
1: சரி, இப்போ நீங்கள் எதுவாக இருந்தாலுமே ஒரு தீவனம் தயாரிக்கணும்னா முதல்ல அதுக்கான பயிற்சி எடுத்துக்கணும். அந்த பயிற்சியெல்லாம் எங்கே எடுத்துக்கிட்டீங்க, யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க?
2: இது நாமக்கல் வெட்டினரி காலேஜில் படித்தோங்க சார். தீவன மேலாண்மைக்கு கோர்ஸ் ஒன்று படித்தோங்க சார்.
1: என்னென்ன தீவனம் நீங்க தயார் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: எங்களுக்கு வத்தக்கறவைக்கு பண்றோம், பால் மாட்டுக்கு, இளங்கறவைக்கு, கண்ணுக்குட்டி, 7 வகையான தீவனம் பண்றோம் சார்.
1: அது என்ன இளங்கறவைனா என்ன?
2: கண்ணுக்குட்டி இப்ப 1 வாரம் தான் ஆகுது, அப்படின்னா 3 மாசத்துக்கு நல்ல பால் வரும், அதான் இளங்கறவைன்னு சொல்றோம்.
1: அதுக்கான ஸ்பெஷல் தீவனம். சரிங்க சார். மாட்டு தீவனம்னு சொல்லி பொதுவா சொல்ல முடியாது.
2: பொதுவானா பொதுவான தீவனம், அதுல வெரைட்டி இருக்குங்க சார். இல்ல, ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு தீவனம் கொடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் வரும் பால்.
1: இப்ப நீங்க தீவனம் தயாரிப்புல மூலப்பொருட்கள் உங்களுடைய நிலங்களே விளையுதா, வெளியில இருந்து
2: எல்லாமே வெளியில வாங்க?
1: மூலப்பொருட்கள் என்னென்ன தேவைப்படும் தீவனம் தயாரிக்கிறதுக்கு, அதை சொல்லுங்க.
2: மூலப்பொருட்கள் வந்து மக்காச்சோளம், பருப்பு, துவரங்க பருப்பு, சாப்பிட்ற பொருள் என்னென்ன கொஞ்சம் ரேட் கம்மியா கிடைக்குதோ அது எல்லாமே வாங்கலாம் சார். இல்ல மக்காச்சோளம் வாங்கலாம், அதுக்கப்புறம் வந்து புட்டுல வந்து பாசி பருப்பு, உளுந்தம் பருப்பு, அந்த புட்டெல்லாம் வாங்குவோம். தவிடு வந்து எண்ணெய் எடுத்து தவிடு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து புண்ணாக்குல வந்து கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, பருத்தி விதை, இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சார்.
1: எப்படி தயாரிக்கணும் தீவனம்?
2: இது எல்லாமே வாங்கிட்டு மூலப்பொருட்கள் மொத்தமாக வாங்கிட்டு வந்து இதில் வந்து பர்சன்டேஜ் இருக்குங்க சார். ஒரு மாவு ஐட்டத்துக்கு இவ்வளோ இருக்கு, ப்ரோட்டீன் ஐட்டத்துக்கு இவ்வளோ இருக்கு, தவிட ஐட்டம் இவ்வளோ யூஸ் பண்ணணும்னு இருக்கு. இது இல்லாமல் தாதுப்பு, மினரல் மிக்சரு, சால்ட்டு இதெல்லாம் இருக்கு, ஒரு ரேசியோ இருக்குங்க சார். இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுடர் ஆக்கி அது மிக்சிங் கரெக்டான ப்ராப்பர்லாம் மிக்சிங் பண்ணி கொடுக்குறதாங்க சார்.
1: அப்புறம் அது பெல்லட்டாக வேற வரும்,
2: பெல்லட்டாகவும் இருக்கு, பவுடராகவும் இருக்கு, நாங்கள் பவுடராக பண்ணி தரோம்.
1: அதுக்கு மெஷின்லாம் எங்கே வாங்கினீங்க?
2: நாங்கள் நாமக்கல்ல வாங்கினோங்க சார்.
1: அதுவும் வந்து கல்லூரி வழிகாட்டுனதான்?
2: கண்டிப்பா, கல்லூரியில் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இங்க எங்க இந்த மிஷின் எல்லாம் இருக்கும், மூலப்பொருட்களும் இங்க வாங்கிக்கலாம், என்ன குவாலிட்டியில வாங்கணும் எல்லாமே அங்க தெரிஞ்சதுதாங்க சார்.
1: சரிங்க, இப்ப நீங்க எதுவும் மிஷின் வாங்குறதுக்கு எதுவும் என்ன சொல்றது, லோன் எதுவும் எடுத்திருக்கீங்க?
2: எடுத்திருக்கோம் சார்.
1: அது என்ன?
2: ஸ்டேட் பேங்க்ல PMFE அந்த லோன்ல வாங்கணும் சார்.
1: சரிங்க, ஏதாவது மானியம் கிடைச்சதா?
2: 30% மானியம் சார்.
1: சரிங்க, அதுக்கு வந்து திட்ட அறிக்கையெல்லாம் நீங்க கொடுத்துருப்பீங்களா?
2: ஆமாங்க சார்.
1: கொடுத்தீங்களா?
2: கொடுத்தாங்க சார்.
1: இப்ப நீங்க இன்னைக்கு வந்து மூலப்பொருட்களை தயாரிச்சிடலாம், எல்லாம் பண்ணிடலாம், அதை வந்து கொண்டு விற்பனைக்கு சேர்க்கணும். விற்பனைக்கு சேர்க்கும் போது என்ன மாதிரியான நீங்க நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறீங்க, எப்படி வந்து ஒரு கஸ்டமரை எதிர்கொள்றீங்க, அந்த விவரங்கள்?
2: மார்க்கெட்டிங்க்கு ஆள் வச்சிருக்கோம் சார். அது இல்லாம நாங்க யூடியூப்ல கொடுக்குறோம், இன்ஸ்டால கொடுக்குறோம், ஃபேஸ்புக்ல இதெல்லாம் விளம்பரம் பண்ணிடுவோம் சார். அதே மாதிரி நம்மளது பொருள் நல்லா இருக்கனால அவர் வாய் வழியாவே அவங்களுக்கு கஸ்டமர் நிறைய தேடி வராங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க பார்சல் அமைச்சிருவோம், எல்லாமே ஆன்லைன் மூலமா தான் பண்றோம்.
1: எப்படி உங்களுக்கு சமூக வலைதளங்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு? ஏன்னா உங்களுடைய மார்க்கெட்ல வந்து பெரும் ஆட்கள்லாம் இருக்காங்க, மிகப்பெரிய பெரும் முதலாளிகள் இருக்காங்க, அதெல்லாம் மீறி இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்றதுல உங்களுக்கு சமூக வலைதளங்கள் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு?
2: என்னதான் பொருள் தயாரிச்சாலும் விற்கிறது தான் சார் பெரிய டாஸ்க். அதுல வந்து இதுல வலைதளம் இல்லைன்னா எங்களால பண்ணவே முடியாது. இப்போ மந்த்லி இவ்வளோ போகுது அப்படின்னு காரணமே எங்களுக்கு இன்ஸ்டா, யூடியூப், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், இது மூலியமாக தான் கஸ்டமர் எல்லா பக்கமும் இருந்து வருவாங்க. இது முகமே தெரியாத கஸ்டமர் தான் 1000 கணக்கில் இருக்காங்க.
1: சரிங்க, உங்கள் ஊர்லேயே, அதாவது உங்கள் பகுதியிலேயே, கரூர்லேயே வந்து நிறைய கால்நடை வளர்ப்புலாம் இருக்கு, எப்படி வரவேற்பு இருக்குது உங்களுடைய தீவனத்துக்கு?
2: எங்களோட தீவனப்பு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி யூஸ் பண்ணவங்க எல்லாமே ரெகுலராக நம்மளுக்கு தான் யூஸ்

0: அதே மாதிரி இங்கிருந்து ராமநாதபுரம் லாஸ்ட் கடைக்கோடி எல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கன்னியாகுமரி எல்லாமே எங்கள்கிட்ட ரெகுலர் ஒரு டைம் வாங்கினாங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க.
1: சரிங்க, இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனியோட மாட்டு தீவனம் வாங்கும்போது என்னென்னா ஒரு பல்காக டீலர்ஷிப் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க ஊரில் மொத்தமாக மூட்டைகளை வர வச்சு விற்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும். இப்போ நீங்கள் சின்ன லெவலில் பண்ணுறீங்களா பெரிய லெவலில்?
0: சின்ன லெவலில்.
1: அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு மூட்டை அனுப்பும்போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காசு அதிகமாகுமே, அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படி வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ் இல்லையா அந்த தீவனம் கம்மியா இருக்கு நீங்க அதிக விலை சொல்றீங்களா அப்படிங்கறதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க?
0: மார்க்கெட்ல எல்லாம் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கு, ஒவ்வொரு ரேட்ல இருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு, நமக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்கு. நம்மளுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா இதுதான் மற்ற ஃபீடோட நம்மளுக்கு குவாலிட்டியா இருக்கும். அதனால ரேட் வந்து நம்ம கொடுக்குற ரேட்டு அதே ரேட்டு, கம்பெனி ரேட்டு தான் கொடுப்போம். அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு டிரான்ஸ்போர்ட் வரும், அது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஏன்னா பொருள் நல்லா இருக்கும்போது அது பெருசா பாக்குறது இல்லைங்க. அதே மாதிரி நமக்கு டீலரும் இருக்காங்க, திருவாரூர்ல இருக்காங்க, சேலத்துல இருக்காங்க, கரூர்ல இருக்காங்க, திருச்சியிலயும் இருக்காங்க. அதனால நமக்கு பிரச்சனை இல்லைங்க சார்.
1: சரிங்க, இப்ப நீங்க டீலர் பிடிக்கிறது அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா அவங்க வந்து ஒரு சில திடீர்னு பட்டன் எனக்கு ஒரு 10 மூட்டை வேணும்பாங்க, இல்லைன்னா அந்த மாசம் சரியா ஓடலப்பா வேணும்பாங்க. அந்த மாதிரி அந்த டீலர்ஷிப் எல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க?
0: டீலர்ஷிப் இதெல்லாம் வந்துங்க சார் மார்னிங் தான் தெரியும் ஒர்க் இருக்கா இல்லையான்னு தெரியுங்க சார். அதனால ஒரு புது அனுபவமா இருக்கும் சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு நாள் திடுதுப்புன்னு கேட்பாங்க, அதிகமா கேட்பாங்க, அதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த நாளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் சார். இது டெய்லியும் ஒவ்வொரு ஒரு போராட்டமா இருக்கும் சார்.
1: சரி, அதே போல உங்களுக்கு எந்த மாதத்துல அதிகமான மாட்டு தீவனம் போகுது?
0: வெயில் சீசன் தான் சார் நிறைய போகும். ஜனவரில இருந்து ஒரு ஜூன் வரையும் நல்ல சேல்ஸ் இருக்கும் சார்.
1: சரிங்க, நீங்க இப்ப என்னைக்காவது ஃபீல் பண்ணது உண்டா பேசாம கம்பெனிலே வேலை பார்த்திருக்கலாம் அப்படின்னு?
0: நிறைய டைம் வரும் சார் அதெல்லாம். அப்புறம் பிசினஸ்னு வந்துட்டானா ஒரு மாசம் லாபம் நிறைய வரும், அப்போதைக்கு இதே பண்ணலான்னு தோணும். ஒவ்வொரு மாசம் கம்மியா இருக்கும், அப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். பிசினஸ் இறங்கிட்டா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க முடியாதுங்க சார்.
1: நீங்க இதுக்குன்னு ஏன்னா எப்பவுமே ஒரு பிசினஸ் செய்யும் போது ஒரு பேக்கப் பிளான்னு வச்சுக்க சொல்லுவாங்க, அதாவது பேக்கப் இருக்கணும். நீங்க என்னதான் முதலீடு போட்டு வேலை செஞ்சாலும் ரன்னிங்ல இருக்கும், அப்ப ஒரு சிலது ரிட்டர்ன் ஆகாம இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு பேக்கப் ஒரு 2 மாசத்துக்கான காசு கையில எல்லாம் வச்சிருக்கணும், சரியான திட்டமிடலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி
0: இதெல்லாம் உண்மையாலுமே அது அந்த மாதிரி பண்ணணும், ஆனா எங்களுக்கு அதை பத்தி நாலேஜ் அந்த அளவுக்கு நாங்க யோசிச்சதே இல்லை. ரெடி பண்ணி போயிட்டே இருக்கிறோம், அப்படியே
1: போயிட்டே இருக்கோம்.
0: பேக்கப்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணதை அதே வச்சு ரொட்டேஷன் பண்ணி அப்படியே போயிடும் சார்.
1: சரிங்க, இப்போ நீங்க இது கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து எப்படி வங்கி மூலமா பண்றீங்களா கேஷ் மூலம்?
0: 75% வந்து ஆன்லைன் மட்டும் தான் சார்.
1: ஆன்லைன்ல தான்
0: 25% மட்டும் தான் கேஷா வாங்குவோம். இது எல்லாமே ஆன்லைன்,
1: அதெல்லாம் வங்கியோட தொடர்பு வச்சிருக்கீங்க? அதாவது இது எல்லாமே வந்து அந்த என்ன கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்றாங்க அதெல்லாம் வச்சிருக்கீங்க?
0: கரண்ட் அக்கௌண்ட், டாக்ஸ், எல்லாமே ஐடி எல்லாமே ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஜிஎஸ்டி மட்டும் கொண்டு.
1: ஒரு ஒரு தீவனம் தயாரிச்சா எவ்வளவு நாள் வச்சுக்கலாம் விஜயகுமார்?
0: 60 நாள் எக்ஸ்பைரி டேட்.
1: 60 நாள் தான் எக்ஸ்பைரி டேட். அதுக்கு நீங்க இந்த மாதிரி தீவனம் தயாரிப்புக்காக சான்றிதழ் படிப்பு படிச்சிருக்கீங்க 1 மாசம். அதை தாண்டி நீங்க இந்த மாதிரி கம்பெனி தொடங்கணும்னா வேற என்ன எல்லாம் செஞ்சீங்கிறத எங்களுக்கு சொல்லுங்களேன். அதாவது கம்பெனின்னு ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் அது ஏதாவது ஃபுட்டுல எஸ்எஸ்ஐல ஏதாவது சர்டிபிகேட் வாங்கணும், அந்த அந்த ப்ராசஸ் எல்லாம் சொல்லுங்க.
0: ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜிஎஸ்டி ஓபன் பண்றோம் சார் ஃபர்ஸ்ட்.
1: அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வேணும்,
0: ஜிஎஸ்டிங் சார். அப்புறமா இது எம்எஸ்எம்இங்க சார்,
1: எம்எஸ்எம்இ சர்டிபிகேட்.
0: அது சார் இது வச்சதுதான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் ஐஎஸ்ஐ வாங்கியிருக்கோம் சார்.
1: ட்ரேட்மார்க் அதாவது ஏசிஎன்ங்கிறது?
0: ஆமா, ஏசிஎன்
1: லோகோ போட்டிருக்கீங்க.
0: ஆமாங்க சார்.
1: சரிங்க, ஐஎஸ்ஐ
0: அந்த தீவனத்து கூட நம்ம தரச்சான்று வாங்கியிருக்கோம் சார்.
1: இது என்ன இப்படிதான் ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த இதுக்கான சான்று இந்த நாளையும் கட்டாயமா வேணும் ஒரு கம்பெனி தொடங்கணும்னா. இப்போ ஒரு நாளைக்கு உங்களுடைய மெஷினோட கெப்பாசிட்டி எத்தனை மூட்டை தயாரிக்கலாம்?
0: 200 பேக் தயாரிக்கலாம் சார்.
1: 200 பேக். இப்போ எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு?
0: 150 பேக் ரெடி பண்ணுவோம் சார்.
1: எத்தனை பேர் நீங்கள் வேலைக்கு வச்சிருக்கீங்க?
0: 7 பேர் வேலை பார்க்குறோம் சார்.
1: 7 பேர், அதாவது டீலர்ஸோட சேர்த்தா இல்லை உங்கள்
0: எங்கள் கம்பெனிக்குள்ள மட்டும்?
1: எல்லா குடும்ப உறுப்பினர்களா?
0: இல்லைங்க சார், நானும் தம்பியும் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மீதி எல்லாம் இந்திக்காரங்க, அப்புறம் டிரைவர் ஒருத்தர் தனியாக தமிழ்காரங்க வச்சிருக்காங்க சார்.
1: இப்போ மாசம் முடிவில் ஓரளவு வருமானம் வருதா?
0: கண்டிப்பாக வருவோம் சார்.
1: சரிங்க, எவ்வளோ முதலீடு அதாவது இப்போ தொடங்குறதுக்கு இது இந்த கம்பெனி நீங்க சொல்ற மாதிரி ஜிஎஸ்டி எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் ட்ரேட்மார்க் ஐஎஸ்ஐ சர்டிபிகேட் வாங்குறது பிளஸ் மெஷினரி அப்புறம் இடம் முழுமையா செட்டப் பண்றதுக்கு அது வாடகை இடம் கூட வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு ஒரு முதலீடு இவ்வளவு தேவை இருந்தா இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க.
0: 5 லட்ச ரூபாயிலையும் பண்ணலாம் சார், 50 லட்ச ரூபாயும் பண்ணலாம். அவங்களோட திறமையை பொறுத்து நாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது 5 லாக்ஸ் தான் ஆரம்பிச்சோம், இப்ப 50 லட்ச ரூபா போட்டிருக்கோம். அதனால அப்டேட் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம்.
1: சரி, இப்போ வந்து ரன்னிங் காஸ்ட்னு சொல்லுவாங்க, ரன்னிங் அதாவது ஒரு நாளைய முதலீடு இல்லைன்னா ஒரு மாசத்துக்கான முதலீடு, அதாவது மூலப்பொருட்கள் வாங்குறது, அதாவது பருப்பு வாங்குறதா இருக்கட்டும் இல்லை வேற எதெல்லாம் வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கு எவ்வளோ ஒரு மாசத்துக்கு முதலீடு தேவைப்படுது?
0: எங்க கம்பெனிக்கு வந்து

0: 15 லட்சரூபா தேவைப்படுதுங்க சார்.
1: அதற்கேற்ற வருமானமும் வந்துடுது, விற்பனையும் ஆகிருது. சரிங்க, வேற பசுந்திவனத்துல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லுங்க.
0: பசுந்திவனங்கிறதுங்க சார், மக்காச்சோளத்தட்டு, பயிர் வகை தட்டு, சோளத்தட்டு, இதெல்லாம் பசுந்திவனத்துல வருங்க சார். இதே வந்து நம்ம பயிர் வகையில பாசிப்பருப்பு கொடி, உளுந்து கொடி, கொள்ளுக்கொடி இதெல்லாம் போடலாங்க சார். அதுக்கப்புறம் அதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். அதே மாதிரி உலர் தீவனங்கிறது வைக்கோல், தட்டை, இதெல்லாம் காஞ்சது ஐட்டம் எல்லாமே உலர் தீவனமாக இருக்கும் சார். அடர் தீவனம் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார்.
1: அந்த அடர் தீவனம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு 7 வகையான தீவனம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அதில் வந்து இளங்கறவை,
0: இளங்கறவை, வத்தக்கறவை.
1: வத்தக்கறவைன்னா என்ன?
0: இது பால் வந்து நின்று பிறகு லாஸ்ட்டு 2 மாதத்துக்குங்க சார்.
1: சரி, அடுத்து
0: அதுக்கப்புறம் இளங்கறவைங்கிறது கண்ணு போட்டு ஒரு வாரத்துலேருந்து 3 மாதம் வரையும் இளங்கறவைங்க சார். அதுக்கடுத்து வந்து பால் வெள்ளாட்டுக்கு வந்துங்க சார், மேச்சல் மூலமா போயிட்டு வர ஆட்டுக்கு அது வந்து தீவனம், நம்ம மாட்டு தீவனம் மாதிரியே நம்ம அரைச்சு பவுடரா கொடுப்போம். அதை வந்து தண்ணியில கலந்து வைக்கும்போது ஆடு வந்து சீக்கிரம் பால் பிடிச்சு சீக்கிரம் பெருசாகும். இந்த வத்தக்கரவின்னு சொல்றது வந்து நம்ம பால் பெருசா கறக்காதுங்க சார், 2 லிட்டர் கறக்கும். அது பாடி மெயின்டெனன்ஸ்க்காக ஒவ்வொரு கிலோ கொடுப்போம். அது வந்து 17% ப்ரோட்டீன் இருக்கும். அதனால மாட்டுக்கு அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வெறும் தவிடு மட்டும் போட்டு கொடுப்பாங்க. இளங்கறவிக்கும் பால் கறக்கறதுனால தவிடு மட்டும், அதுக்கு பதிலாக தீவனமாகவும் கொடுக்கணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்கணும் சார், கன்று பெருசாகவும் இருக்காது. இளங்கறவிங்கிறது வந்து சார் பால் நிறையா வரும். அப்போ அது மாட்டுக்கு வந்து சத்து அதிகமாக வெளியில் போகும். அதுக்காக உங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணுறக்காக ப்ரோட்டீன் ஐட்டம் நிறைய வச்சு கொடுக்கும்போது, எனர்ஜியாகவும் கொடுக்கும்போது உங்களுக்கு பால் ஈல்டு வரும். அந்த அளவுக்கு மாடு உடையாமல் இருக்கும் சார். பால் மாட்டுக்கு வந்து நார்மலாக ஒரு 3 லிட்டரு ஒரு ஃபர்ஸ்ட் 3 மாதத்துலேருந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக பால் கொஞ்சம் ஒரு 2 லிட்டர் குறையும். அந்த மாட்டுக்கு ஒரு 20% ப்ரோட்டீன்லாம் வச்சு கொடுப்போம் சார்.
1: எந்த தருணத்தில் மாடுகளுக்கு அதிகமான தீவனம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பால் கொடுக்குறப்பையா இல்லை மத்தக்கறவை அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த நேரத்தில் கொடுக்கணுமா, எந்த நேரத்தில் கொடுத்தா மாடுகளுக்கு நல்லாயிருக்கும்?
0: இல்லைங்க சார், இப்போ நீங்கள் கண்ணு போட்டதுலேருந்தும் கண்ணு போடாமல் இருக்கிறப்போ எல்லாத்துக்கும் பாடி மெயின்டெனன்ஸுக்கு ஒரு தீவனம் கொடுத்தே ஆகணும், ஒவ்வொரு கிலோ கொடுத்தே ஆகணும். நீங்கள் பால் மாட்டுக்கு நீங்கள் பால் கறக்கும்போது வந்து பாடி மெயின்டெனுக்கு 1 கிலோவும் ஒவ்வொரு லிட்டருக்கும் 400 கிராம் கொடுக்கும்போது எப்போ கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்படினா தான் அந்த மாடு வந்து ஹெல்த்தாக இருக்கும்.
1: இந்த பழைய முறைப்படி இந்த தவிடு இதெல்லாம் வந்து விட்டுட்டு முன்னாடிலாம் வந்து செலவு கம்மியாக இருந்தது. இப்போ நம்ம ஊரில் நெல் அரைப்போம், நெல் அரைச்சி கொண்டாந்து தவிடை போடுவோம், வைக்கல் எடுத்து வைப்போம், நல்லா தான் இருந்தது. இப்போ இந்த தீவனம் சேர்க்க வந்து கூடுதல் செலவு தானே விவசாயிகளுக்கு, அதை பத்தி உங்களோட?
0: சரி, இப்போ மாடுக்கு வந்து எதுவும் போடாமையே இருந்தாலும் கறக்கும். ஆனால் தீவனம் எதுக்கு போடுறோம்னா ஒரு கமர்ஷியலாக ஒரு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல பால் ஈல்டு வந்து அது மூலிமா ஒரு அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினோம்னா நம்ம தீவனம் போட்டால் மட்டும்தான் வரும். இப்போ நார்மலாக ஒரு மாட்டுக்கு எதுவுமே போடாமல் வச்சு ஒரு பச்சை பசுந்தீவனமும் காய் உலர் தீவனமும் போட்டு வளர்த்த முடியும். ஆனால் அது வந்து ஒரு 2 லிட்டர் தான் பால் கறக்கும். இப்போ நாட்டு மாடுலாம் 2 லிட்டர் தான் கறக்கும். இதே நம்ம ஜெர்சி ஹச்எப் மாடெலாம் கிட்டத்தட்ட ஒரு நேரத்துக்கு 12 லிட்டர் கறக்கும். ஏன் அப்படின்னா அதோடய கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு மாட்டுக்கான சத்தை கொடுத்தோம்னா பாலா அது கன்வெர்ட் ஆகும். அது மூலமா நம்ம வாழ்க்கை தேவை உயர்த்தலாம். அதுக்காக மட்டும்தான் அடர் தீவனம் நம்ம கொடுக்கறோம். மாடும் ஹெல்த்தா இருக்கும், நம்மளுடைய வருமானமும் உயர்த்தலாம்.
1: சிறப்பு விஜயகுமார், இப்போ உங்களை இப்போ நான் வந்து கால்நடை தீவனம் உற்பத்தி பண்ணணும், இல்லை கால்நடையில் இப்படி மாடுகளுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் ஏற்படலாம். உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்காக தொடர்பு கொள்ளணும்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
0: 86 08 17 10 06.
1: இன்னொரு தடவை சொல்லுங்க,
0: 86 08 17 10 06.
1: நன்றிங்க.
0: நன்றி சார்.
2: எடுத்த பின்னாக்கு உரிய பகல அளந்து எடுத்து உடச்சி கரைச்சி ஒன்னா சேர்த்து
3: நல்ல தயாரிக்கப்பட்ட தீவனம் கால்நடைகளோட செரிமான கோளாறுகளை குறைக்கிறதோட நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிச்சு கால்நடைகளை ஆரோக்கியமா வச்சிருக்க உதவும் அப்படிங்கறத தன்னோட அனுபவங்களா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கன்பட்டி எம் விஜயகுமார் அவங்க. ஆமாங்க, நாம கொடுக்கக்கூடிய தீவனம் தரமா இருக்கும் பட்சத்துல பால் உற்பத்தியும் அதிகரிக்குது, பண்ணையாளர்களுக்கும் அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பா இருக்கு இல்லைங்களா?
4: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
5: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்.

ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலின் அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்த கோவில் புனிதத்தன்மையின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார். ஜோதிர்லிங்க சிறப்பு பூஜையிலும் அவர் பங்கேற்றார். நாட்டின் 11 புனித நீர்நிலைகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவின் கொடியேற்றத்திலும் பிரதமர் கலந்து கொண்டார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹமீர்ஜி கோஹில் வரை சாலை மார்க்கமாக மக்களை சந்தித்தபடி பிரதமர் பேரணி மேற்கொண்டார். அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார். இந்த பேரணியில் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சோம்நாத் கோவிலின் 75வது ஆண்டு புனரமைப்பு விழாவையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், சோம்நாத் ஆலயம் நாட்டின் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக கலாச்சார நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் நாளாக இந்த ஆலய திருவிழா நடைபெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினர் இக்கோவிலின் பாரம்பரியத்தையும் சிறப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். காலை 9:30 மணிக்கு பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இக்கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பதவியேற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ராமன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு, திரு போஜராஜன், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தகத் துறையினரும் அந்நிய செலாவணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்ய நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய தேவை தவிர வேறு எந்த பொருளையும் இறக்குமதி செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு விடுத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டிய அவர், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 1998 இதே நாளில் பொக்ரானில் இந்திய அணு ஆயுத சோதனை மேற்கொண்டதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதன் தொடக்கமாக பொக்ரான் அணு ஆயுத சோதனை அமைந்திருந்ததாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், பொக்ரான் சோதனையை வெற்றிகரமாக முடித்த விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பு உணர்வையும் கடுமையான உழைப்பையும் பாராட்டுவதாக கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இந்த முயற்சி பெரிதும் உதவியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில், 1998 அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு அரசியல் ரீதியாக தைரியத்துடன் பொக்ரான் சோதனையை மேற்கொள்ள முடிவெடுத்ததாக கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையின் வளர்ச்சிக்கும் விண்வெளி கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடியாக இந்த சோதனை அமைந்தது என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். நாடு வளர்ச்சிப் பாதையில் விரைந்து செல்வதற்கு தூண்டுகோலாக தேசிய தொழில்நுட்ப தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், இளம்

0: தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆங்கில நாளேட்டில் இந்நாளையொட்டி தாம் எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நாடு வெற்றி நடை போடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2031-35 ஆண்டிற்கான பருவநிலை தொடர்பான இலக்குகளை எட்டும் முயற்சியில் இந்தியா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு கிறிஸ் போவனுடன் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக கூறினார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 9000 ஏக்கர் நடைபெற்று வந்த உப்பு உற்பத்தி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் 5000 மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வேலையிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்து உப்பு உற்பத்தி இரண்டாவது இடத்தில் உள்ள வேதாரண்யத்தில் அகசியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 மாதங்களாக வெயிலின் தாக்கம் இருந்ததால் உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 7 மாதங்களில் 5 லட்சம் டன் உற்பத்தி நடந்திருக்க வேண்டிய நிலையில் மழையால் உற்பத்தி பாதி அளவுக்கும் கீழ் சரிந்துள்ளது. மழை தொடர்வதால் மீண்டும் உற்பத்தி தொடங்க குறைந்தது 10 நாட்கள் முதல் 1 வாரம் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது. போதிய இருப்பில்லாததால் மழைக்காலத்தில் உப்பு விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று தமது 3 நாள் பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நிலவி வரும் போர் சூழல் குறித்தும் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் நிலவி வரும் தடைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது. அமெரிக்க அதிபரின் சீன பயணம் குறித்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் அலுவலகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் ஆனா கெல்லி புதன்கிழமை மாலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங் செல்வார் என்றும் கூறினார். வியாழக்கிழமை அன்று இரு தலைவர்களும் விரிவான பேச்சுக்கள் நடத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். கோஸ்டரிக்கா வெளியுறவு அமைச்சர் திரு மேன்வேல் டோவரிடம் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ள அவர் இந்தியா கோஸ்டரிக்கா இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாங்கள் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். பன்முக கலாச்சாரம், ஜனநாயகம், சர்வதேச விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடம் பேசியதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வங்கி இன்று வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் உலக அளவில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி சீராக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. வர்த்தக வங்கிகளின் வங்கிக் கடன் வளர்ச்சி 16.1% உயர்ந்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு இது 11% இருந்தது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் 29,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் காக்கிரா லாக்ரு நெடுஞ்சாலையில் கார் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் விராலிமலை, மலைக்குடிப்பட்டி, சண்முகம், ராசாத்தி இவர்களின் தொகுப்பாய் பாடல்கள் வலம் வர காத்திருக்கிறது. பெண்ணுக்கு பெருமை தருவது நாணமும் குலமானமுமாகும். அவ்வழிவந்த தோழியர் இருவர் ஒருவரை ஒருவர் போற்றி புகழ் பாடுவது புனிதமான நட்புக்கு பெருமை சேர்க்கின்றது. அந்த நட்பின் சிறப்பை பாடலாக கேட்டு மகிழ்வோம். வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்திலிருந்து.

திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலிருந்து. கல்யாண சந்தையில் விலை போகாத கன்னியர் பலர் உண்டு, அதில் இவளும் ஒருத்தி. இவள் செய்த பாவம்தான் என்ன? இதோ பாடல் பதில் சொல்கிறது.

விராலிமலை, மலைக்குடிப்பட்டி, சண்முகம், ராசாத்தி இவர்களின் தொகுப்பாய் வளம் வருகிறது திரைக்களஞ்சியம் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். எரியும் தீக்கணலில் இவள் மெழுகாய் உருகினாள். சூறாவளி காற்றில் சிக்கிய சருகாய் தவித்தாள். விதி என்ற வேடனின் கையில் விளையாட்டு பொம்மையாய் சிக்கினாள். இனி இவள் நிலை பரிதாப நிலை. பாடல் பதில் சொல்கிறது அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து.

திரைக்களஞ்சியம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம் போகும் பாதையில் இடர்பாடுகள் பல உண்டு, நிலவுக்கும் குறை உண்டு. ஆனாலும் அதன் ஒளி எத்தனை அழகு! அதுபோல் நாம் செல்லும் வழியை கவனித்து சென்றால் என்றுமே வாழ்க்கை வசந்தமாகும். இந்த கருத்தை சொல்லும் பாடலை கேட்டு ரசிப்போம். பால்குடம் திரைப்படத்திலிருந்து

சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சர் முன்னிலையில் சட்டப்பேரவை முதன்மை செயலரிடம் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனிடையே முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மரியாதை நிமித்தமாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை அவரது ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் நேரில் சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து திரு விஜய் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் நேரில் சந்தித்தார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையை கண்காணிக்க உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. மேற்காசிய பகுதி மோதல்களை தொடர்ந்து அப்பகுதியில் உருவாகும் நிலைமை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு உத்தரவாதம் மற்றும் ஊரக வாழ்வாதார இயக்கம் 2025 ஆண்டு சட்டத்தை செயல்படுத்துவதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டது. இந்த திட்டம் வரும் July 1 செயல்பாட்டிற்கு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 125 வேலை நாட்களுக்கு இந்த திட்டம் உத்தரவாதம் அளிப்பதோடு ஊரக இந்தியாவின் ஆளுமையையும் உறுதி செய்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கடை ஏர்வாடி மகான் சுல்தான் சையத் இப்ராஹிம் ஹஷீத் ஒளியுல்லா தர்காவின் 852 சந்தனக்கூடு சமூக நல்லிணக்க திருவிழா நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக குதிரைகள் நடனமாட தாரை தப்பட்டை ஒழிக்க வானில் வர்ண ஜாலங்களுடன் ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய பளுத்துக்கும் சாம்பியன் பட்ட போட்டிகள் குஜராத் காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. 44 பிறகு இந்த போட்டியை இந்தியா நடத்துவது குறிப்பிடத்தக்கது. வரும் 17 வரை நடைபெறும் இந்த போட்டியில் 28 நாடுகளைச் சேர்ந்த 180 வீரர்கள் களமிறங்குவார்கள். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: கேட்டிணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 4 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்களில் 232 பேர் இன்று உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக இன்று பதவியேற்கவில்லை. இதனிடையே சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும் என்று அறிவித்த தற்காலிக சபாநாயகர் திரு பி கருப்பையா பேரவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்தார்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
3: நான்கு மணி 3 நிமிடம் ஆகியாச்சு. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
0: வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி, அதாவது வீட்டுல வந்து நம்ம கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் விளையாடிப்பாங்க குழந்தைங்க எல்லாம் விளையாடிப்பாங்களா, இப்ப
3: லீவ்ல பெரியவங்களும் சேர்ந்து விளையாடலாம், தப்பு
0: பெரியவங்களும் சேர்ந்து விளையாடலாம், ஆனா கண்ணாமூச்சி எல்லாம் இல்ல. கண்டுபிடிக்க போறோம், ஏதோ தொலைச்சிங்க கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் கேட்க கூடாது, நாங்க கேக்குற கேள்விக்கு பதில கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணணும், 43311 அப்படின்ற முன்னிணைப்பினோடு 246 102 1 240 102 1 இந்த எண்களை தொட்டுவாங்க.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: சரி சரி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
7: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
8: திருச்சி சாரதாஸ்.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
11: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
12: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
11: என் வானொலி

0: என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
1: 9038546102
0: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.

0: வண்ணக்கோளங்கள் கேட்டு அணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி தான் விளையாட போகிறோம். நிகழ்ச்சியில் யார் எந்த நேயர் வந்திருக்காங்க, அவங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய குறிப்புகளை வச்சு, சரிங்களா, அதாவது ஒரு இடமோ இல்லைனா நபரோ இருக்கலாம், கொடுக்கக்கூடிய குறிப்புகள், மூன்று குறிப்புகளை வச்சு அவங்க அந்த யார் இல்லைனா அது எந்த இடம் அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கணும். முதலாவதாக நான் வந்து ரெண்டு குறிப்புகள் கொடுக்குறேன், இதை வச்சுட்டு யாராவது யோசிச்சுட்டு லைனை பிடிச்சி வராங்களா அப்படின்னு பார்த்துலாம், சரியா? இவங்க வந்து ஒரு தென்னிந்திய திரைப்பட நடிகை, சரிங்களா? இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மூன்று முறை தேசிய விருதுகளை வாங்கியிருக்காங்க. இவங்க ஒரு கொஞ்சம் பழம்பெரும் நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். யார் அந்த நடிகை அப்படின்றத தான் கண்டுபிடிக்கணும்.
1: நம்ம கூட இணைய போகிற முதல் நேர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
0: அவங்க வந்து யாராக இருக்கும் ஃபஸ்ட்டு கேள்வியை நம்ம கவனிக்கலாம்.
1: வணக்கம்.
0: தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் அப்படின்றதுனால வெயிட் பண்ணிட்டு
1: இருப்பாங்க. வணக்கம்.
0: உங்க வானொலியோட ஒலி அளவை குறைச்சு வச்சிட்டீங்கன்னா எல்லாரும் கேட்கலாம். வணக்கம். யாரா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் வானொலியோட தள்ளி வந்துருங்க. ரெண்டு இடத்துலயும் கேட்கணும்னு நினைச்சா எப்படி கேட்க முடியும்? மறுபடியும் சொல்றேன், இவங்க வந்து ஒரு தென்னிந்திய திரைப்பட நடிகை, மூன்று முறை தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க. யார் அந்த நடிகை அப்படின்றதான் நீங்க கண்டுபிடிக்கணும். இல்லங்க, எனக்கு நீங்க இன்னொரு குறிப்பு கூட கொடுங்க அப்படின்னா லைன் பிடிச்சி வரவங்களுக்கு நாங்க குறிப்புகள் கொடுப்போம். யார் எங்கிருந்து? வணக்கம். குறிப்புகளை வச்சு அது யார் அந்த நடிகை அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிட்டு வரட்டும். நேர்களை தொட்டு வாங்க. 043-1 என்ற முன்னிணைப்பு 246-102-1 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோளங்கள்.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: 4:17 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். அடுக்கடுக்கா நேர்கள் வந்தாங்க, பதில் வரல. இப்போ ஒரு நேர் வந்திருக்காங்க, பதில் சரியா சொல்றாங்களா
1: கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு.
0: ஆமா, வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து? துலாபாரம் படம் வந்து தமிழ்ல ரீமேக். அது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா மலையாள படத்திற்கான சிறந்த நடிகான தேசிய விருதை வாங்கியிருக்காங்க. அந்த படமே தமிழ்லையும் தெலுங்குலையும் ரீமேக் செய்யப்பட்ட போது அதுலயும் அவங்களே தான் நடிச்சிருக்காங்க.
2: கண்டுபிடிச்சிருக்கீங்கம்மா,
1: வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்கம்மா.
0: நாங்க பதில் மட்டும் சொல்ல மாட்டோம்,
1: வரலாறு வரலாறே சொல்வீங்களா? பாத்தீங்கன்னாக்க இவங்க வந்து துலாபாரம் படத்துக்கு ஒரு தேசிய விருது வாங்கியிருக்காங்களா. பாத்தீங்கன்னாக்கா 1972 அட்டூர் கோபாலகிருஷ்ணரோட சுயம்பரம் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சதுக்காக 2வது தேசிய விருதையும், 1977 நிமயனம் அப்படின்ற தெலுங்கு படத்துக்காக 3வது தேசிய விருதையும் வாங்கியிருக்காங்க. பாருங்க, ஒரு விருது வாங்கினாவே பெரிய விஷயம், 3 விருது அடிச்சு தூக்கியிருக்காங்க பாத்தீங்களா.
0: கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: கண்டுபிடி கண்டுபிடி வண்ணக்கோலங்கள்ல.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். வண்ணக்குளங்கள் 4:25 ஆகுது. அடுத்த கேள்வி எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருப்பாங்கன்னு மட்டும் தெரியுது. என்ன கேள்வி
1: அப்படின்னா, இந்தியாவில இருக்கக்கூடிய ரொம்ப அமைதியான நகரம் இது. அமைதி எங்கடையா இருக்கு? லைப்ரரியில மட்டும்தான் நம்மளுக்கு அமைதியை பத்தி
0: தெரியும்.
1: அதை தாண்டி அமைதி எங்க இருக்கு, எல்லாரும் அதை தாண்டி தேடிட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்குல்ல. ஆனா இந்த இடத்துக்கு போனா அமைதி இருக்கும் அப்படின்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்க, இன்னொரு க்ளூ என்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்க, இந்தியாவோட வடகிழக்கு மாநிலத்துல இருக்கு.

0: இந்த நகரம், அது எந்த நகரம் அப்படின்றத தான் கண்டுபிடிக்கணும். வரக்கூடிய நேயர் அதற்கான பதில சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தலாம். வணக்கம். அமைதியான நகரமா? நானும் இப்போ அதை தேடி தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்த வேகத்தில் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். மறுபடியும் கேள்வியை நினைவுபடுத்துகிறோம். அதாவது இந்தியாவின் அமைதியான நகரம் இது, இந்தியாவோட வடகிழக்கு மாநிலத்தில் இருக்குது, அது எந்த நகரம் அப்படின்றது தான்
1: நாம வந்து ரெண்டு க்ளூ கொடுத்துட்டோம்.
0: ஆமாம்,
1: இனிமேல் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்.
0: அதனால் குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்தியாவின் வடகிழக்கு மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லியாச்சு. இதை வச்சு இந்த ரெண்டு குறிப்புகளை வச்சு கண்டுபிடிச்சா நீங்கள் ரொம்ப புத்திசாலிங்க அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளூவை கொடுங்க, நாங்கள் அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கும் நாங்கள் வந்து தயாராக இருக்கோம். யார் எங்கிருந்துன்னு பார்த்தலாமா? வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? யார் எங்க இருந்து?
2: ஹலோ
0: ஐயா, இணைப்புல இருக்கீங்க? யார் எங்க இருந்து?
2: வணக்கம் தாத்தம்மா, கணபதி. இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் கணபதி ஐயா. இந்தியாவோட அமைதியான நகரம் அது எங்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க
2: நீங்க? நான் அந்தமான் நிக்கோபார் நினைக்கிறேன்.
0: அந்தமான் நிக்கோபார்ல தான் இருக்குது அப்படின்றீங்களா? போய் பார்த்துட்டு வந்தீங்களோ
1: தொட்டுவாங்க.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐ யில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: நேயர்களினை கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்கலன்மங்கல் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: மற்றும் சேலம் மங்கலன்மங்கலில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்கலன்மங்கலில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்கலன்மங்கல் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வணக்கங்கள், கேட்டெடுத்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அமைதியான நகரம் எங்க இருக்கு அப்படின்ற க்ளூ, ரெண்டு க்ளூ கொடுத்துருக்கோம். அதை வச்சு யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: திருச்சி சோழனார்ல இருந்து கே ராமலிங்கம் பேசுறேன் மேடம்.
0: ராமலிங்கம், கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க?
2: கண்டுபிடிச்சிட்டேன் மேடம்.
0: என்ன இடம்? உங்க வீடுன்னு சொல்லிடாதீங்க. பழமையான உயரமான நகரம் இது, சரிங்களா? நூறாண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த இந்த நகரத்துல இது பாத்தீங்கன்னாக்க கம்பீரமான துட்லாங் அப்படின்ற மலை சிகரங்களால சூழப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இங்க பாத்தீங்கன்னாக்க எவ்வளவுதான் போக்குவரத்து நெரிசல் இருந்தாலுமே, அதாவது பீக் அவர்ஸ்ல கூட எல்லாருமே லைன்ல தான் போவாங்களாம். அதாவது ஃபோர் வீலர் தனியா, டூ வீலர் தனியா, நடந்து போறவங்க தனியா, சைக்கிள் போறவங்க தனியா, அப்படின்னு தான் போவாங்களாம். யாரும் ஒருத்தர் ஒருத்தர் முந்திட்டு போகணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்களாம். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த அங்க இருக்கக்கூடிய மக்களோட சுய ஒழுக்கம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கவே இவ்வளவு நல்லா இருக்கும். சொல்லுங்க. சண்டிகர், நம்ம அப்படியே வரிசையா அடிக்கிட்டு வருவோம். சரி, இதுக்கான இன்னும் பதில யாரு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அப்படியே நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க, தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
3: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
6: நான்கு மணி 40 நிமிஷம் ஆகுது. நாம கேட்டு நினைச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி
7: கண்டுபிடிதான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க.
6: ஆமா
7: பாத்தீங்கன்னாக்க காலையில அலாரம் சத்தத்துல இருந்து ராத்திரி பாத்திரம் கழுவி முடிக்கிற சத்தம் வரைக்கும் நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் சத்தத்தை கேட்டா தான் நம்மளுக்கு அந்த நாளே போற மாதிரி இருக்கும்.
6: ஆமா ஆமா.
7: அமைதியா ஒரு நகரம் எப்படி இருக்காங்களே, எப்படி

0: வேலை பார்ப்பாங்க. இல்ல பாத்தீங்களா, போக்குவரத்து நெரிசல்ல கூட
1: யோசிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல மட்டும் நம்ம போய் ஒரு சத்தம் போட்டோம்னு நீங்க அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவாங்க.
0: ஆமா, ஏன்னா அங்க எல்லாரும் டிசிப்ளின் இருக்கும் போது அதுக்கான பதில யாரே கண்டுபிடிச்சிருக்காங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இங்க இருந்தா? சொல்லுங்க ரவி அவர்களே, என்ன விடையா இருக்கும்? ஐசால். ஐசால் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்க, சிறப்பு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? படிச்சிருக்கீங்க பாத்தீங்களா, சரியான படிப்பாளி நீங்க அப்படின்றத நிரூபிச்சிருக்கீங்க. சிறப்புங்க, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
1: பல முயற்சிகளுக்கு பின் ஒரு விடை கிடைத்து விட்டது நமக்கு, அப்படிதானே?
0: இல்ல, ராஜாமணி அம்மா அவங்களும் வந்து விடையெல்லாம் கரெக்டா சொன்னாங்க. சில பேர் நல்ல முயற்சி பண்ணிருக்காங்க, அப்படிதான் சொல்லணும். கேட்டு நேந்திருங்க திருச்சி FM 102.1 இது பண்ண கோலங்கள்.

பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி சேலம் மங்கலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணக்கோலங்கள்.
1: வண்ணக்கோலங்கள்ல இன்னைக்கு கண்டுபிடி தான் விளையாடிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னாக்கா இணைப்புல வந்து ஒரு நேர் வந்திருக்காங்க. நம்ம என்ன கேள்வி கேட்டோம் அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். யார் எங்க இருந்து பாத்தலாம்? வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? யார் எங்க இருந்துங்கய்யா?
2: அதாவது அமைதியான நகரம் எதுன்னு
1: தானே
2: கேக்குறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப நான் சொல்றேன், எனக்கு மட்டும்தான் தெரியுங்க. திருச்சி தெப்பகுளம் காந்தி மார்க்கெட் தாங்க.
1: அமைதியான நகரம் பத்தி பேசிட்டு இருக்கும் போது அதனால உங்களுக்கு சவுண்ட் கம்மியா கேட்டிருக்கோம். சரிங்களா? சரி பரவாயில்ல, உங்களுக்கான இப்ப கேள்வி கேட்டலாம். சரிங்களா? யார் இவர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ரெண்டு க்ளூ குடுக்கறேன், அதை வச்சு கண்டுபிடிங்க. இல்லன்னா இன்னொரு க்ளூ நாங்க எக்ஸ்ட்ரா குடுக்கறோம். சரிங்களா? அதாவது நம்ம இந்தியாவில ஆஸ்கர் அவார்ட் வாங்கின முதல் இந்தியர் இவர்.
2: முதல்
1: இந்தியர் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? இவர் ஒரு இயக்குனர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இவர் ஒரு எழுத்தாளர், இயக்குனர், இந்திய திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர். இப்படி பன்முக திறமை கொண்டவர். ஏஆர் ரகுமான் அப்படின்றீங்களா? நான் கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னாக்க முதல் ஆஸ்கர் அவார்டு வாங்கின இந்தியர் அப்படின்னு கேட்டேன். அடுத்த நேருக்கு வழி விட்டுலாங்க. நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்றீங்க. அதாவது மறுபடியும் ஒரு தடவை நினைவுபடுத்துகிறேன் கேள்வி என்ன அப்படின்றத. அதாவது முதல் ஆஸ்கார் விருது வென்ற இந்தியர். இவர் ஒரு இசையமைப்பாளர், எழுத்தாளர், தயாரிப்பாளர், இயக்குனர். இப்படி பன்முக திறமை கொண்டவர். இதுதான் உங்களுக்கான க்ளூ. யார் அவர் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
0: அதாவது நிறைய க்ளூஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த வரிசையில் ஒரு ரெண்டு மூணு க்ளூ கொடுத்துட்டோம் தானே?
1: ஆமா கொடுத்தாச்சு, இதுவே போதும். இன்னும் ஒன்னே ஒண்ணு க்ளூ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க.
0: வந்ததுக்கு அப்புறம் வேணா நாங்க சொல்றோம்.
1: ஆமா, மூணாவது க்ளூ என்ன அப்படின்றத வந்ததுக்கு அப்புறம் கேட்டாங்கன்னா சொல்லுவோம். இல்ல நான் அதுக்குள்ள நானே விடைய கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல.
3: 87வது பிறந்த நாள் கொண்டாடும் திருச்சி வானொலி.
4: விதையே மரமாக, மரமே விதையாக, இப்படி மாற்றம் ஒன்றுதானே மாறாதது.
3: வானொலி உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கிய மாற்றத்தை என் வானொலி என் வாழ்க்கை.
4: உங்கள் அழகான குரலில் 938-546-102-1 வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்து அனுப்புங்கள். வரும் புதன்கிழமை மாலைக்குள்.

0: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி சாரதாஸ்.

0: வணக்கோள்கள் கேட்டிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது முதல் ஆஸ்கார் விருதை வென்ற இந்தியர் யார்? இவர் ஒரு இயக்குனர், இசையமைப்பாளர், எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியாச்சு. அது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். இணைப்புல இருக்கீங்க?
0: ரொம்ப சைலண்டா
1: இணைப்புல இருக்கீங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாரெங்கிருந்து பேசுறீங்க?

0: மணி காமராஜர் மணப்பாறை.
1: சொல்லுங்க ஐயா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: பானு அத்தையா.
1: பானு அத்தையா அப்படின்றீங்களா? நான் வந்து பானு அத்தையா பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு, பட் அவங்க வந்து பார்த்தீங்கனாக்க ஆடை வடிவமைப்பாளர், சரிங்களா? முதல் ஆஸ்கர் விருது வென்ற பெண், சரிங்களா? பானு அத்தையா அப்படின்றவங்க முதல் ஆஸ்கர் விருது வென்ற பெண். அவங்க வந்து ஆடை வடிவமைப்புக்காக, அதாவது காந்தி அப்படின்ற படத்துக்காக தான் அவங்க வந்து அந்த விருதை வாங்கியிருக்காங்க. நான் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னாக்க, இவர் ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா? வாழ்நாள் சாதனைக்காக தான் இவருக்கு இந்த வந்து விருதை வந்து கொடுத்துருக்காங்க. இவரோட முதல் படம், இன்னொரு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பதேர் பாஞ்சாலி அப்படின்னு சொன்னோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க யார் அவர் அப்படின்ற விடையை நம்ம வந்து நாமளே சொல்லிடலாம் நேரம் கருதி.

0: சொல்லுவாங்க. யார் அவர் அப்படின்ற விடையை நம்ம வந்து நாமளே சொல்லிடலாம் நேரம் கருதி, சரிங்களா? சத்யஜித்ரே அவர்கள் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறக்கும் தருவாய்க்கு முன்னாடி அவங்க வந்து மருத்துவமனையில் தான் கொண்டு போய் அந்த விருதை சேர்த்துருக்காங்க அவருக்கு. இதுதான் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் பங்கேற்று நல்ல முயற்சி செஞ்சாங்க, சிலர் நேயர்கள் வந்து பதிலும் சொன்னாங்க. எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
1: அட்டி உள்ள யாருதான்?

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்கலன் மங்களில் அதிரடி தள்ளுபடி
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 5 மணி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. உலக அளவில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் இந்தியா 3வது இடத்தில் இருப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி உரையாற்றிய அவர் இந்த தினம் பொக்ரான் அணுசக்தி சோதனையின் சாதனைகளை நினைவு கூறுவதாக குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி 174 மடங்கு உயர்ந்து 1.5 லட்சம் கோடியாக அதிகரித்திருப்பதாகவும் இதன் ஏற்றுமதி 34% உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்களில் 232 பேர் இன்று காலை உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதனிடையே மயிலம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அஇஅதிமுக உறுப்பினர் திரு சி வி சண்முகம் பிற்பகல் தற்காலிக பேரவைத் தலைவர் அறையில் சட்டப்பேரவை உறுப்பினருக்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது.

பேரவை தலைவர் பதவிக்கு ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சர் முன்னிலையில் பேரவை முதன்மை செயலரிடம் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனிடையே முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, பாமகவின் திரு அன்புமணி ஆகியோரை மரியாதை நிமித்தமாக அவர்களது இல்லத்தில் இன்று நேரில் சந்தித்தார். தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளங்கலை படிப்பிற்கு இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஃபில்ம் இன்ஸ்டியூட் .tn.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 12ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து 181 கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் உடனடி தீர்வு காண துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா, கல்வி உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்த 238 மனுக்களை ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி பெற்றுக்கொண்டார். சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதிச் சுற்றில் இந்தியா தற்போது சீனாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

தீண்டும் பூங்காற்றில் தேடி வரும் நினைவுகள், மௌனமான இதயத்தை கொள்ளை கொள்ளும் இன்னிசை கீதங்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது கவிதையும் கானமுமாக பொன் மாலையில் திருச்சி FM Rainbow 102.1 இல்

0: கேட்டு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அண்ணா நகர் முதல் தெரு. பாடலுக்கு இசை சந்திரபோஸ், பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா.
1: காலை தேநீரோடும் மதிய வேலைகளோடும் இரவு நினைவுகளோடும் பல வருடங்களா நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கிற நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு வர 16ஆம் தேதி 87வது பிறந்த நாள். இந்த மகிழ்ச்சியான தருணத்துல என் வானொலி என் வாழ்க்கை அப்படின்ற தலைப்புல வானொலியோட உங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கமான நினைவுகளை உங்களோட குரல்ல எங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஒரு பாடல் உங்களை அழ வச்சிருக்கலாம், ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தைரியம் கொடுத்திருக்கலாம், ஒரு குரல் உங்க வீட்டுல ஒருத்தராவும் கூட மாறி இருக்கலாம். அந்த உணர்வுகளை, அந்த நினைவுகளை உங்க குரல்ல பதிவு செஞ்சு 938-546-102-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. வர புதன்கிழமைக்குள்ள உங்களோட பதிவுகளை நான் எதிர்பார்க்கிறோம். உங்கள் நினைவுகளும் இந்த பிறந்த நாளின் இனிய இசையாகட்டும்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

கவிதையும் கானமுமாய் வலம் வந்து கொண்டிருப்பது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. கண் முன்னால் ஒரு வசந்தம் போனது, நான் மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருக்கின்றேன். ஏதோ ஒரு பேருந்தை தவறவிட்டது போல.

0: புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து பாடலளித்தது. வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம் பாடியது.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஐந்து மணி 15 நிமிடம். நேர்கள் கேட்டு நிற்பது திருச்சி FM ரெயின்போ 102.1 கவிதையும் கானமுமாய். இது பொன் மாலை. உன்னை பற்றி நினைக்க விரும்புகிற எதுவும் யாரோ ஒருவரை மனமுடைய செய்துவிடலாம். நீ அங்கிருந்து வெளியேறி சென்ற விழிகளின் மீது இப்போது முற்புதர்கள் படர்ந்திருக்கலாம். ஒருவேளை நீ ஒரு மறக்கப்பட்டவளாக இருந்திருந்தால் நான் நினைவூட்டுபவனாக இருந்திருப்பேன்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மௌனராகும். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். காற்றலிகளில் கவிதை தென்றலா, இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நீ இல்லாத இடத்தில் நீ இல்லாமல் போவதில்லை, இருக்கிறாய் வேறொன்றாக என்பதை எப்படி நிரூபிப்பேன்?

எஸ் ஜானகி குரல்களில் பாடலொடித்தது. இளையராஜாவின் இசையமைப்பில் காமகோடியின் வரிகளில் தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து. காற்றொலிகளில் கவிதை தென்றலாய். இது பொன் மாலை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஒரு மலரை விடவும் சீக்கிரம் மலர்ந்து சீக்கிரம் வாடும் இந்த மனதை வைத்துக் கொண்டுதான் நெடுந்தொலைவு பயணம் செய்கிறேன்.

காற்றொலிகளில் கவிதை தென்றலாய் இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இங்கும் அங்கும் எங்கும் பறந்தளிகிறது ஒரு வண்ணத்து பூச்சி. எங்கோ அதற்கு ஒரு பிரத்யேக இடம் இருப்பது போல இப்படியே பறந்து வெகு தூரம் போய்விடலாம் என்பது போல.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் மனு கே சித்ரா பாடிய பாடல் கேட்டீர்கள். காவலுக்கு கெட்டிக்காரன் திரைப்படத்திலிருந்து.
1: மே மாதம் 16 தேதி நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87th பிறந்த நாள். இந்த உன்னதமான தருணத்துல திருச்சி வானொலி உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திய மாற்றத்தை என் வானொலி என் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல உங்க அனுபவங்களை உங்கள் குரல் பதிவா 9385461 வாட்ஸ்அப் எண்ணுக்கு புதன்கிழமைக்குள்ள அனுப்புங்க. நம் திருச்சி வானொலிக்கு
0: காற்றலைகளில் கவிதை தென்றலாய். இது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஒரு உறவு முறை சொல்லாதவரை, ஒரு உறவுக்கு பெயரிடாதவரை எல்லா புதிய உறவும் தித்திக்கத்தான் செய்கின்றன.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செந்தமிழ் செல்வன். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா ஆகியோர். பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். இலை பாரம்பரிய மாலை வேளையில் உங்கள் மனம் மருடி கொண்டிருப்பது பொன் மாலை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அன்பின் ஊற்றுக்கண் அடைபடும் போது அன்பின் சொற்கள் அடைபடும்.

எஸ்ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடிய பாடல் கேட்டீர்கள். தங்கத்தின் தங்கம் திரைப்படத்திற்காக நேரில் இன்று மாலை 6:15 உணவே மருந்து பகுதியில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள் தரும் நல ஆலோசனைகள் கேட்டு பயன்பெறலாம். கவிதையும் கானமுமாய் வளம் வந்து கொண்டிருப்பது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இத்தனைக்கு பிறகும் அழாமல் இருந்தோம், அழுகை வராமல் இல்லை, ஒரு வைராக்கியம் உங்கள் முன்னால் அழக்கூடாது என்பதுதான்.

0: सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.

வரிகளில் என் ஜீவன் பாரதி திரைப்படத்திலிருந்து. நேர்களே, இன்றிரவு 7 மணிக்கு நடந்த திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 எனக்கு பிடித்த திரைப்படம் கல்லூரி மாணவி பி மகாலட்சுமி அவர்கள் பங்கேற்பில் உற்சாகம் உச்சத்தில்.

0: இளந்தென்றலில் இதமான ராகங்களாய் வலம் வந்தது பொன்மாலை. மீண்டும் இசைக்கும் நாளை மாலை 5 மணிக்கு. நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் 45 நாட்களுக்கு தேவையான சமையல் எரிவாயு கையிருப்பில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற மேற்காசிய நெருக்கடி தொடர்பான 5வது உயர்நிலை அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 703 பில்லியன் டாலர் என்ற அளவில் இருப்பதாகவும், எண்ணெய் சுத்திகரிப்பில் இந்தியா உலக அளவில் 3வது பெரிய நாடாகவும், பெட்ரோலியப் பொருட்கள் ஏற்றுமதியில் 4வது இடத்தில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்களில் 233 பேர் இன்று உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கு 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சர் முன்னிலையில் பேரவை முதன்மை செயலரிடம் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, பாமகவின் திரு அன்புமணி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஆகியோரை மரியாதை நிமித்தமாக அவர்களது இல்லத்தில் நேரில் சந்தித்தார். தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளங்கலை பட்டப்படிப்பிற்கு இணையவழியில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஃபில்ம் இன்ஸ்டியூட் .tn.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 12ம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ம் தேதி வரை இதற்கு விண்ணப்பிக்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா, உதவித்தொகை, பசுமை வீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி பெற்றுக்கொண்டார். வாழவந்தான்கோட்டை துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் ஜெய்நகர், திருவேங்கட நகர், குத்தைப்பார், கிளியூர், திருநெடுங்குளம், பெரியார் நகர், பர்மா நகர், எழில் நகர், வாழவந்தான்கோட்டை, மாங்காவனம் உள்ளிட்ட பகுதிகளில் வரும் வியாழக்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

உண்மையான பெரிய மனிதருக்கு அடையாளம் பணிவு. மனிதன் தன்னைப் போலவே பிறரையும் மதிப்பவன் எவனோ அவனே சிறந்த மனிதன். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் அர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆறு வாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல 2026-27 ஆண்டிற்கான புதிய கல்வியாண்டில் 1-6-2026 திங்கட்கிழமையிலிருந்து அனைத்து வகை அரசு அரசு உதவி பெறக்கூடிய தனியார் தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் வகுப்புகள் தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. 2026-27 கல்வியாண்டில் 1-3 வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு புதிய பாடநூல்கள் அறிமுகப்படுத்த இருப்பதால் இந்த வகுப்புகளை கையாளக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஜூன் மாதம் 1 3 தேதி வரைக்கும் மாவட்ட அளவில் பணியிடை பயிற்சிகள் வழங்க இருக்காங்க. அதனால 1-3 வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் 4 ஜூன் 4 வியாழக்கிழமை அன்றையிலிருந்து வகுப்புகள் தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் விடுமுறை நாட்களில் துறையோட உத்தரவுகளின்படி செயல்பட வேண்டும் என தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
1: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
0: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
1: 9038546102
0: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.

0: சிலருக்கு சாப்பிட்ட உடனே ஒரு நல்ல தூக்கம் வரும். ஆனா நம்ம சாப்பிடற உணவு நம்மள சுறுசுறுப்பா ஆக்கணும். அப்ப நம்ம உணவு பழக்கத்தை மாத்தணுங்க. அதுக்காக தான் இப்ப வர இருக்கிறது உணவே மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.
1: உணவு கட்டுப்பாடு மூலமா சீர் செய்யக்கூடிய முக்கியமான வியாதி என்னன்னா நீரிழிவு அல்லது சர்க்கரை நோய். இப்ப சர்க்கரை நோய் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஹார்மோன்ஸ்னா என்ன, என்சைம்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஹார்மோன்ஸ்ங்கிறது என்னன்னா நம்ம உடல்ல வந்து பல விஷயங்களை வந்து சீல் செய்யக்கூடியது வந்து ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் வந்து நாளமில்லா சுரப்பியிலிருந்து சுரக்கக்கூடியது. நம்மளுடைய மூளை வந்து ஒரு செயலை செய்யறதுக்கான ஒரு ஆர்டரை கொடுத்ததுன்னா அந்த ஹார்மோன் வந்து அவ்விடத்திற்கு சென்று அந்த விஷயத்த செய்யும். சோ அதுக்கு வந்து நாளம் கிடையாது, அது வந்து ரத்த குழாய் வழியாவோ போகாது, ஆனா அது வந்து செய்ய வேண்டிய வேலையை அது வந்து செய்யும். அடுத்து பார்த்தோம்னா என்சைம்ஸ் அப்படின்னு ஒண்ணு உண்டு. என்சைம்ஸ்ங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு கிரியா ஊக்கி. செரிமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புரதச்சத்து மிகுந்த ஒரு உணவை சாப்பிடுறோம், அது செரிமானம் ஆகணும்னா அதுக்கு வந்து சில என்சைம்ஸ் இருக்கு, அது வந்து அதை வேகமாக செய்யறதுக்கு உதவும். இதுதான் என்சைம்ஸ்க்கும் ஹார்மோன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ சர்க்கரை அளவு உடல்ல வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முக்கியமான ஒரு ஹார்மோன் என்னன்னா இன்சுலின். இந்த இன்சுலினை சுரக்கக்கூடியது கணையம் அப்படிங்கிற ஒரு பாகம். சோ இந்த இன்சுலின் வந்து என்ன பண்ணும்னா நம்ம உடல்ல சர்க்கரை அளவு அதிகமாகும் பொழுது அதை கண்ட்ரோல்

0: கொண்டு வரும். ஸோ உடலுக்கு சர்க்கரை எப்படி வருது? நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து வருது. நம்ம சர்க்கரை சாப்பிட்டால்தான் அது வந்து உடம்பில் சர்க்கரையாக மாறுங்கிறது கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுமே, ஒரு தானியமாக இருக்கட்டும், ஒரு பருப்பு வகையாக இருக்கட்டும், ஒரு கொழுப்பாக இருக்கட்டும், எல்லாமே கடைசியாக பார்த்தோம்னா சர்க்கரையாகத்தான் மாறும். சர்க்கரைனா நான் சொல்றது குளுக்கோஸ், குளுக்கோஸாகத்தான் மாறும். உடல் செயல்பாடுகளாக இருக்கட்டும், நம்ம மூளையுடைய செயல்பாடுகள், நம்ம நடக்கிறது போகிறது வருது, நம்ம மூளை வேலை செய்கிறது, நம்ம ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறது, எல்லாத்துக்குமே அந்த குளுக்கோஸ் தேவை. அது நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. அந்த குளுக்கோஸை சரியான முறையில் வந்து மேற்பார்வை பார்க்கறது, அதை வந்து சரியான முறையில் நம்ம உடம்புல வைக்கிறது தான் வந்து இந்த இன்சுலினுடைய வேலை. இதில் ரெண்டு விஷயங்கள் உண்டு. ஒன்று வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இன்னொன்று இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா நமக்கு வந்து நம்ம சரியான முறையில் நம்ம உடம்பு இயங்கிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு உணவு சாப்பிட்ட உடனேவே அந்த உணவை வந்து சரியான முறையில் குளுக்கோஸாக மாறி அது உடலில் வந்து தேவையான அளவு ரத்தத்தில் வந்து சுற்றிட்டே இருக்கும். அது வந்து செல்களுக்குள்ளே போய் எனர்ஜியாக மாறி நம்ம வேலை செய்யக்கூடியதற்கான சக்தியை தரும். அதே மாதிரி மூளைக்கு போய் மூளை செய்ய வேண்டிய வேலைகளுக்கும் இந்த சக்தியை தரக்கூடியது இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி சரியாக இருந்தால். இதுவே வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா இன்சுலின் எதிர்ப்பு. அந்த இன்சுலினால வந்து நம்ம செல்லுக்குள்ள நுழைய முடியாது. இன்சுலின் எதிர்ப்பு வரும்பொழுது என்ன ஆகும், இன்சுலின் சரியான அளவுல சுரக்கப்படும், ஆனா அது வந்து அந்த டார்கெட்டை ரீச் ஆகாது. அதனால வந்து சர்க்கரை நோய்ங்கிற அந்த நோய் வரத்துக்கு காரணம் இருக்கு.
1: சர்க்கரை நோய்க்கான ஆலோசனைகளோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.
2: If you are in search of true love, if you are in search of true love, good luck. Good luck.
3: Kadalai un thedal endral thedalai, me kadal endral good luck. Good luck.

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இன்றிரவு 7:25 வேளாண் தொழில்களுக்கான உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி போதாவர் வி. ஒன்றுமுத்து அவர்கள்.

0: சீக்கிரம் ஆகட்டும் பிளீஸ் சீக்கிரம்.
1: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க்கு போகணும்.
1: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
2: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
3: ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை. 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத் திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
4: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: எச்சரிக்கையா இருங்க.
6: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்த அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டது. இதன்படி இந்த சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இதனை செயல்படுத்துவதற்காக 95,600 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தாவேகாவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படவுள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிடவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மதுபோதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை பழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை

0: அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியில் இருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, கடந்த 3 நாட்களில் மட்டும் 1,14,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதேபோல் கடந்த 3 நாட்களில் 17,000 டன் வர்த்தக சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். 1,40,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 3 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இன்று காலை 5:30 அளவில் வடக்கு இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிக்கலான 2 கண் அறுவை சிகிச்சைகளை மருத்துவர்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவனின் கண்ணுக்குள் சென்ற கம்பியையும், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் விபத்தில் சிக்கியபோது கண்ணுக்குள் சென்ற குச்சியையும் மருத்துவக்குழு வெற்றிகரமாக அகற்றியதாக கண் மருத்துவர் திருமதி பர்வத சுந்தரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: பையன் 10 இயர் ஓல்டு வந்துருந்த ஒரு மத்தியானத்துல வந்து தம்பி வந்துட்டு ரிமோட்டை தூக்கி எரிஞ்சிருப்பான் போல. ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்க நம்ம கிட்ட ஒரு 6 to 7 o'clock வந்திருப்பாங்க. நைட்டை நம்ம பார்த்துட்டு அட்டெண்டர்ஸ் எல்லாம் வந்து ஆங்ஷியஸா இருந்துட்டு அது எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணும் போது நிறைய உள்ள போயிடுச்சு. ஸ்ப்ரிங்குங்கிறதுனால அது ஒரு பக்கமா டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள அதை சுத்தி சுத்தி உள்ள போயிடுச்சு. சின்ன துவாரம் வழியா ஃபுல் ஸ்ப்ரிங்கும் உள்ள போய் மாட்டேங்குது. அவங்க இங்க வரும்போது ரொம்ப வந்து வீக்கம் அடைஞ்சிருச்சு கண்விழி. அதனால எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம மயக்க மருந்து கொடுத்து அந்த ப்ராப்பரா வந்துட்டு அதே துவாரம் வழியா வெளியில எடுத்துட்டோம். எந்த டேமேஜும் இல்லாம, பார்வைக்கும் டேமேஜ் இல்லாம, கரு லிட்டுக்கும் டேமேஜ் இல்லாம அதை ஃபுல்லா வெளியில எடுத்துட்டோம். தம்பிக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார், ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரெஸ்டோர்டு. அது மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு வயசானவர் தேனியிலிருந்து ரெஃபர் பண்ணிருந்தாங்க. அவருக்கும் ஒரு வெளிப்பக்கமா பார்க்கும்போது சின்ன காயம் தான் இருந்துச்சு. பட் சிடி எடுக்கும்போது பார்த்தா ஒரு 6 சென்டிமீட்டருக்கு பெரிய ஒரு குச்சி மாதிரி ஒரு இது வந்து ஃபாரின் பாடி வந்து உள்ளணும். ஒரு பிரெயின் கேவிட்டிக்குள்ளேயே போய் அந்த மிடில் லோபுன்னு சொல்லுவோம் பிரெயின், அது வரைக்கும் போய் அது நின்றுட்டு இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு நம்ம நியூரோ சர்ஜன் சார் டாக்டர் ஜெயபிரகாஷோட சேர்ந்து அதை ஃபுல்லா வந்துட்டு நடுவில் பிரேக் ஆகாம ஃபுல்லா வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டோம்.
0: நெல்லை மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் இதில் கவனம் செலுத்தி கரடிகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டம் பாபநாசம், அணவன் குடியிருப்பு, கோட்டைவளைப்பட்டி, பசுக்களை விடை உள்ளிட்ட பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மட்டுமின்றி அகசியர்பட்டி உள்ளிட்ட வெகு தொலைவில் உள்ள கிராமங்களிலும் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இப்பகுதியில் மட்டும் சுமார் 15க்கும் மேற்பட்ட கரடிகள் சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் பாபநாசம் மலை அடிவார பகுதியில் கரடிகள் ஜோடியாகவும் தனித்தனியாகவும் வீதிகளில் சர்வசாதாரணமாக உலா வருகின்றன. இதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அம்பாசமுத்திரம் அருகே உள்ள டானா வெளிப்பார் விலையில் பல இடங்களில் கரடிகள் உலா வந்துள்ளன. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக

0: வலைதளங்களில் வைரலாகும் நிலையில் தற்போது வரை வனத்துறையினர் சார்பாக இந்த கரடிகளை பிடிக்க எங்கும் எவ்வித குண்டும் வைக்கப்படவில்லை. பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து கரடி ஊர்பகுதிக்குள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு விஷு மகாஜன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் 3 நாள் தெப்பத் திருவிழா இன்று நிறைவடைந்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் ரோஹித் புத்தீனா, நிதின் நாங்பாங்கன் பா, மெய்தே ஐனா, பர்ஷாந்த், ஹர்ஷ்வர்தன் ஜீனா, தேவ், சுஷாந்த் ஜயானி ஆகியோர் இப்பதக்கங்களை வென்றனர். இப்பிரிவில் இந்தியாவின் 6 பேர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணையும் பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா, ஒரே ட்ரேட்ல சிக்ஸர் இதோ மாட்டிக்கிச்சு.
3: பிரசித், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
2: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால RBI வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
6: கண்ணு,
5: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
6: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
7: அதனால இப்போ பேங்க்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
5: எங்க?
7: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
5: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1 தொடர்கிறது. ஆரவாரம்
9: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
11: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
12: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
13: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 கல்வியாண்டுல ஆர்டிஇ சட்டம் 2009 கீழே தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு. இதன்படி 2026-27 கல்வியாண்டிற்கு 25% இடஒதுக்கீட்டின் கீழே வாய்ப்பு மறுக்கப்பட்ட நலிவடைந்த பிரிவினரோட குழந்தைகளுக்கு சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் நுழைவு நிலை வகுப்புல, அதாவது எல்கேஜியிலிருந்து நடைபெற்று வரக்கூடிய பள்ளிகளில் எல்கேஜி வகுப்பிற்கும் 1ஆம் வகுப்பிலிருந்து நடைபெற்று வரக்கூடிய பள்ளிகளில் 1ஆம் வகுப்பிலிருந்து சேர்க்கைக்கு இம்மாதம் 18 வரைக்கும் rte.tnschools.gov.in என்ற இணையதளம் மூலமா நீங்க விண்ணப்பிக்கலாம். 18 வரை, அதாவது இம்மாதம் 18 வரை பெறக்கூடிய விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து தகுதியான விண்ணப்பங்கள் சார்ந்த விண்ணப்பங்கள் நிராகப்பட்டிருந்தால் அதற்கான காரணங்களையும் இணையதளத்திலையும் சம்பந்தப்பட்ட பள்ளி தகவல் பலகையிலையும் இம்மாதம் 20 அன்று மாலை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்கேஜி வகுப்பிற்கு விண்ணப்ப குழந்தைகள் 1/8/2022 31/7/2023 உள்ளாக பிறந்திருக்கணும். பெற்றோர்கள் விண்ணப்பதாரர்களை இணைய வழியாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வட்டார வளமே

அலுவலகங்கள்ல கட்டணம் இல்லாம விண்ணப்பிக்கத்தக்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இதற்கு நீங்க உங்க குழந்தையோட பிறப்பு சான்றிதழ், வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினரின் கீழே விண்ணப்பிக்க சாதி சான்றிதழ், வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினரின் கீழே விண்ணப்பிக்க உரிய சான்றிதழ், நலிவடைந்த பிரிவின் கீழே விண்ணப்பிக்க பெற்றோரோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு கீழே உள்ள வருமான சான்றிதழ், இருப்பிட சான்று போன்ற சான்றிதழ்களை உரிய அலுவலரிடம் பெற்று பதிவேற்றம் செய்யணும். பள்ளிகளில் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட கூடுதலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட பள்ளியில் இம்மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு குழுக்கள் நடத்தப்பட்டு சேர்க்கைக்கான குழந்தைகள் தேர்வு செய்யப்படுவாங்க. சேர்க்கைக்கு தேர்வு செய்யப்பட்ட குழந்தைகளோட பெயர் பட்டியலில் விண்ணப்ப எண்ணோட 22ஆம் தேதி அன்னைக்கு இணையதளத்திலும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தகவல் பகுதியிலும் வெளியிடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.

0: மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: திருச்சி வெண்மலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2026-27 இளநிலை பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான இணைய வழி விண்ணப்ப பதிவு இம்மாதம் 15ஆம் தேதியிலிருந்து தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மீனவர் சமூக ஒதுக்கீட்டின் கீழே சேர்க்கை பெறக்கூடிய மாணவர்களோட கல்விக் கட்டணத்தை தமிழ்நாடு மீனவர் நல வாரியம் ஏற்கும். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர் சமூக மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பல்கலைக்கழகத்தில் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு பிரிவின் கீழ் விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் இணையவழி விண்ணப்பத்தை நிரப்பும் போது தேவையான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யணும். இளநிலை படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் விளக்க கையேடுகள் பல்கலைக்கழக இணையதளமான admission.tnjfu.ac.in பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கடைசி நாள் June 14 மாலை 5 மணி வரைக்கும். விண்ணப்பங்களை தபால் மூலமா அனுப்பக்கூடாது. விண்ணப்ப கட்டணங்களை எஸ்சி SCA ST மாணவர்களுக்கு 250 பிற பிரிவினருக்கு ₹500 ஆகும். மேல்நிலை தேர்வில் பெற்ற கட் ஆஃப் மதிப்பெண்களோட அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். கலந்தாய்வு இணையவழியில் நடைபெறும். அதனால சிறப்பு பிரிவின் கீழே விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கலந்தாய்வு நேரடியாக நடைபெறும். அதன் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இணைந்திருக்கிற திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1

0: 45 நாட்களுக்கு தேவையான சமையல் எரிவாயு கையிருப்பில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் மேற்காசிய நெருக்கடி தொடர்பான 5வது உயர்நிலை அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் இதனை தெரிவித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பிரதமரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப தேவையற்ற வெளிநாட்டு பயணங்கள், மெட்ரோ பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது, ஒராண்டுக்கு அத்தியாவசியமற்ற தங்கம் வாங்குவதை தவிர்ப்பது உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் கடைபிடிக்க வலியுறுத்தினார். இதன் மூலம் அந்நிய செலாவணி கையிருப்பு பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், எரிபொருள் சிக்கனம், பொது விழிப்புணர்வு மற்றும் பொறுப்பான நுகர்வு பழக்க வழக்கங்களை ஒருங்கிணைந்த முறையில் அமைச்சகங்களும் மாநிலங்களும் கண்டறிய வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்களில் 233 பேர் இன்று உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழக சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. எல்நினோவால் இந்த ஆண்டு காலநிலையில் அதிக அளவு மாற்றங்கள் ஏற்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து அரியலூர் மாவட்ட விவசாயிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளார். நுண்ணீர் பாசன முறையை கடைபிடித்து வெப்பமான நேரங்களில் வேலை செய்வதை தவிர்க்குமாறும், மண்ணின் ஈரப்பதத்தை தக்கவைத்து இயற்கை மூடாக்குகள் ஏற்படுத்த வேண்டும், பயிர் காப்பீடு செய்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை அவர் வழங்கியுள்ளார். ராஜபாளையம் அருகே தேவதானத்தில் விவசாயி ஒருவர் நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சும் போது அறுந்து கிடந்த மின் கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி இன்று உயிரிழந்தார். ஐசிசி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தரவரிசை பட்டியலில் 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது FM Rain 102.1 உற்சாகம் உச்சம். உச்சாகமுச்சம் நிகழ்ச்சியில எனக்கு பிடித்த திரைப்படம் அப்படின்ற தலைப்புல அரசு சட்டக்கல்லூரி மாணவி பி மகாலட்சுமி 12th ஃபெயில் படத்தை பத்தி பேசியிருக்காங்க. என்னென்ன கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமா?
4: தோல்விங்கிறதே இல்ல, போராட்டம் தாங்கிற ஒரு எல்லையோட ஒரு இளைஞன் எப்படி பயணிக்கிறாங்கிற ஒரு கதையை சொல்றதுதான் இந்த 12th ஃபெயிலோட கதை. நம்ம ஹீரோவை வந்து அவங்க வீட்டு மேல இருக்க கூரையில உட்காந்துட்டு நாளைக்கு நடக்க போற 12th போர்டு எக்ஸாமுக்கு வந்து பிட் எழுதிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு வந்து போர்டு எக்ஸாம் வந்து வருது. ஆனா நம்ம மனோஜ் படிக்கிற ஸ்கூல்ல வந்து உங்க சார் வந்து என்ன சொல்ற, போர்டுல வந்து நான் எழுதி போடுறேன், நீங்க வந்து அதை பார்த்து எழுதி பாஸ் ஆயிருங்களான்னு சொல்லி அவங்களை திட்டிட்டே எழுதி போட்டு இருக்காரு. டிஎஸ்பி போலீஸ் ஆபீசர் வந்து வராங்க. அந்த ஸ்கூல செக் பண்ணிட்டு இருக்கு. பாக்குறப்ப இந்த 12th எக்ஸாம் பாக்காம தானே எழுதணும், இவங்க என்ன பார்த்து எழுதிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த சாரை கூப்பிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, சார் இங்க படிக்கிற பசங்க யாருமே வந்து பணக்கார பசங்க இல்ல, எல்லாருமே இந்த குட்டி கிராமத்துல கொள்ளக்கார குடும்பம், பாஸ் பண்ணிட்டு போட்டு சார்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு ஷேர் ஆட்டோ மனோஜ் வந்து தப்பிச்சு போய் டிஎஸ்பி துஷாந்த் சிங் பாண்டேன் அந்த டிஎஸ்பி வீட்டுல போய் பாக்குறான். சார் நீங்க தானே சார் சொல்லிருக்கீங்க, நேர்மையா இருக்க சொல்லிருக்கீங்க, ஆனா இவ உங்க கீழ இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு தவறான செயல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சார் கிட்ட போய் சொல்றாங்க. என்ன உண்மைன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள வந்து வெளியே விட்டுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து சரி நம்ம இங்கே இருந்தா நம்மளோட வேலைக்கு ஆகாது, அதனால நான் வந்து டெல்லிக்கு போறேன்னு சொல்லி டிஎஸ்பி சார் கிட்ட சொல்றான். அவன் டெல்லிக்கு போறதுக்கான முக்கிய ரீசனே வந்து அந்த போலீஸ் ஆபீசர் சொல்லியிருப்பாரு, டே நீ படிச்சா மட்டும்தான் முன்னேற முடியும், உங்களை மாதிரி நேர்மையான ஆபீசரா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து சார் நான் கண்டிப்பா டிஎஸ்பி ஆகிறேன்னு கனவோட நம்மளோட ஹீரோ மனோஜ் வந்து டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போறாரு, சரி கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து வேலை வாங்கிடுவார் நினைச்சா அவர் சேர்ந்த எக்ஸாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ மனோஜுக்கு வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல. அவர் வந்து அந்த கோச்சிங் சென்டருக்கு வெளியே

உட்காந்துட்டு இருக்கிறப்போ பாண்டேன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு, பாண்டே தான் வந்து நம்ம மனோஜ் வந்து எப்படி வாழ்க்கையில முன்னேற போறாரு அதுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டா இருந்தது நம்ம பாண்டே தான். இவ சந்திக்கிற சீன் எப்படி இருக்கும்னா, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம மனோஜ் கிட்ட வந்து காசே இருக்காது, ஊருக்கு வர வழியில பஸ்ல வந்து காசு வச்சிருப்பாரு, சூட்கேஸோட வச்சிருப்பாரு, அந்த பணம் பெட்டி எல்லாமே வந்து காணாம போயிடும். பஸ்ல வந்துட்டு இருக்கிறப்ப காணாம போனதுக்கு அப்புறமா சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹோட்டல் கடைக்கார்ட்ட போய் கேக்குறாரு, ஐயா என்கிட்ட பணம் இல்ல, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன், அதுக்கு பதிலாக உங்கள்ட்ட நான் வேலை செய்யறேன்னு சொல்லி மனோஜ் நம்ம ஹீரோ சொல்றாரு. அந்த ஹோட்டல் ஓனரும் என்ன சொல்றா, சரி தம்பி போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு மனோஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஐயா நான் என்ன வேலை செய்யணும்னு சொல்லி கேக்குறாரு. அந்த ஹோட்டல் ஓனர் சொல்றாரு, காசெல்லாம் வேண்டாம்ப்பா நீ போன்னு சொல்றாரு. மனோஜ் வந்து என்ன சொல்றாருன்னா, அது எப்படி இங்கயா ஓசியில சாப்பிடுறது எனக்கு பிடிக்காது, நீங்க வேலையை சொல்லுங்க, நான் வந்து செஞ்சுட்டு இதுக்கான அமௌண்ட கொடுத்துறேன்னு சொல்லி சொல்றான். அப்ப வந்து எதிரொலியா நம்ம ஃப்ரெண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து பாண்டே வராரு. பாண்டே அங்கிருந்து குரல் கொடுக்கறாரு, என்ன குரல் கொடுக்கறாருன்னா, டேய் நீ காசு கொடுக்க வேணாம் நான் கொடுத்துறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்றாரு. அப்போ அந்த மூலமா பணம் வந்து கொடுக்கறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹோட்டல்ல தான் வந்து ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிறாங்க. சரி நான் டெல்லிக்கு தான் போறேன், நீ என் கூட வா, அங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, போய் படிக்கலாம்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம ஹீரோ மனோஜுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்னன்னே தெரியாம இருக்கும். அப்ப சொல்லுவாரு, இப்ப நீ டிஎஸ்பி ஆகணும் நினைச்சில, ஒரு டிஎஸ்பி வந்து ஐபிஎஸ் ஆகணும்னா 20 வருஷம் போறான்னா தான் ஐபிஎஸ் ஆக முடியும்னு சொல்லி நம்ம பாண்டே வந்து சொல்லுவாரு. இதை வந்து ரொம்ப கேட்டதுல வந்து நம்ம ஹீரோ மனோஜ் வந்து ரொம்ப சந்தோஷமாகி, சரி நான் உங்க கூட டெல்லிக்கு வரேன், என்ன பாத்துக்கங்க, அதுக்கப்புறமா நான் காசு தரேன்னு சொல்லி சொல்லுவார். டெல்லிக்கு போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு முக்கியமான ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுவாங்க. அவங்க பேர் என்ன, கௌரி அண்ணன் சொல்லி அங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. கௌரி அண்ணனா என்னன்னா, 8 வருஷமா யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டம் பண்ணி அதுல வந்து வேலை கிடைக்காத ஒரு ஒரு அண்ணன் தான் வந்து கௌரி அண்ணங்கிறவங்க. கௌரி அண்ணன் சொன்னதுல வந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஹீரோ மனோஜ், நானும் கண்டிப்பா யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆகி என்னோட யூனிஃபார்மோட தான் நான் ஊர்ல போய் காலடி எடுத்து வைப்பேன்னு சொல்லி சபதம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனோஜ் என்ன பண்றாருன்னா, வேலை பாத்துக்கிட்டே பாத்ரூம் கழுவிட்டே லைப்ரரியில புக் அடிக்கிட்டே வந்து அவர் வந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாரு. யூபிஎஸ்சிக்கான ரிசல்ட் வருது. நம்ம கௌரி அண்ணனோட 6வது அட்டம்ப்ட் லாஸ்ட் அட்டம்ப்ட் இதுதான். அண்ணன் கௌரி அண்ணன் வந்து அந்த அட்டம்ப்ட்ல வந்து ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. அதே இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பையனை தூக்கி கொண்டாடிட்டு இருப்பான். அந்த பையன் யாருன்னா, தீப் மோகன்கிறவன். இந்த இடத்துல கௌரி அண்ணன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீ கடையை போட்டு ரீஸ்டார்ட்னு சொல்லி அது கடைக்கு வந்து நேம் வச்சு ஒரு டீ கடையை வந்து நடத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் எழுதுறான், பிரிலிம்ஸ் வந்து பாஸ் ஆகல. செகண்ட் அட்டம்ப்ட் எழுதுறான், அதுல வந்து பிரிலிம்ஸ் வந்து பாஸ் ஆயிட்டான். அப்போ வந்து பார்த்தா பாண்டே வந்து பிரிலிம்ஸ் கூட பாஸ் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபேமஸ் கோச்சிங் சென்டர்ல போய் சேரலாம்னு சொல்லி சம்பாரிச்ச காசு அங்க போய் கட்டலாம்னு சொல்லி மனோஜ் வந்து ஒரு ஃபேமஸ் கோச்சிங் சென்டருக்கு போறான். அங்க என்னன்னா, தீப் மோகனோட ஒரு போட்டோ மாட்டிருக்காங்க. அந்த போட்டோ மாட்டிட்டு அவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன தீப் மோகன் வந்து வேற இன்ஸ்டியூட்ல வந்து படிச்சாரு, என்ன இவ போட்டோ வந்து இங்க மாட்டிருக்குன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த அம்மாட்ட போய் அந்த ஓனர் கிட்ட போய் கேட்டப்ப அந்த ஓனர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம், கொடுத்தனால சும்மா போலியா போட்டோ வச்சிருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க. நீ இது மாதிரி பாஸ் ஆனா உனக்கு 1.5 லட்சத்தை கொடுத்துட்டு போட்டோ நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்றாங்க. நம்ம மனோஜ் வந்து என்ன சொல்றான்னா, உங்க இன்ஸ்டியூட் எனக்கு தேவையில்லை, இப்படி போலியா இருக்கிற இன்ஸ்டியூட்ல நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கோச்சிங் சென்டரை விட்டுட்டே போறான். நம்ம மனோஜ் வந்து நம்ம ஹீரோயினான சதாவை வந்து மீட் பண்றான். சதா கிட்ட என்ன சொல்றானா, நீங்க வந்து இந்த கோச்சிங் சென்டர்ல சேராதீங்கன்னு சொல்லிட்டு அவனும் வெளியேந்திரிச்சு போயிடறான். அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு சதா வந்து பேசுவாங்க. சதாவை வந்து நம்ம ஹீரோ மனோஜுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடும். ரெண்டு பேருமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா வந்து ரொம்ப காலமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றானா, சரி டீ கடையிலயும் மனோஜ் இல்ல, அதே மாதிரி லைப்ரரியிலயும் நம்ம மனோஜ் இல்ல, சரி எங்கடா அவன் சொல்லி பாண்டே தேடிட்டு இருக்கும் போது ஒரு தகவல் கிடைக்குது. என்ன தகவல்னா, நம்ம மனோஜ் வந்து ஒரு மாவு மில்ல வச்சு மாவு மில்ல அரைச்சுக்கிட்டே படிக்கிறான்னு சொல்லி ஒரு தகவல் கிடைக்குது நம்ம பாண்டே. பாண்டே என்ன பண்றானா, டைரக்டா போய் மனோஜ பாக்குறான். அந்த ரூம் பார்த்தோம்னா ரொம்ப குட்டி, 10x10 ரூம்னு சொல்லுவாங்கல, ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ரூம் தான் அந்த மனோஜ் வந்து தங்கியிருக்கக்கூடிய மாவு மில்லு. சரி எங்கடா படிப்புன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டப்போ மாவு மில்ல ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு குட்டியா லைட் இருந்துச்சு, அந்த லைட்டு கீழே இருந்தாலும் நான் உட்காந்து படிப்பேன்னு சொல்றான். அப்ப பாண்டே என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ பாஸ் ஆகும்னா கண்டிப்பா என் கூட வா, நான் எல்லாமே பாத்துக்கிறேன்னு சொல்லி பாண்டே வந்து சொல்றான். நான் வரல, நான் வந்து படிச்சு இங்கேயே படிச்சு இந்த மாவு மில்லுமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு நான் வந்து நான் படிச்சு நான் முன்னேறிக்கிறேன்டான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, மெயின்ஸ் மனோஜ் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கான், வந்து மார்க் சுத்தமாவே வரல, அதனால அவன் வந்து மெயின்ஸ்ல வந்து பாஸ் பண்ண முடியல. போன் வருது, போன் யார் பண்ணிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு சதா பண்றாங்க. சதா என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் நீ டெல்லிக்கு போ, அவன் வந்து இந்த சோகத்துல வந்து அவன் ஊருக்கு போயிருப்பான். போன் பண்ணி சொல்றான், இப்படி டெல்லிக்கு போ, முயற்சியை வந்து விட்டுறாதன்னு சொல்லி மாரல்ஸ்
சப்போர்ட்டா இருந்தவங்க தான் நம்ம சதா. சரி, நம்ம குடும்பம் வந்து இவ்வளவு வந்து கஷ்டப்படுறாங்களே, அதனால வந்து மறுபடியும் மனோஜ் வந்து டெல்லிக்கு போறான். டெல்லிக்கு போயிட்டு இனிமேல் வீட்டுக்கெல்லாம் காசு எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை செய்யறான், வேலை செய்யறான். வேலை செஞ்சுக்கிட்டே வந்து அந்த பாதி காசை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு பாதி காசை வந்து படிக்கிறதுக்காக

0: பண்றதுக்காக யூஸ் பண்றான். அதான் வந்து போன் பண்றா, நீ என்ன அங்க மாவு மில்ல கஷ்டப்பட்டு இருக்க, நீ கஷ்டம் எல்லாம் பட வேணாம், நீ என் கூடவா, நான் வந்து எல்லாமே பாத்துக்கிறோன்னு சொன்னப்பையும் நம்ம மனோஜ் வந்து வரல, பாண்டே கூப்பிட்டு வரல, சதா கூப்பிட்டு வரல, நான் வந்து எனக்கு தேவையானதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ மனோஜுக்கு வந்து சதா மேல காதல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீ எனக்கு மட்டும் ஓகே சொல்லு, இந்த உலகத்தையே நான் திருப்பி போறேன்னு சொல்லி நம்ம மனோஜ் வந்து சொல்லுவாரு. சதா என்ன பண்ணுவாங்களா, இதெல்லாம் வேண்டாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தீப் மோகனை போய் நம்ம ஹீரோ மனோஜ் வந்து பாக்குறான். என்ன பாக்குறான்னா, நான் பிரிலிம்ஸ்ல பாஸ் ஆயிட்டேன் சார், ரெண்டு அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆயிட்டேன், ஆனா என்னால மெயின்ஸ்ல கிளியரே பண்ண முடியலன்னு சொல்லி தீப் மோகன்கிட்ட வந்து ரொம்ப அழுகிறான். தீப் மோகன் வந்து ஐஏஎஸ் ஆயிருக்காங்க, அப்ப போய் டைரக்டா போய் மனோஜ் வந்து அழுதுட்டு, நான் வந்து என்னால எதுவுமே பண்ண முடியல, நான் மெயின்ஸ்ல பாஸ் ஆனா என்ன சார் பண்ணணும்னு சொல்லி கேக்குறான். அப்ப சார் என்ன சொல்றாங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரி பிரிலிம்ஸ் எல்லாம் மெயின்ஸ் விட ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், மெயின்ஸ்க்கு வந்து இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி சொல்லிருப்பாரு. மனோஜ் ஓடி வந்து கௌரி அண்ணன்ட்ட வந்து அழுகிறான். கௌரி அண்ணன் என்ன சொல்றாருன்னா, என்னடா அவ சொல்றத நீ வந்து அவன் முடியலன்னு சொன்னா நீ எப்படா ஏத்துக்கலாம், அவ ஏசி ரூம்ல உட்காந்து என்ன வேணா சொல்லுவான், அதுக்குன்னு இப்படி வந்து அழுதுட்டு இருப்பியான்னு சொல்லி நம்ம கௌரி அண்ணன் தான் வந்து நம்ம மனோஜ வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு அவன் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றான், படிக்கிறதுக்காக ரீஸ்டார்ட் பண்றான். நம்ம ஹீரோயின் சதா அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னா, சதா வந்து ஒரு மெயின்ஸ் எக்ஸாமுக்காக அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து போயிருவாங்க. நம்ம மனோஜ் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நாள் வந்து போன் வருது, அந்த போன்ல யாருன்னு பார்த்தா சதா தான் வந்து போன் பண்றாங்க. மகிழ்ச்சியான வந்து செய்தி வந்து மனோஜுக்கு வந்து கிடைக்கும். அது என்ன செய்தினா, சதா வந்து மெயின்ஸ்ல கிளியர் பண்ணி டெபுட்டி கலெக்டர் ஆயிட்டாங்க சொல்லி ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னதும் சதாக்கும் சரி நம்ம மனோஜுக்கும் சரி ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இது கூடவே வந்து என்ன வருதுன்னா, அடுத்த நாள் வந்து நம்ம மனோஜுக்கு வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து லாஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து வருது. மனோஜ் என்ன பண்றாருன்னா, அந்த பிரிலிம்ஸ்ல வந்து பாஸ் ஆயிராரு, அதே சமயத்துல பாண்டே வந்து ஃபெயில் ஆயிராரு. சதாக்கு வந்து நம்ம மனோஜ் வந்து போய் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு. ஏன்னா வந்து அவன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷூ போட்டதில்ல, டை கட்டினதில்ல, அதே மாதிரி கோட் சூட் போட்டதில்ல, அவனுக்கு ரொம்ப டை வந்து டைட்டா இருக்கு, ஷூ வந்து கிடைக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அங்கேயே உட்காந்துட்டு இருப்பான். சரி மனோஜ்னு சொல்லி உள்ள வந்து அவனை கூப்பிடுறாங்க. அந்த சமயத்துல வந்து வெளியே இருக்கவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, உன் சர்டிபிகேட்டை பார்த்து நீ 12th ஃபெயில் ஆயிருக்க, ஏன் வந்து 12th ஃபெயில் ஆனேன்னு கேட்டால் உன் பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லி போய் சொல்லுப்பா, உனக்கு இன்டர்வியூ கிடைச்சிருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நேர்மையான ஹீரோவான மனோஜ் வந்து நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கு அப்புறமா வந்து கேட்குறாங்க, ஏன் வந்து நீ ஃபெயில் ஆனேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொன்ன அவன் வந்து நேர்மையாக ஸ்கூலில் என்ன நடந்திருக்குன்னா, நான் பிட் எழுதினேன், ஆனால் வந்து நான் பிட் எழுதி நான் வந்து பாஸ் ஆகலை, அதுக்கப்புறம் தான் நான் படித்து ஓனாக படித்து நான் பாஸ் ஆனேன்னு சொல்லி எழுதிடுவான். அதுக்கப்புறமா கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கப்ப ஒரு சார் என்ன சொல்லுவார்னா, நீ 12th ஃபெயில் ஆயிருக்க, உனக்கு தகுதியே கிடையாது, போய் வெளியே வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளவான்னு சொல்லி நம்ம ஹீரோ மனோஜுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. மனோஜ் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப டென்ஷன் ஆகி டிசப்பாயிண்ட் ஆகி வெளியே போய் உக்காந்துட்டு வெளியே இருந்தால் யோசிப்பேன், கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த வேலையே கிடைக்காதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ மறுபடியும் வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்றதுக்கு முன்னாடி தான் நம்ம மனோஜ் வந்து நம்ம ஹீரோயின் சதா கொடுத்தாங்கல்ல அந்த லெட்டரை வந்து ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த லெட்டர்ல வந்து அழகா ஒரு வரி எழுதி இருக்கும், நீ வந்து ஐபிஎஸ் ஆவியோ இல்ல மாவு மில்ல வந்து வேலை செய்வியோ தெரியாது, என்ன வந்து திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பார்த்தவனே நம்ம மனோஜுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகி இருப்பார். அவர் என்ன முன்னாடி வந்து சதா கிட்ட சொல்லிருப்பாங்கன்னா, நீ மட்டும் எனக்கு காதலை சொல்லு, நான் இந்த உலகத்தவே திருப்பி போடுவேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம சதாக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் இந்த உலகத்தை கண்டிப்பா திருப்பி போடணும்னு சொல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷா போய் மறுபடியும் இன்டர்வியூல வந்து நம்ம மனோஜ் வந்து உட்காராரு. மனோஜ் கிட்ட வந்து க்வெஸ்சன் கேக்குறப்ப எல்லா க்வெஸ்சனுக்குமே ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஆனா வந்து அவ வெளியே வர்றப்ப ஒரு சார் மட்டும் என்ன சொல்லுவார்னா, இவெல்லாம் கிராமத்துல இருந்து வந்தவன், இவனுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி ஒரு வேலை கிடைக்காத மாதிரியே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வச்சுட்டாரு. இப்ப எனக்கு எல்லாம் வேலை கிடைக்காதுன்னு சொல்லி சதா கிட்ட சொல்லிடுவான். அடுத்து என்ன ஆகுதுன்னா, அதுக்கான ரிசல்ட் கிட்ட நேம் வந்து வரிசையா பார்க்கும் போது நம்ம ஹீரோவோட மனோஜோட பேரும் இருக்கு. மனோஜுக்கும் சதாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயி நம்ம மனோஜ் அழுத அழுக வந்து அப்படிப்பட்ட ஒரு அழுக.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உற்சாகம் உச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் சட்டக்கல்லூரி மாணவி பி மகாலட்சுமி தனக்கு பிடித்த திரைப்படமான 12th ஃபெயில் திரைப்படத்தை பத்தி பேசினாங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் சிவசக்திவேல்.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தற்போதைய சூழல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாக கூறினார். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பது, வீட்டிலிருந்து பணிபுரிய முன்னுரிமை அளிப்பது, அடுத்த ஓராண்டுக்கு தங்கத்தை வாங்குவதை தவிர்ப்பது, இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பது, வெளிநாட்டு பயணங்களையும் ஓராண்டிற்கு தவிர்ப்பது, வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் சமையல் எண்ணெயின் பயன்பாட்டை குறைப்பது போன்ற வேண்டுகோள்களை பிரதமர் விடுத்துள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொழில்துறையினரும் ஆராய்ச்சியாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். மும்பை IIT வளாகத்தில் கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பான அதிநவீன சோதனைக் கூடம் தொடங்கி வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இது முக்கியமான மைல்கல்லாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் ஆராய்ச்சிப் பணிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறைகளில் கூடுதல் ஆராய்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடைகளுக்கான மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மருந்து உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் அவர் கூறினார். கோவிட் பாதிப்பு காலத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 150 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆராய்ச்சிப் பணிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 174 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதியும் 34 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014 புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 350 இருந்தது என்றும் தற்போது இது 200,000 கூடுதலாக அதிகரித்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்குவங்கத்தை ஒட்டிய எல்லைப்பகுதியில் வேலி அமைப்பதற்கான நிலத்தின் உரிமையை எல்லை பாதுகாப்பு படை

வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நில மாற்ற நடவடிக்கைகள் இன்று தொடங்கி அடுத்த 45 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இதேபோல் மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை தொடங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். பீகாரில் பொதுமக்களின் குறைகளை களைவதற்கென இணையதளம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தொடங்கி வைத்தார். பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இந்த சேவைகளை தொடங்கி வைத்ததாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றில் பெறப்படும் புகார் மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் காலதாமதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளது. முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி பதவியேற்கிறார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், புதுச்சேரி பிஜேபி பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பலர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் 26 தேதி நடைபெறும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 105 நகராட்சிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை 29 தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சிட்டோர்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட ஸ்வாட் மாவட்டத்தின் சுற்றுலா தலம் அருகே சென்று கொண்டிருந்த வேன் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஸ்வான் ட்ரூயி ஃபெரேரா தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக உலக அளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமை மிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கிடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் துணை அதிபர் திருமதி சாரா டியூட்ரேட் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 255 உறுப்பினர்களும் எதிராக 26 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டது போன்ற புகார்களின் அடிப்படையில் இந்த பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: உழவர் உலகம்
2: உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம்.
1: நிகழ்ச்சியில் இப்போது ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் வி ஒண்டிமுத்து அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.
2: கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பு கேட்டிடுவோம்.
3: விவசாயி
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க இருப்பவர் விவசாயம், விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல ஆர்வம் கொண்டு அதை முறையா கற்று பயிற்சி பெற்று இப்போ அதை வெற்றிகரமா திறம்பட செய்து வராரு. இவர் ஒரு வேளாண் பட்டதாரி, வேளாண் தொழில் முனைவோரும் கூட, ட்ரோன் பயன்பாட்டாளர். அதோட 25 வருஷமா புகைப்பட கலைஞராகவும் திகழ்ந்துட்டு இருக்காரு. அது மட்டுமா, என்கிட்ட கொஞ்சம் விவசாய நிலம் இருக்கு, விவசாயம் செய்யணும்னு ஆசையாவும் இருக்கு, ஆனா எப்படி முறையா செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு கேட்டா விதைக்கிறதுல இருந்து விற்பனை வரை ஆலோசனை தருவாராம். இப்படி பல திறமைகளை தன்னுள்ள கொண்ட இந்த பன்முகத்தாளர் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? அந்த ஆர்வத்தோடையே வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
4: வணக்கம் நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறாங்க அந்தநல்லூர் ஒன்றியம் போதாவூர் கிராமம் வ ஒண்டிமுத்து அவர்கள். வணக்கம் ஐயா.
5: வணக்கம்
4: ஐயா. உங்களை பத்தி சொல்லுங்க, எவ்வளவு நல்லா வச்சிருக்கீங்க பஸ் சொல்லுங்க.
5: என் பேர் ஒண்டிமுத்து, நான் ஒரு வேளாண் பட்டதாரி மற்றும் வேளாண் தொழில் முனைவோர்.
4: வெரி குட்.
5: ஏசி ஏபிசின்னு சொல்லக்கூடிய அந்த அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிசினஸ் என்ற பயிற்சியை நான் முடிச்சிருக்கேன் வெற்றிகரமா.
4: ஓகே.
5: 2.5 ஏக்கர் நிலம் இருக்கு, எங்க அப்பா வச்சிருந்த நிலம். அதுல தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம். இந்த பண்ணையத்துக்குள்ள எப்படி வந்தேன்னா, வேளாண் அறிவியல் மையம் சிறுமணி மூலமா பயிற்சி கொடுத்தாங்க. பல வல்லுநர்கள் எங்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்தாங்க. அதன் மூலமா நபார்டோட நிதி உதவியோட எங்களுக்கு இந்த ஒருங்கிணைந்த பண்ணத்தை முழுக்க முழுக்க இலவசமாக எங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த வகையில ஆடுகள், கோழி, மாடு, பண்ணைக்குட்டை, பண்ணைக்குட்டையில் உள்ள போடுற மீன் குஞ்சுகள், விதைகள் எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க.
4: எத்தனை வருஷமா இந்த ஒருங்கிணைந்த பணியை பண்ணிட்டு இருக்கீங்க?
5: ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்.
4: எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்குதா?
5: பரவாயில்லைங்க.
4: நல்ல வருமானம் கிடைக்குதா?
5: நிச்சயமா தொடர் வருமானம், கொஞ்சமா இருந்தாலும் நிறைவான ஒரு வேலை வாய்ப்புடன் கூடிய வருமானம், நம்ம குடும்பத்துக்கு தேவையான வருமானம், போதுமான வருமானம்.
4: சரிங்கய்யா, இப்போ ஒன்னா சொல்லுங்க, என்னென்ன விவசாயத்துல பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க.
5: மல்லிகை வந்து ஒரு 500 செடி.
4: இதெல்லாம் எங்கேயிருந்து வாங்கினீங்க?
5: அது ராமேஸ்வரத்துல இருந்து பதியம் வரும்.
4: சரி,
5: அது வாங்கிட்டு இங்க வந்து நாங்க அதை பயிர் பண்ணுவோம். 7 அடிக்கு 1, 5 அடிக்கு 1 வைப்பாங்க. நாங்க 7 அடியில் ஒன்று வச்சிருக்கோம். அதோட கரையில எல்லாம் பாத்தீங்கன்னா பூக்கள், அந்த சாமங்கி பூ, பூச்சிகளை தடுக்கக்கூடிய அந்த பூக்கள் வந்து பாடல போட்டிருக்கோம். அதனால நோய் தடுக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை தான் நாங்க நினைக்கிறோம். நிறைய சொல்லி கொடுத்தாங்க, அதனால பூச்சிகள் தாக்குதல் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
4: அது சீசன்ல தான் வந்து வருமானம் கிடைக்கும் இல்லையா மல்லிகை பூனா?
5: ஆமாங்க, தை மாசத்துல இருந்து தான் பூ எடுக்கவே ஆரம்பிக்கும்.
4: அது ஓரளவு வருமானத்தை கொடுக்குது அப்படித்தானே? அப்புறம் அந்த பண்ணைக்குட்டியெல்லாம் வச்சிருக்கீங்களா?
5: ஆமா.
4: அது எவ்வளவு?
5: அது 36 அடிக்கு 36 அடி, 5 அடி உயரம். அதுல வந்து ஒரு 1500 மீன் குஞ்சுகள் நாங்க விட்டுருக்கோம். எங்களுக்கு கலவு வகையான தண்ணி வந்து மோட்டரு, போர் மோட்டர் இருக்கு, பிளஸ் கிணறு, கிணறு ஒட்டியே அந்த பண்ணைக்குட்டை அமைச்சிருக்கோம்.
4: சரி சரி.
5: தண்ணி பண்ணைக்குட்டையில ஏத்திக்கும் ஃபுல்லா, தேவைப்படும் போது அதுல இருந்து வெளியில எடுத்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறோம்.
4: அதனால வந்து தண்ணி தேய்க்கிறதுல ஒரு பிரச்சனை இல்ல.
5: ஆமாங்க.
4: சரி, அதுல மீன் குஞ்செல்லாம் விட்டுருக்கீங்க?
5: ஆமா.
4: மீன் குஞ்சு என்ன குஞ்சு விட்டுருக்கீங்க?
5: ரோகு, கட்லா, இந்த கலவை மீன் விட்டுருக்கோம். மேல்மட்டம், நடுமட்டம், அடிமட்டத்துல எல்லாம் கலந்த கலவையா தான் நாங்க அதுல விட்டுருக்கோம்.
4: இப்போ எத்தனை மாசம் குஞ்சு அது?
5: இப்போ வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு முறை அறுவடை பண்ணிட்டேன் இப்ப சமீபத்துல.
4: ஏன்னா வருமானம் கிடைக்குது, நல்ல வருமானம்
5: போதும். பெரிய அளவுல பண்ணாட்டியும் ஒரு 200-300 கிலோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
4: கட்லா எவ்வளவு குடுக்குறீங்க?
5: 100 ரூபாய், 150 ரூபாய் இப்படி போயிட்டு இருக்கு.
4: ஆனா வெளியில மார்க்கெட்ல நல்லா நிறையவே கிடைக்குது,
5: வாங்கி
4: கிடைக்குது. எத்தனை கிலோ தேரும்ங்கயா?
5: அப்பப்ப புடிச்சுக்கிறதானுங்களே.
4: அப்ப குஞ்சு கிழக்கு மாசத்துக்கு ஒரு டைம் வாங்குவீங்க?
5: அது அறுவடை முடிஞ்ச உடனே ஒரு 6 மாசம் கழிச்சு. ஏன்னா இது எங்களுக்கு மெதுவான வளர்ச்சி தான். இது ஸ்பெஷலாலாம் நாங்க தீவனம் போட்டுலாம் வளர்க்க கிடையாது. எங்க கிட்ட கிடைக்கிற தவிடு, புண்ணாக்கு, இந்த மாதிரி வச்சுட்டு தான் இருக்கும். அதுக்குன்னு தனி கவனம் செலுத்தி எல்லாம் வளர்க்கல.
4: இப்போ மீன் குஞ்சு வளர்க்கறதுல என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குங்கய்யா?
5: இந்த அம்மை நோயில வரும், மூச்சு விடுதலை சிரமம் வரும், அதெல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கு. கோழியும் அதை சுத்தி வச்சிருக்கோம். கோழியுமே நாங்க விட்டுருக்கோம். இன்னும் மேல செட்டு போட்டு கோழி விடல. அது அடுத்த கட்டத்துல அது நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கேன், செய்யணும்.
4: இப்ப கோழி எத்தனை?
5: கோழி 200 கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்தே நாங்க பெருக்கிக்கிட்டோம். உங்க கொடுத்த ரகம் எல்லாமே கூடுதலாகவே நாங்க லோக்கல்ல கிடைக்கக்கூடிய ரகங்கள் அசில் எல்லாம் விட்டுருக்கோம் நாங்க.
4: சரி, இப்ப என்னென்ன கோழி ரகங்கள்லாம் வளர்க்குறீங்க?
5: அசில் இருக்கு.
4: எத்தனை கோழி இருக்குது? 200 கோழி.
5: 200 கோழி.
4: சரிங்க. அது எத்தனை மாசத்துல வந்து உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும்?
5: 6 மாசம் அப்படியே விட்டுருவோம் தோட்டத்துக்குள்ளவே. அடைக்கிற மட்டும் செட்டில் விடுவோம்.
4: அடைச்சு தான் போடுறீங்க? ஆனால் புறக்கடையிலையும் கோழி

0: பார்க்குறீங்க.
1: ஆமாங்க,
0: அது உங்களுக்கு ஓரளவு வருமானத்தை கொடுக்குதா?
1: பரவாயில்ல, முட்டையெல்லாம் கிடைக்கும், 15 ரூபா கொடுக்குறோம்.
0: முட்டை வெள்ளையும் விற்பனைக்கு பண்ணுறீங்க,
1: ஆமாங்க,
0: சரிங்க. இப்போ கோழி வளர்க்குறது ஓகே, அப்புறம் ஆடு மாடுகள்லாம் வளர்க்குறீங்களா?
1: ஆடு உண்டு மாடும் உண்டு.
0: ஆடு எத்தனை மாடு எத்தனை?
1: ஆடு 8 மாடு 1 எங்களுக்கு கொடுத்தது, அதுல இருந்து நாங்க பெருக்கிக்கிட்டோம். அப்புறம் கழிச்சுக்கோம் குறைச்சிக்கோம், தேவைக்கு தகுந்த மாதிரி அதை நாங்க பண்ணிக்குவோம்.
0: சரி, அது என்ன செம்மறியா வெள்ளாடா?
1: வெள்ளாடு
0: வெள்ளாடு.
1: சேலம் கருப்புங்கிற ரகம் கொடுத்தாங்க, அதே நாங்க வந்து இனப்பெருக்கம் பண்ணி தொடர்ந்து அதை பண்ணிட்டு வரோம்.
0: நபார்டு மூலமாக வந்தது. அருமை அருமை. இப்போ ஆடு வந்து சீசனல் தானங்கய்யா? எத்தனை மாசத்துக்கு அது வந்து?
1: வருஷத்துக்கு 2 குட்டி போடும், 2 முறை போடும். ஒரு ஆடு 2 போடும், ஒரு ஆடு 1 போடும்.
0: அதுவுமே வந்து உதவியா இருக்குது. சரிங்கய்யா, ஒரு மாடு இருக்குது. இப்போ என்ன?
1: பசு மாடு சினை பருவத்தில் இருக்கு.
0: சரி சரி. பண்ணை குடி சுத்தி நிறைய மரம்லாம் வளர்க்குறீங்களா?
1: உண்டு, தென்னை வச்சிருக்கோம்.
0: சரி,
1: தென்னைக்கு இடையில சந்தனம் வச்சிருக்கேன், மகோகனி இருக்கு, குடுக்காப்பிள் மரம் வச்சிருக்கோம், நாவல் மரம் இருக்கு, இதெல்லாம் சுத்தில வச்சிருக்கோம்.
0: சரி, பத்தின தென்னை மரம்
1: ஒரு 25 இருக்கும்.
0: 25 உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கு.
1: பரவாயில்ல, அது நல்லா இருக்கு.
0: ஒரு மரத்துக்கு எவ்வளவு தேங்காய் கிடைக்குதுங்கய்யா?
1: இப்ப இளநீக்கு போயிட்டு இருக்கு.
0: இளநீ போயிட்டு இருக்குது. இளநீ வெட்டுறாங்களா? இருக்கிறா?
1: ₹12 ₹15 ரேட்ல எடுக்கிறாங்க.
0: காசு அப்படின்னா ரொம்ப குறைவா
1: தான் இருக்கு. 50 ரூபாங்கிறாங்க. என்னட்ட வாங்கினது 15 ரூபா, என்ன நேரடியாவே வித்தாங்க, இதுலயும் லாபம் இருக்கு.
0: வெட்டி வந்து வெட்டி கொண்டாந்து வைங்க,
1: செஞ்சிருவோம். அதே
0: நெத்து
1: அது தேங்காய் தேவைக்கு எடுத்துக்கலாம். கோடை காலத்துல வந்து இளநீக்கு எடுத்துறாங்க.
0: ரெகுலரா வந்து ஆள் வெட்டிட்டு போறாங்களா?
1: அவங்களே எட்டிட்டு போயிடுறாங்க.
0: சரி,
1: அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்துருவாங்க.
0: சரி, நெத்தா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: நெத்து எங்களோட உபயோகத்துக்கும் தேங்காய் நாய்க்கிட்டுக்கும் ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா நாங்கள் சமையலுக்கு.
0: சரி, தென்னையில் ஏற்படக்கூடிய அந்த பூச்சி வெட்டுக இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
1: காண்டாமிருகம் வந்து
0: ரெண்டெல்லாம் வருது.
1: ஆமாம்,
0: அதுக்கெல்லாம் என்ன
1: மருந்தெல்லாம் கொடுப்பாங்க, கேவிக்கையில் ஆலோசனை தராங்க. அதுக்குண்டான மருந்தெல்லாம் நாங்கள் வாங்கி அவங்க வச்சுக்கோம்.
0: மட்டையெல்லாம் வெட்டுவீங்களா?
1: அதெல்லாம் இல்லைங்க, அதை எடுத்து ஒரு இடத்துல எல்லாம் வச்சிருவோம்.
0: அது யாரும் இப்போ யாரும் வாங்கி போகிறது இல்லையா?
1: இப்போலாம் அது 2 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க.
0: ஸோ அதுவுமே ஒரு பயன் கொடுக்குது உங்களுக்கு. சரி, நெல்லெல்லாம் போடுறீங்க இல்லையா?
1: நெல் இருக்கு.
0: நெல் எவ்வளோ ஏக்கர் இல்லையா?
1: நெல் 1 ஏக்கர்.
0: 1 ஏக்கர் போட்டோம்.
1: ஆமாம், இப்போ வந்து ஒரு 37 மூட்டை எடுத்தோம்.
0: என்ன மாதிரி ரகம் போட்டீங்க நெல்?
1: இப்போ திருச்சி 3 மோட்டார் ரகம்
0: கூண்டரிசி. அது எப்படிங்க நல்ல விலைக்கு போகும்?
1: நல்லா நல்லா இருக்கு. 25 ரூபா கிலோன்னு எடுத்தாங்க நுகர்வோர் வாணிப கழகம் மூலமாக.
0: சரி, ஊர்ல எல்லாம் வாங்குறது எல்லாமே வந்து பொன்னி ரகம் தானே வாங்குறாங்க. இந்த ரகம் போடுறதுனால உங்களுக்கு எப்படி பயன் இருக்கு?
1: அதுக்கு இதுக்கும் 1 ரூபா தான் வித்தியாசம். இந்த அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்துல போடும்போது மோட்டார் ரகத்துக்கும் சன்ன ரகத்துக்குமே 1 ரூபா தானே வித்தியாசம் வர்றது கிலோவுக்கு.
0: அப்படியா?
1: ஆமா. அதனால நம்ம இதுல போடுறதுனால நம்ம பெரிய ரகத்தையே போடுறது. வீட்டுக்கு வைக்கும்போது சன்ன ரகம் போட்டுக்கலாம்.
0: இயற்கை வேளாண்மையா இல்லாட்டி வந்து
1: இயற்கையும் செயற்கையும் கலந்துதான் இருக்கு.
0: கலந்துட்டீங்க?
1: ஆமா,
0: கலந்தாதான் பயன் கிடைக்குது.
1: உண்மையா?
0: மகசூல் எப்படி கிடைக்குதுங்க?
1: ஒரு 37 மூட்டை வந்துச்சுங்க.
0: 1 ஏக்கருக்கு
1: 37 மூட்டை கிடைக்குது. இப்போ மருந்து அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக மக்கிக்கும் போது 1 ஏக்கருக்கு 10 டேங்கா 20 டேங்கா அடிப்பாங்க சம்மந்துக்கிட்டு.
0: சரி,
1: அது காலம் விரையம் ஆகுது, தண்ணீர் செலவுலாம் ஆகுது. அதில் நம்ம ஏன் வித்தியாசமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பகுதியில் இல்லை அது வேற. அதனால் அதை முறையாக போய் MIT சென்னையில் முடித்தேன் அந்த பயிற்சி 10 நாள். உடனே 1 வருஷம் கழித்து அந்த ட்ரீட் ஒன்று வாங்கியாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா நெல், கரும்பு, வாழை, மக்காச்சோளத்துக்கெலாம் நான் நிறைய பண்ணிகிட்ருக்கு.
0: ட்ரோனில் வந்து நீங்கள் வந்து தெளிப்பு மேற்கொண்டா 1 ஏக்கர் நிலம்னா எவ்வளோ நேரம் பண்ணிடுறாங்க?
1: ஒரு 10-15 நிமிஷத்துலேயே 1 ஏக்கர் கவர் பண்ணிடலாம்.
0: 1 ஏக்கரை 10-15 நிமிஷத்துல கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஏக்கர் பச்சை?
1: 30 ஏக்கர் அடிக்கலாம். நான் வந்து 20 ஏக்கர் அடிச்சிருக்கேன். காலையில் ஆரம்பித்து மதியானம் வரைக்கும், மதியானம் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் இருட்டாங்குள்ள 20 ஏக்கர் ஒரு நாளில் தாராளமாக அடிக்கலாம்.
0: இந்த ட்ரோன் பைலட் லைசன்ஸ் எப்போ வாங்கினீங்க?
1: 2023 சென்னை MIT வாங்கினேன்.
0: MIT? இது எப்படி யார் உங்களுக்கு லிங்கேஜ் கொடுத்தது? இது மாதிரி இங்கே போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
1: படித்த இளைஞர்களுக்கான சுய வேலைப்பு திட்டத்தில் ஒரு ஸ்கீமில் உள்ளே போனோம்.
0: இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்களா இல்லை?
1: நிச்சயமாக ஃப்ரீ தான். இது
0: ஃப்ரீ தான் கொடுத்தாங்க. எத்தனை நாளைக்கு பயிற்சி?
1: 10 நாள் பயிற்சி.
0: 10 நாள் பயிற்சியிலே உங்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கு பயிற்சி வந்துருச்சு.
1: சொந்தமாக அப்புறம் நண்பர்கள் மூலமாக வச்சிருக்கவங்ககிட்ட போய் கொஞ்சம் கற்றுக்கிட்டு சொந்தமாக இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு ட்ரோன் வாங்கி.
0: இங்கே நம்ம ஊர் பக்கத்தில் வந்து அடிக்கிறதுக்கு எப்போ ட்ரோனை வாங்கினீங்க?
1: 2 வருஷம் ஆயிடுச்சுங்க.
0: எவ்வளோதுக்கு வாங்கினீங்க?
1: எல்லாமே வண்டி, அதுக்குண்டான ட்ரோன் பேட்டரி எல்லாமே ஒரு 10 லட்சம் ரூபா.
0: அது ட்ரோன் வந்து தெளிப்புக்கு மட்டும் தான் யூஸ் பண்றீங்களா, இல்லாட்டியும் வந்து வேற ஏதாவது யூசேஜ்க்கெல்லாம் பயன்படுத்துற மாதிரி?
1: இல்ல இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணதுனால மத்ததுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. விவசாயத்து பணிக்கு மட்டும்தான் இப்ப நான் பயன்படுத்தி.
0: அதோட டிசைன் பத்தி சொல்லுங்களே, உங்களுடைய ட்ரோன்
1: 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி,
0: சரி,
1: பேட்டரி 3 செட் இருக்கும். இப்போ ஜென்ரேட்டர் எடுத்துட்டு போயிருவோம், கரண்ட் இல்லாத பக்கம். இப்போ மக்காச்சோளத்துக்குலாம் பாத்தீங்கன்னா மானாவரியா நிறைய பண்ணுவாங்க. அந்த பெரம்பலூர் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள இருக்கும், அங்கெல்லாம் கரண்ட் கூட இருக்காது. அப்புறம் இந்த காலகட்டத்தில் பேட்டரி ஜென்ரேட் மூலமா சார்ஜ் பண்ணிக்கும்.

0: ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணால் மூணு டேங்க் அடிக்கலாம். அப்போ மூணு செட்டு வச்சுருப்போம், மும்முனு ஒம்பது, ஒன்று சார்ஜ் ஆகிட்ருக்கும், ஒன்றில் அடிச்சுட்டு இருப்போம். இந்த ட்ரோன் மூலமாக அடிக்கிறோட மருந்தோட அளவு குறைச்சிக்கலாம், தண்ணியோட செலவும் கம்மி, அடிக்கக்கூடிய நேரமும் கம்மி. அதனால பெரிய லெவலில் பெரிய விவசாயிகள், நிலப்பரப்பு அதிகமாக உள்ள விவசாயிகள்லாம் இதை விரும்புகிறாங்க.
1: சரி, இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க?
0: நான் ஒரு ஏக்கருக்கு 500 ரூபா பண்ணுறேன்.
1: அந்த மருந்தை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் பாடம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
0: ஆமாங்க.
1: சரி, இப்போது நம்ம நார்மலாக வந்து மனிதர்கள் அடிக்கிறதுக்கு தவிர்த்து இந்த ட்ரோனில் அடிக்கிறதுனால என்ன வேறுபாடு இருக்குங்க?
0: சீரான மருந்து, அதாவது ஒரே அளவு, எங்கேயுமே விடுபட்டு போகாது, நம்ம கண்ட்ரோல் நம்மகிட்ட தான் இருக்கும்.
1: சரி,
0: அதில் ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவலில் இருக்குது, தண்ணி செலவு மிச்சம், அதோட பாதிப்புகள் ரொம்ப குறைவு.
1: இப்போது ஏஐங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக வந்துடுச்சு, எந்த பயிருக்கு எப்போ தேவை, எவ்வளோ அளவு தேவை அப்படிங்கிறத கணிச்சு அது மாதிரி அடிக்க முடியாதா?
0: அது மாதிரி வந்துருச்சுங்க, இப்போ வந்துருச்சு. எதிர்காலத்தில் நாங்கள் அதை தான் கருத்தில் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாற்றிக்கணும்.
1: சரிங்க, அப்போது ரெகுலராக வந்து ஒரு மனிதர்களை வந்து அடிக்கும் போகிறதுக்கு ஒரு கீழாக இருக்குது, இப்போ ட்ரோன்னா கொஞ்சம் மேலாக்க தெளிக்கிறீங்க. இந்த இப்படி மேலாக்க தெளிக்கும் போது மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படாதா அந்த மருந்துகள் அடிக்கிறதுனால?
0: எப்பவுமே விலகி தான் இருந்து அடிப்போம். இப்போ நெல் பயிருனா நெல்லை விட ஒரு 2 அடி 3 அடி மேலே தூக்கிக்குவோம். வாழைனா வாழைக்கு மேலே எவ்வளோ உயரத்தில் இருக்கோ அதை விட ஒரு 5 அடி 10 அடி அதுக்குள்ளே ஏற்றிக்குவோம். பயிரை பொறுத்து, இப்போ நெல் விளைஞ்ச உடனே ஒரு மாதிரியும் ஆரம்ப கட்டத்தில் ஒரு மாதிரியும் பயிருக்கு அடிப்போம். நெல் மணிகள் வந்த உடனே அந்த ட்ரோனோட வேகத்தில் மடியக்கூடிய அமுக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் ட்ரோனை வந்து நாங்கள் மேலே தூக்கிக்குவோம்.
1: சரிங்க, இப்போ ட்ரோன் மூலமாக வந்து நிறைய வந்து பெனிஃபிட் இருக்குது, பயன்படுத்து
0: விவசாயிகள் நண்பர்கள் இதை ஒரு உபரித்தொழிலாகவும் செய்யலாம். அதுக்கு வந்து நிறைய நிறுவனங்கள்லாம் பயிற்சி தர்றதுக்கெல்லாம் தயாராக இருக்காங்க. இதை வந்து ஒரு தொழிலாக எடுத்து செய்யணுங்கிறது என்னோட விருப்பம்.
1: சரி, இப்போ ட்ரோன் அடிக்கன்னு விருப்பப்பட்டாங்கன்னா உங்களை கூப்பிடலாம்.
0: நிச்சயமாங்க.
1: என்ன நம்பரை கூப்பிடலாம்?
0: என்னோட அலைபேசிக்கு வரட்டணும், 94 43 0 2 3 9 4.
1: இன்னொரு டைம் சொல்லுங்க.
0: 9444-33-02-394.
2: உழவர் உலகம் நிகழ்ச்சியில நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒருங்கிணைந்த பண்ணையம். நிகழ்ச்சியில் பங்கேற்று தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் வி ஒண்டிமுத்து அவர்கள்.
1: சரி, ட்ரோன் இல்லாம நாங்கள்
0: உங்களுக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் வைக்கிறதுக்கு ஆலோசனை தரேன்.
1: வெரி குட்.
0: எனக்கு வந்து இடத்த காமிச்சாலே போதும், அங்கே என்ன வேணும் அந்த சூழ்நிலைக்கு A to Z விதை முதல் விற்பனை வரை நான் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: சரி, இந்த விவசாயம் வந்து மட்டும்தான் உங்களுடைய தொழிலா, இல்லாட்டி வேற ஏதாவது தொழிலெலாம் பண்ணுறீங்களா?
0: நான் ஃபோட்டோகிராஃபி 25 வருஷமா புகைப்படக்கலையில் இருக்கேன், நான் அதையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: பாருங்க, மல்டிபிள் தொழில வந்து கலக்குறீங்க.
0: நிச்சயமா, ஒரே தொழிலை நம்பக்கூடாதுல்ல, இதுவுமே ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி இதையும் எடுத்துக்க வேண்டியதுதான். பல தொழிலை வச்சிருந்தா தான் இன்னைக்கு ஜெயிக்க முடியும்.
1: அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மரா நாங்கள் உங்களை கருதலாம்.
0: நிச்சயமா.
1: சரி, ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து நீங்கள் வந்து மல்லி எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த மல்லியில வந்து ஏற்படக்கூடிய அந்த நோய் மேலாண்மை பத்தி சொல்லுங்க.
0: மொட்டுப்பூ அதிகமாக வருது, சிகப்பு புளிச்சு வருது, குருடுன்னு சொல்லுவாங்க, அப்படியே குறுக்கிக்கிட்டு வரும் பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா. அது எங்கள் பகுதியிலையுமே எங்களுக்கு நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணுது. அது வந்து இயற்கை முறையில் வந்து பஞ்சகாவியா மீன் அமிலம் இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தினாதான் அதை ஓரளவுக்காவது கட்டு பண்ண முடியும். அப்புறம் பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கெமிக்கல் மருந்து பயன்படுத்தக்கூடாது. நம்ம பகுதியில் அதை நிறைய விவசாயிகள் அந்த தவறை தான் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருளை வச்சே சில நுண்ணூட்ட கலவைகளை தெளிச்சா லாபம் தான்.
1: சரி, எவ்வளோ வருஷத்தில் அந்த பூச்செடிகள்லாம் மாற்றணுங்க?
0: ஒரு 15 வருஷம் ஆகும், 15 வருஷம் வரைக்கும் கூட அதோட பலன் தரும்.
1: சரி, இப்போ பூச்சியெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும்னா என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் பண்ணலாம்?
0: விளக்கு பொறியெல்லாம் வைக்கணுங்க. நம்ம பகுதியிலலாம் பார்த்தா விளக்கு பொறியே வைக்கிறது இல்லை. இனக்கவரிச்சி பொறியெல்லாம் வைக்கணும், நிச்சயமாக வைக்கணும். பஞ்சகவியாக மீன் அமிலம் குறைந்த இடைவெளியில் வைக்கணும். திருஜி கரைசல், போர்ஜி கரைசல், இஞ்சி பூண்டு கரைசல் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்.
1: நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து வெளில வாங்குறதா இல்லை நீங்களே
0: செய்ய வேண்டியது தான்?
1: எவ்வளோ என்னென்னு நீங்கள் செஞ்சுருக்கீங்க?
0: உதாரணத்துக்கு முட்டைக்கரைசல், அதை வந்து செய்யலாம். எலுமிச்சம்பளை சார் எடுத்து அதில் முட்டை மூழ்கக்கூடிய அளவுக்கு போட்டுட்டு ஒரு 10 முட்டையை போட்டு ஒரு 10-20 நாள் கழித்து பார்த்தோம்னா அப்புறம் எல்லாம் கரைஞ்சிருக்கும். அந்த கரைசலை நல்லா கரைச்சி விட்டு ஒரு டேங்க் 30 மில்லி போட்டு அடித்தோம்னா ஒரு நல்ல வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதே மாதிரி செலவில்லாத முறையில் மீன் கழிவுகள், அந்த கழிவு எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவுக்கு வெள்ளம், ஒரு 4 பழம் வாழைப்பழத்தை போட்டு ஒரு 25 நாள் மூடி வச்சிருந்தோம்னா அதை வந்து எடுத்து அடிக்கலாம். யூரியா மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, அது நல்லா இருக்கும், அதையும் செய்யலாம். இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சோம்னா கொஞ்சம் செலவுகளை குறையும்.
1: மீன் அமிலம் அப்புறம் முட்டைக்கரைசல், இது ரெண்டு மட்டும் தானா, வேற ஏதாவது இருக்குதா?
0: அதை பஞ்சகாவியா,
1: பஞ்சகாவியா யூஸ்வலா நீங்க செய்வீங்க?
0: அது வந்து மாட்டு கோமியம் சாணம் வெண்ணெய் கரும்பு சாறு இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா அதுவுமே செலவு இல்லாததுதான்.
1: சரிங்க, இப்போ இந்த மல்லிகைலாம் வந்து தண்ணியுடைய தேவை அதிகமா இருக்குதா குறைவா இருக்குதா?
0: இது வந்து 10 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சி ஆகணும் மல்லிகைக்கெல்லாம். அது இப்போ சொட்டு நீரில் போட்டோம்னா ரொம்ப நல்லது, அது யாரும் நம்ம பக்கம் பண்ணுறதில்லை. ஏன்னா தண்ணி எங்களுக்கு

0: ஓரளவுக்கு கிடைக்கும் எங்கள் பகுதியில், அதனால் சொட்டு நீர் யாரும் அதிக அளவு பயன்படுத்துறது இல்லை.
1: உங்களுடைய மண் வந்து என்ன மாதிரியான மண்ணுங்கய்யா?
0: எங்களது வந்து செம்மண் கலந்தது, செம்மண்ணாகவும் இருக்கும் மணலும் லைட்டாக கலந்துருக்கும்.
1: இப்போ உங்கள் மண்ணுக்குன்னு தகுந்த சில வந்து சத்து எல்லாம் இருக்குதா இல்லைன்னு செக் பண்ணுறீங்களா?
0: ஆமாம், நாங்கள் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் இப்போ சமீபத்தில் கூட மண் தினம் கொண்டாடினப்போ எங்கள் விவசாயிகள்லாம் கூப்பிட்டு மண் பரிசோதனை பண்ணி கொடுத்தாங்க.
1: சரி, அந்த
0: அப்போ
1: மண் பரிசோதனை
0: எங்களும்
1: பண்ணும்போது என்னென்ன வந்து விளைவிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா?
0: ஆமாம், என்னென்ன சத்துக்கள் குறைவாக இருக்குது
1: ம்,
0: அந்த இதெல்லாம் அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க.
1: என்னென்ன லிஸ்ட் கொடுத்தாங்க, என்னெல்லாம் போட்டிருக்கீங்க அதில், அதுபடி தான் போட்டிருக்கீங்களா இல்லாட்டி அது எல்லாமே
0: அது
1: போட்டிருக்கீங்களா?
0: அவங்க சொன்னது கரெக்டு தான்,
1: ஆ,
0: அவங்க சொன்ன மாதிரி சில உர அளவுகளை கூட குறைய பண்ணிக்கிறது நல்லது,
1: ம்,
0: அது நல்லா இருக்கு.
1: இல்ல அவங்க சொன்ன மாதிரி தான் வந்து பயிர் முறையெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குதா?
0: ஆமாம், பெரும்பாலும் அவங்க வாழைக்கு தான் பரிந்துரை பண்ணுவாங்க.
1: சரி,
0: அவங்க வாழை போடுறவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை தொடர்ந்து
1: நீங்க
0: கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு மல்லிகைங்கும் போது அவங்க அதுக்குமே சொல்றாங்க, தோட்டக்கலை சார்ந்த விஞ்ஞானிகள் இருக்காங்க.
1: சரி, இப்போ உங்க தோட்டத்தில் வந்து வாழை போடணும்னா என்ன மாதிரியான இது தேவைன்னு சொன்னாங்க?
0: வாழைக்கு நம்மளது பண்ணி பார்த்துட்டேன், காவேரி ரகம் பூவன் அது கொடுத்தாங்க 1000 செடிக்கு நம்ம தேசிய வாழை இறைச்சி மையத்தின் மூலமா. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் அதுவுமே ஒரு பார்ட்டா தான் பண்ணினேன், அது நல்லா கொடுத்துச்சு. அது நோய் தாக்கமற்ற வீரியம் உள்ள அந்த ரக கன்றுகளை தான் கொடுத்தாங்க.
1: அதை போட்டால் நல்ல வருமானம்,
0: நல்ல வருமானம், நோயெல்லாம் தாக்காது. ஏன்னா அவங்க வந்து திசு கன்றுகள் முறையில் அது உற்பத்தி பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க.
1: சரிங்க, இப்போ நீங்கள் ஒரு பார்மரா தான் சொல்கிறோம், நாங்கள் பல பார்மரா பார்த்தோன்னா பல பேருடைய லிங்கேஜ் இருக்குதா? நிறைய பேர் உங்கள் பகுதியில் நிறைய விவசாயம் பண்ணுவாங்க.
0: ஆமாம்,
1: ஸோ எல்லாரும் ஒரு கூட்டமைப்பு மாதிரி சேர்ந்து பண்ணுறீங்களா ஏதாவது?
0: அதுவுமே ஒரு நாங்கள் குழு வச்சிருக்கோம், விவசாயிகள் உற்பத்தியாளர் குழு, காய்கறி உற்பத்தியாளர் குழுன்னு எங்கள் ஊரில் ஒரு 100 பேர் சேர்ந்துருக்கோம், 5 குழு, ஒவ்வொரு குழுவுலேயும் 20 பேர்.
1: அவங்க எல்லாமே இல்லை என்ன மாதிரியான இது வந்து பண்ணுறீங்க? ஒரு
0: எங்கள் பகுதி எல்லாமே மல்லிகை இல்லாத வீடே இருக்காதுங்க, தோட்டமே இருக்காது. அப்புறம் காய்கறிகள் பண்றாங்க, கீரை வகைகள் பண்றாங்க.
1: சரி, இப்ப மல்லிகைனா ஒரு சீசன்ல தான் கிடைக்கும், அப்ப மத்த வருமானம் வரணும் இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன பண்றீங்க?
0: காய்கறிகள் போடுவாங்க, கீரை போடுவாங்க.
1: சரி, இப்ப ஒருங்கிணைந்த பண்ணணும்னா உங்களை கனெக்ட் பண்ணலாம்.
0: நிச்சயமா,
1: இப்போ வந்து நிறைய பேர் வந்து விவசாயத்துல வந்து பின்தங்கி தான் இருக்காங்க, சில பேர் வந்து விவசாயமானு யோசிக்கிறாங்களே, அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: விவசாயமா அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க, இப்ப நிறைய பேர் விவசாயத்துக்கு உள்ள வந்துட்டு இருக்காங்கல்ல, அதுவும் படித்த இளைஞர்கள் மத்த ஃபீல்டுல உள்ளவங்களாம் வர்றாங்க. இப்ப பாருங்க, வேளாண் அறிவு மையத்துல போனீங்கன்னா இப்ப புது புது நபர்களா உள்ள வர்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே நல்ல ஒரு பயிற்சியை கொடுக்கறாங்க.
1: இப்ப தென்னை மரம் இதெல்லாம் போட்டிருக்கீங்க, இதே மாதிரி நிறைய மரங்கள்லாம் வளர்த்துக்கிறீங்க இல்லையா?
0: ஆமா,
1: அந்த மரம் வளர்ப்பு முறையில எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குங்க?
0: தென்னைக்கு இடையில இந்த மகாகனி செம்மரம் இது இருக்கிறதுனால 20 வருஷம் கழிச்சு நல்லா எங்களுக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும்.
1: சரிங்க, இப்போ நந்தரி மல்லி தான் அதிகமாக அந்த பகுதியில இருந்தா வந்து மல்லிகை எல்லாம் அதிகமா வருது, நம்ம பகுதியில இருந்து கிடைக்கிற மல்லிகை எல்லாம் வந்து எப்படி வந்து விற்பனை பண்றீங்க?
0: இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா காந்தி மார்க்கெட்டு கொண்டு போறோம், அப்புறம் ஸ்ரீரங்கம் சந்தைக்கு கொண்டு போறோம். ஆனா ஒரே சீரான விலை எங்க மக்களுக்கும் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது இல்லை, அதுல பல பிரச்சனைகள் இருக்கு. அதுல விற்பனை வாய்ப்புன்னு சொல்ல போனா வெளியில இருந்து வந்து வாங்கிட்டு போறாங்க, அவங்க கடை வச்சிருப்பாங்க, நம்ம கொண்டு இந்த கடைக்காரங்க கூட அவங்க கமிஷன் முறையில் நம்ம வித்துருவாங்க. 15 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் கமிஷன் வருது, 100 ரூபாய்க்கு வித்து கொடுத்தாங்கன்னா 20 ரூபா எடுத்துக்குவாங்க, 80 ரூபா தான் நமக்கு கிடைக்கும். இதை வந்து அதிகப்படுத்தணும், கமிஷனை குறைக்கணும், அதிகமா பூர்க்கிறப்ப விலை குறைஞ்சிருது.
1: சரி,
0: அதுக்கு நாங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், எங்க பகுதியில மலர்களுக்கான ஒரு சென்ட் ஃபேக்டரி வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்துச்சுன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும்,
1: சீசன் இல்லாமலேயே எல்லா நேரத்திலையும் வந்து உங்களுக்கு ஓரளவு வந்து பயனடைக்கிற மாதிரி இருக்கும்.
0: ஆமா, எல்லா விவசாயிகளும் பயன்கக்கூடிய அளவுல ஒரு சென்ட் ஃபேக்டரி வந்துச்சுன்னா எப்போ வேணாலும் பூவை கொடுக்கலாம், ஒரே நிலையான விலை கிடைக்கும். அப்ப நிறைய பேர் இந்த தொழிலுக்கு வருவாங்க.
1: இல்ல, இப்போ நீங்க மல்லி மட்டும் தானே போட்டிருக்கீங்க, மல்லி மட்டும் இல்லாம பூமாலை தயாரிக்கிறதுக்கான நிறைய
0: எல்லா பூவுமே எங்க பகுதியில இருக்கு. ரோஸ் இருக்கு, சம்மங்கி இருக்கு, காக்கரட்டம் இருக்கு, முல்லை இருக்கு, கனகாம்பரம் இருக்கு, எல்லாமே கலந்து பண்றாங்க.
1: சமங்கி எல்லாம் நம்ம பகுதியில விளையறது இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க
0: இருக்கு, அந்த பக்கம் முதலைப்பட்டி கோப்பு இந்த பக்கம் பார்க்கும்போது சமங்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஸ் அதிக அளவுல பண்றாங்க.
1: அது எந்த பகுதியில் இல்லைங்க?
0: எட்டரை, முள்ளிக்குரும்பூர், கோப்பு, ஐலப்பேட்டை இந்த பக்கம், இங்கிட்ட போசமட்டி பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கம்.
1: சரி சரி, இப்போ விவசாயம் பண்றதுல செயற்கை பூச்சிக்கொல்லிகளும் அடிக்கிறீங்க, ஸோ இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெண்டையும் மிக்சடா பண்ணிட்டு இருக்கீங்க, முழுமையாக இயற்கை விவசாயம் பண்ணதுக்கு என்ன வழி?
0: நஞ்சு இல்லாத உணவை உற்பத்தி பண்ணணும் நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் இந்த ட்ரோன் எடுத்துட்டு கொஞ்ச நாள் வெளியில போன காலகட்டத்தில் தான் இந்த செயற்கை விவசாயம் பண்ண வேண்டியதாகி போயிடுச்சு. இப்போ நிறைய இளைஞர்கள் இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டாங்க, பாராட்டக்கூடியது. அது வந்து ஒரு 2-3 வருஷத்துல சரியாயிரும், ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பெரிய மலைப்பா தோணும், ஒரு 2-3 வருஷத்துல சரியாயிரும். அதோடவே இருந்தோம்னா நமக்கு பலன் தான் அதிக அளவுல தரும் இயற்கை விவசாயம்.
1: இதை மாத்தோம்னா என்ன பண்ணணும்?
0: நம்ம மறுபடியும் இறங்கி வேலை செய்யணும், கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும், உடனடியாக பலன் தராது இயற்கை விவசாயம். ஆனா பலன் தர வைக்கலாம், கொஞ்சம் இடைவெளி தேவை.
1: சரிங்க. அப்போ நெல், இந்த ஆடு மாடி கோழி எல்லாம் விற்பனை எல்லாம் எந்த மாதிரியான சாத்தியம், எப்படி?
0: நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷத்துல எல்லாம் அவங்க சொல்றது தான் ரேட்டா இருந்துச்சு சில வியாபாரிகள். இப்ப சமீப காலமா நுகர்வு வாணிப கழகம் எங்க பகுதியில வந்து ஓபன் பண்ணிருக்கிறதுனால அங்க உள்ள விவசாயிகள் எல்லாம் அவங்க சிட்டாடங்களை பதிவு பண்ணி எவ்வளவு இடம் இருக்குங்கிறத வாங்கிட்டு போய் பதிவு பண்ணிட்டு விளைஞ்ச நெல்களை கொண்டு அங்க போடுறாங்க.

0: அவங்களுக்கு உரிய விலை கிடைக்குது, எந்த தடங்களும் இல்லாம நம்ம அக்கௌண்ட்ல பணம் கொடுத்துறாங்க. மத்தபடி கோழி முட்டைகள் இதெல்லாம் பக்கத்திலேயே லோக்கல் மார்க்கெட் சந்தை இருக்குது, தாயனூர்னு சொல்லி ஒரு ஏரியாவில் சந்தை நடக்கும், அங்க கொடுத்துடலாம். எவ்வளவு வேணாலும் நீங்க கொண்டு போகலாம். ஒரு கிலோ 500 ரூபாயில இருந்து 600 ரூபா வரைக்கும் இன்னைக்கு ஒரு கிலோவோட கோழியோட விலை. அதே மாதிரி மாட்டு சந்தையுமே அங்க நடக்குது, காலையில நடக்கும் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா. அதை கொண்டு போய் மாடெல்லாம் வித்துடலாம். பால் வந்து முன்னாடி எல்லாம் விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்ப எங்க பகுதியிலேயே வீட்லயே வந்து எடுத்துட்டு போறதுக்கு கூட இருக்கு. அப்புறம் அவங்கவுங்க பால் சொசைட்டி பிரைவேட் காரவங்க வச்சிருக்காங்க, அரசு மூலமா வச்சிருக்காங்க. அங்க வந்து அந்த டிகிரி அடர்த்தியை வச்சுக்கிட்டு எவ்வளவு அடர்த்தி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உடனே பணம் கொடுக்குறாங்க, வங்கி கணக்குலையும் ஏற்றி விடுறாங்க. அதனால இப்ப எல்லாம் விற்பனை வாய்ப்புக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை.
1: சரி, இளைஞர்கள் வந்து இந்த விவசாயத்தில் ஈடுபடுத்துக்க என்ன மாதிரியான செயல்முறைகள் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: இளைஞர்கள் மற்ற பணிக்கு போயிட்டு ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்டாங்க, ஆனா உணர்வு பூர்வமா உள்ள பூர்வமா சுயசார்பா வர இப்ப நினைக்கிறாங்க நிறைய பேரு. அதனால அவங்க இயற்கை விவசாயத்துக்கு வர்றாங்க. இவங்க எல்லாம் இன்னும் அதிகப்படுத்தணும், இறங்கி வேலை செய்ய வேண்டியதெல்லாம் இல்லை. முன்னெல்லாம் இருந்துச்சு, மாடு இருந்தப்போ மாட்டு உழவுல ஓட்டினாங்க, இப்போ டிராக்டர் வந்துச்சு, அறுவடை கையில் அடித்தோம் கருதீர் அடிக்க மிஷின் வந்துருச்சு, மருந்து கையில் அடித்தோம் இப்போ ட்ரோன் வந்துருச்சு. அந்த மாதிரி எளிதாக விவசாயத்தை ஆக்கக்கூடிய பல கருவிகள்லாம் நமக்கு கண்ணு முன்னாடி வந்துருச்சு. வேளாண் பொறியியல் துறையில் பதிவு பண்ணி வச்சாலே போதும், உழுவுறதுலேருந்து அறுவடை வரைக்கும் எல்லாமே பண்ணித்தராங்க மிக குறைந்த விலையில். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் பயன்படுத்திக்கணும்.
1: ஆக்சுவலாக விளைவிக்கிற பொருளுக்கு சரியான விலை கிடைக்க
2: வேளாண் பட்டம் பெற்று ஒரு இளம் முழு விவசாயியாக வேளாண் அறிவியல் நிலையத்தில் பல பயிற்சிகள் பெற்று வேளாண் தொழில் முனைவோராக நபார்ட் நிதி உதவியுடன் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்து ஒரு சிறப்பான வெற்றி விவசாயியாக திகழ்ந்து வரும் திருச்சிராப்பள்ளி போதாவூர் வி ஒண்டிமுத்து அவர்களின் அனுபவ பகிர்வினை கேட்டீர்கள். நிலையான வருமானம், குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமான வருமானம் வேணுமா? விவசாயிகளே, திட்டமிட்டு ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யுங்க. விவசாயத்தை எளிமையாக்க இயந்திரங்கள் இருக்கு, விவசாயிகளுக்கு உதவ வேளாண் துறை இருக்கு. அப்புறம் எதுக்கு தாமதம்? களத்துல இறங்குங்க, வெற்றி பெறுங்க.

0: மெல்லிசை கிட்டீர்கள் தொடர்ந்து கேட்கலாம். தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இம்மாதம் 14 தேதி வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு குறைதீர்க்கும் நாள் கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த திட்ட விளக்கங்கள் அளிக்கப்பட உள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள், வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, தமிழ்நாடு நுகர்பொருள் வணிபக் கழகம், கூட்டுறவு, நீர்ப்பாசனம், கால்நடை, மின்சாரம் போன்ற விவசாயம் தொடர்புடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைவரும் தங்கள் பெயர், ஊர், வட்டாரத்தை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் கணினியில் பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவசாயிகள் அளிக்கும் கோரிக்கை மனுக்களை கணினியில் பதிவு செய்து ஒப்புதல் பெற்று பின் மனுக்களை அளிக்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனவே விவசாய சங்க பிரதிநிதிகள், விவசாயிகள் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் விவசாயம் சார்ந்த கருத்துக்களை, கோரிக்கைகளை தெரிவித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார்.
1: உழவர் நண்பர்களே, திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 18 தேதி ஆடு வளர்ப்பு பயிற்சியும் 29 தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியும் நடைபெற உள்ளன. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ஒவ்வொரு பயிற்சிக்கும் 590 ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் அறிவிக்கின்றார்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் பெருவாரியான இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்ய வேண்டும். கோடை உழவு

0: இவதால் களைகள் பெருக்கமடைவது தவிர்க்கப்படுகிறது. இதனால் பயிர் சாகுபடியின் போது களை பிரச்சினை வெகுவாக குறைகின்றது. உழவு செய்யாத வயல்களில் மழைப்பொழிவின் பொழுது மழைநீர் வயலில் சேகரிக்கப்படாமல் வீணாகின்றது. இதனால் மேல்மண் அரிமானம் ஏற்படுவதோடு மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் விரயமாகின்றது. உழவு செய்வதால் மண் அரிமானம் தடுக்கப்பட்டு வயலிலேயே மழைநீர் கிரகிக்கப்படுகிறது. இதனால் நிலப்பரப்பின் கீழ் ஈரம் காக்கப்படுகிறது. பூச்சி பூஞ்சாணங்களும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. உழவு செய்வதனால் முன்பருவ விதைப்பு செய்வதற்கு வசதியாக இருக்கும். முன்பே உழவு செய்த நிலத்தில் மறு உழவு செய்து விதைப்பது சுலபமாக இருக்கும். இதனால் அடிமண் இறுக்கம் நீக்கப்படுவதுடன் நீர் கொள்திறனும் அதிகரிக்கும். விளைச்சலும் 20% வரை அதிகரிக்கும். எனவே வேளாண் பெருமக்கள் கோடை உழவு செய்து எதிர்வரும் பருவ காலங்களில் அதிக மகசூல் பெற்று பயனடையுமாறு பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அறிவிக்கின்றார்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இம்மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை வெப்பாலை வீசக்கூடும் எனவும் பருவமழை குறையக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. எனவே இதனை எதிர்கொள்ளும் வகையில் விவசாயிகள் நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை வயல்வெளிகளில் பணிகள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். நிலத்தடி நீர் குறையும் அபாயம் உள்ளதால் தற்போதுள்ள நீரினை தேவைக்கு அதிகமாக செலவிடாமல் முறையாக பயன்படுத்தலாம். பாசன நீர் வீணாவதை தடுக்கும் வகையில் பயிர்களுக்கு நுண்ணீர் பாசனம் முறை மூலம் காலை அல்லது மாலை நேரங்களில் நீர்ப்பாசனம் செய்யலாம். பயிர்களிலிருந்து அதிகப்படியான நீர் ஆவியாகி வெளியேறுவதை தடுக்கும் வகையில் கையோலின் 3% அல்லது 2% டை அமோனியம் பாஸ்பேட்டுடன் 1% பொட்டாசியம் குளோரைடை காலை அல்லது மாலை நேரங்களில் தெளிக்கலாம். தோட்டக்கலை பயிர்களை புதிதாக நடவு மேற்கொள்ளும் விவசாயிகள் வெப்பத்தினை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து நடவு செய்யலாம். மேலும் நிலப்போர்வை மற்றும் நுண்ணீர் பாசன முறைகளை பின்பற்றலாம். பல்லாண்டு பயிர்களான தென்னை, மா, கொய்யா, எலுமிச்சை போன்ற பயிர்களுக்கு முறையாக நுண்ணீர் பாசனம் அமைத்து அங்கக நிலப்போர்வை மரங்களுக்கு அமைத்திடலாம். அவ்வப்போது பயிர்களில் ஏற்படும் மாற்றத்தினையும் கவனிக்க வேண்டும். 5 முதல் 6 மாதங்கள் வளரும் காய்கறி பயிர்களின் பரப்பை குறைத்து 2 முதல் 3 மாதங்களில் முடியும் காய்கறிகளை அதிகளவு பயிரிடுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார்.
2: கரூர் மாவட்ட விவசாயிகளே, தற்பொழுது பெறப்பட்ட மழையால் நிலங்களிலும் வரப்புகளிலும் களைகள், அதாவது பார்த்தீனியம், சாரணை போன்றவை அதிகமாக காணப்படுகின்றன. இந்த களைகளை நல்ல எருவாக மாற்றும் வாய்ப்புள்ளது. இவ்வாறு எரு தயாரிப்பதற்கு 5 மீட்டர் நீளம், 1.5 மீட்டர் அகலம் உள்ள நிழல் தரக்கூடிய கூரை வேய்ந்த நிலப்பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். அவ்விடத்தில் சேகரிக்கப்பட்ட களைகளை எளிதில் மக்கும் வண்ணம் 10 முதல் 15 சென்டிமீட்டர் அளவிற்கு சிறிது சிறிதாக வெட்டி கொள்ள வேண்டும். இந்த பொருட்களை 100 கிலோ என்ற அளவில் பரப்பிக் கொள்ளுதல் வேண்டும். இதன் மேல் ட்ரைகோடர்மா புளோரோட்டஸ் அடங்கிய நுண்ணுயிர் கலவையை ஒரு பாட்டில் தூவ வேண்டும். மறுபடியும் 100 கிலோ துண்டுகளாக்கப்பட்ட களைகளை அதன் மேல் பரப்ப வேண்டும். அதன் மேல் 1 கிலோ யூரியாவை சீராக தூவ வேண்டும். இதேபோல் 1 மீட்டர் உயரம் வரும் வரை கூறப்பட்டது போல் களைகள் நுண்ணுயிர் கலவை யூரியாவை இட வேண்டும். ஈரப்பதம் 50-60% வரும் வரை

0: அளவிற்கு சிறிது சிறிதாக வெட்டிக்கொள்ள வேண்டும். இந்த பொருட்களை 100 கிலோ என்றளவில் பரப்பிக் கொள்ளுதல் வேண்டும். இதன் மேல் ட்ரைகோடர்மா புளோரோட்டஸ் அடங்கிய நுண்ணுயிர் கலவையை ஒரு பாட்டில் தூவ வேண்டும். மறுபடியும் 100 கிலோ துண்டுகளாக்கப்பட்ட களைகளை அதன் மேல் பரப்ப வேண்டும். அதன் மேல் 1 கிலோ யூரியாவை சீராக தூவ வேண்டும். இதேபோல் 1 மீட்டர் உயரம் வரும் வரை கூறப்பட்டது போல் களைகள் நுண்ணுயிர் கலவை யூரியாவை இட வேண்டும். ஈரப்பதம் 50-60% வரும் வரை தண்ணீர் தெளிக்க வேண்டும். இந்த குவியலின் மேற்பரப்பை சிறிதாக மண்ணை கொண்டு மூட வேண்டும். நல்ல ஈரப்பதம் இருக்கும் வண்ணம் தேவைப்படும் போது தண்ணீர் தெளிக்க வேண்டும். இப்படி தயாரிக்கப்பட்ட கம்போஸ்ட் குவியலை 20 நாட்களுக்கு 1 முறை கிளறிவிட வேண்டும். 40 நாட்களுக்குள் மக்கிய உரம் தயாராகிவிடும். இவ்வாறு கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி அறிவிக்கின்றார்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடு.
2: நேர்களே, 8 மணி செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80-90களின் பாடல்களை உங்க விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்கலாம். இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் பங்கேற்க 4331 என்ற முன்னிணைப்பினோடு 246-102-1 நேரம் 8 மணி. இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. சோம்நாத் ஆலயம் நம்பிக்கை, புனிதம், தூய்மையின் சின்னமாக திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சோம்நாத் ஆலய பெருவிழாவின் 75வது ஆண்டு நிறைவை ஒட்டி சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்ட பிரதமர், மக்களிடையே உரையாற்றிய பிரதமர், பழமையை கொண்டாடும் ஒரு விழாவாக மட்டுமல்லாமல் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான நாட்டின் உத்வேகத்திற்கான விழாவாகவும் இது திகழ்கிறது என்றார். நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் 45 நாட்களுக்கு தேவையான சமையல் எரிவாயு கையிருப்பில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் மேற்காசிய நெருக்கடி தொடர்பான 5வது உயர்நிலை அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் இதனை தெரிவித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பிரதமரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப தேவையற்ற வெளிநாட்டு பயணங்கள், மெட்ரோ பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது, ஓராண்டுக்கு அத்தியாவசியமற்ற தங்கம் வாங்குவதை தவிர்ப்பது உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் கடைபிடிக்க வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் அந்நிய செலாவணி கையிருப்பு பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், எரிபொருள் சிக்கனம், பொது விழிப்புணர்வு மற்றும் பொறுப்பான நுகர்வு பழக்க வழக்கங்களை ஒருங்கிணைந்த முறையில் அமைச்சகங்களும் மாநிலங்களும் கண்டறிய வேண்டுமென வலியுறுத்தினார். இந்தியாவில் உணவு கையிருப்பு போதிய அளவு இருப்பதாகவும் பற்றாக்குறை இல்லை எனவும் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்திருக்கிறார். புதுதில்லியில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையுடன் இணைந்து வேளாண் மாற்றத்தின் மூலம் சுகாதாரத்திற்கான அறிவியல் என்ற முன்னெடுப்பை தொடங்கி வைத்து பேசிய அவர், உற்பத்தி செய்யப்படும் உணவு மக்களின் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ற வகையில் அமைவதை இந்த இயக்கம் உறுதி செய்யும் என்றார். தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்களில் 233 பேர் இன்று உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழக சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவை தலைவர் பதவிக்கு 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, பாமகவின் திரு அன்புமணி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஆகியோரை மரியாதை நிமித்தமாக அவர்களது இல்லத்தில் நேரில் சந்தித்தார். அஇஅதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டுள்ளது. மொத்தமுள்ள 47 சட்டப்பேரவை உறுப்பினர்களில் 17 உறுப்பினர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து அவரை சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்ததாக கூறி தற்காலிக சபாநாயகரிடம் இன்று மனு அளித்துள்ளனர். அதேவேளையில் 30 பேர் கொண்ட அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு எஸ் பி வேலுமணியை அக்கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்துள்ளதாக மனு அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக 2 உடைந்துள்ளது. தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம்

நடப்பு கல்வியாண்டிற்கான இளங்கலை பட்டப்படிப்பிற்கு இணைய வழியில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஃபில்ம் இன்ஸ்டியூட் .tn.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 12ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை இதற்கு விண்ணப்பிக்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா, உதவித்தொகை, பசுமை வீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பெறப்பட்ட 140 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காண ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 238 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காண ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி வாழவந்தான்கோட்டை துணை மின் நிலையத்தில் வரும் வியாழக்கிழமை பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் ஜெய் நகர், திருவேங்கட நகர், குத்தைப்பார், கிளியூர், திருநெடுங்குளம், பெரியார் நகர், எழில் நகர், வாழவந்தான்கோட்டை, மாங்காவனம் உள்ளிட்ட பகுதிகளில் அன்றைய தினம் காலை 9:30 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே 5 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என இந்த மையம் கூறியுள்ளது. ICC ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தரவரிசை பட்டியலில் 118 புள்ளிகளுடன் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. தரம்சாலாவில் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் பஞ்சாப் கிங்ஸ் சற்று முன் 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 65 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

மழை பெய்யக்கூடிய இரவுகள்ல, ஜன்னல் அருகே அமர்ந்து கேட்கக்கூடிய மெலடிகள்ல, தொலைதூர பேருந்து பயணத்துல காதில் விழக்கூடிய பாடல்கள்ல, தனிமையை கூட இனிமையாக்கக்கூடிய ஒரு பின்னணி இசை, இதுதாங்க நம்ம தமிழ் திரை இசை. அப்படிப்பட்ட எவர்கிரீன் 80-90களோட இன்னிசையை பற்றி சொல்லவா வேணும். காலங்கள் கடந்தும் காற்றலைகள்ல தவழ்ந்து கொண்டேதான் இருக்கும் இடைக்கால ராகங்களை உங்க விருப்ப பாடலா கேட்டு ரசிக்கலாம். இப்போது இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் பங்கேற்க சுழி 4-3-1 என்ற முன்னிணைப்பினோடு 240-6-102-1 என்ற எண்ணிலும் 240-102-1 என்ற எண்ணிலும் தொட்டு வரலாம்.

தேநீரோடும் மதிய வேலைகளோடும் இரவு நினைவுகளோடும் பல வருடங்களா நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கிற நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு வர 16ஆம் தேதி 87வது பிறந்த நாள். இந்த மகிழ்ச்சியான தருணத்துல என் வானொலி என் வாழ்க்கை அப்படின்ற தலைப்புல வானொலியோட உங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கமான நினைவுகளை உங்களோட குரல்ல எங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஒரு பாடல் உங்களை அழ வச்சிருக்கலாம், ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தைரியம் கொடுத்திருக்கலாம், ஒரு குரல் உங்க வீட்டுல ஒருத்தராவும் கூட மாறி இருக்கலாம். அந்த உணர்வுகளை அந்த நினைவுகளை உங்க குரல்ல பதிவு செஞ்சு 9385461 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. வர புதன்கிழமைக்குள்ள உங்களோட பதிவுகளை நான் எதிர்பார்க்கிறோம். உங்கள் நினைவுகளும் இந்த பிறந்த நாளின் இனிய இசையாகட்டும்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம். ஆ வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க, வானொலி நிலையத்துக்கு பேச வந்திருக்கீங்க இரவு இசை இனிமையில். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்களேன்.
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் குமரகம் வந்து சரவணன்.
0: குமலூர் சரவணன், சொல்லுங்க சரவணன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: லவ் டுடே.
0: அருமை சார், அருமை பாடல் கேட்போம் சார். நன்றி.
1: தேங்க்யூ.

0: இரவின் அமைதியோடு கலந்து வரும் இதமான ராகங்கள். இரவு இசை இனிமே கேட்டிருந்திருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணை மடத்த நேயர் வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க? வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க? யார், எங்கிருந்துங்கய்யா? கார்த்திகேயன். என்ன விருப்ப பாடல் வேணுங்க? மரகதவி இணை படத்திலிருந்து பாடல் கொடுத்துடலாம். உங்க இணைப்புல ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு.
1: பாட்டு

ਸੁਣੀ

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது இரவு இசை. இனிமே இதமான பாடல்கள் இரவு கேட்ட விதமாக நேயர்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: தஞ்சாவூர்ல இருந்து
0: பன்னிவேல் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: பாடல் வந்து அந்தி வருணம்.
0: அருமை சார், பாடல் கேட்போம். நன்றி.

0: விண்மீன் நிரவுகளுக்கு பின்னணி இசையாகும் இரவு இசை இனிமை கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். அடுத்ததா விருப்பப்பாளர் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கமா.
0: வணக்கம். யார் இங்கிருந்துமா?
1: நான் சிதம்பரம், புவனையில இருந்து சுமதி பேசுறேமா.
0: சொல்லுங்க சுமதி அவர்களை, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து புதுநிலவு படத்துல இருந்து தென்பாண்டி தென்றல் வந்து அந்த ஒரு பாட்டு கொடுங்க.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். வெகேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சம்மர் ஹாலிடேஸ், சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கன்னு.
1: சிறப்பா போயிட்டு இருக்குமா. மூணு நாளா எங்க ஊர்ல மழைமா, அதனால கொஞ்சம் பரவாயில்ல, வெயில் தெரியலங்க.
0: மழையா இருக்கிறதுனால அதனால அப்படி இதமா பாடல் கேட்டிருக்கீங்க அப்படிதானே?
1: ஆமா ஆமா கண்டிப்பா.
0: நன்றி உங்கள் இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம் சரிங்களா?
1: நன்றிமா.

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் சத்திரபுரம் பரமேஸ்வரி பேசுறேன்.
0: பரமேஸ்வரி என்னம்மா? சத்திரமனையா?
1: சத்திரப்பட்டி.
0: சத்திரப்பட்டியா? சரிங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: உன்னைய தேசத்துல விஜயகாந்த் பாட்டு.
0: சரிங்க, நன்றிம்மா.

0: எட்டு மணி 41 நிமிஷம் ஆகும்போது நேரில் கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80-90களின் பாடல்கள் இரவு இசை இனிமையில். அடுத்ததாக இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சொல்லுங்க,
0: என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: ஒரு நாள் உன்னை மறவாய்
0: பாடல் வழங்கிடலாமா?
1: வழங்கி
0: வந்ததுக்கு நன்றி.

0: 8:47 நாம் இணைந்திருக்கின்றோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். உங்கள் பேர்?
1: என் பேர் மீசமணி சார், கோண்டாங்குறிச்சியிலிருந்து பேசுகிறோம் சார்.
0: ஓஹோ, இந்த மீசைமணி. சொல்லுங்க
1: ஆமாம் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: இந்த முதல் மரியாதையில் வந்து வெற்றி வரும் வாசம்.
0: இந்த படமும் இந்த பாடலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்போ வந்தாலும் இதுதான் கேட்குறீங்க. அவ்வளோ
1: சார், அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு சார், பாடும்போது அவர் சூப்பராக இருக்கும்.
0: ஓ, சேர்ந்தே பாடுவீங்களோ?
1: ஆமாம் சார்.
0: சரிங்க மணி ஐயா, பாடல் கேட்போம். நல்லா அழகாக
1: நல்லா
0: சிரிக்கிறீங்க, நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். உங்களை மாதிரியே நாங்கள் நல்லா இருக்கும்.
1: ரொம்ப நன்றி
0: சார்.
1: வெட்டி வேறு வாசம் வடலப்புள்ள

மே மாதம் 16ஆம் தேதி நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள். இந்த உன்னதமான தருணத்துல திருச்சி வானொலி உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திய மாற்றத்தை என் வானொலி என் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல உங்க அனுபவங்களை உங்கள் குரல் பதிவா 9385461 வாட்ஸ்அப் எண்ணுக்கு புதன்கிழமைக்குள்ள அனுப்புங்க. நம் திருச்சி வானொலிக்கு

0: என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிறைவு செய்யக்கூடிய நேயர் யார் எங்கன்னு பார்த்தலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கம்மா? சொல்லுங்கம்மா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: அதாங்க, பூவே முனக்காவில இருந்து
0: பூவே
1: முனக்காவில்
0: பாடல் கொடுத்துடலாமா? இனிப்புல வந்ததுக்கு நன்றி.
1: ரொம்ப தேங்க்ஸ் மேம்.
0: நன்றி நன்றி.

நிறைவுபெறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மளுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க முடியலன்னு வருத்தமே படாதீங்க. நாளை இரவு 8 மணிக்கும் உங்களுக்கு விருப்பமான 80 90களின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள், இசைந்திருங்கள்.

தென்றலின் தாலாட்டில் இதயங்கள் இளைப்பாறும் இன்னிசை மெட்டுக்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது இனிய ராகமாய் திருச்சி FM Rainbow 102.1 இல்

0: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
1: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
0: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
1: 9038546102
0: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.

0: 87வது பிறந்த நாள் கொண்டாடும் திருச்சி வானொலி.
1: விதையே மரமாக, மரமே விதையாக, இப்படி மாற்றம் ஒன்றுதானே மாறாதது.
0: வானொலி உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கிய மாற்றத்தை என் வானொலி என் வாழ்க்கை.
1: உங்கள் அழகான குரலில் 938-546-102-1 வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்து அனுப்புங்கள். வரும் புதன்கிழமை மாலைக்குள்
2: தென்றலில் மிதந்து வரும் தேனிசை கானங்கள். இது இனிய ராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

இரவின் மடியில் இனியதோர் இசை பயணம். காலங்களின் ஓட்டத்தில் கடந்து வந்த பாதைகள், நெஞ்சம் மறக்காத காவிய பாடல்களாய். சில இரவுகள்ல யாரிடமும் பேச தோணாது, ஆனா ஒரு பழைய பாடல மட்டும் திரும்ப திரும்ப கேட்க தோண்டும். ஏன்னா சில உணர்வுகளை மனிதர்களை விட இசைதாங்க அழகா புரிந்து வச்சிருக்கும். உங்கள் நெஞ்சம் மறக்காத அந்த காவிய பாடல்களை இப்போது உங்கள் விருப்பமாய் கேட்டு ரசிக்கலாம். ஞாபகவர்தே நிகழ்ச்சியில் திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் பங்கேற்க 4331 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 246 102 1 240 102 1

0: மறந்து போன நினைவுகளை மீண்டும் மனதின் வாசலில் கொண்டு வந்து நிறுத்தும் மந்திரம் இந்த பாடல்களுக்கு உண்டு. ஞாபகத்தை நிகழ்ச்சி கேட்டிருந்திருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்தீங்க?
1: அம்மா எம்ஆர் முனியராஜ், நான் பெரிய மிளகு பாறையில இருந்து பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நலமா இருக்கோங்க ஐயா. அனைவரும் என்ன பாடல் கொடுக்கலாம் ஐயாக்கு?
1: அம்மா எனக்கு அடிமை பெண்ங்கிற படத்துல காலத்தை வென்றவன் நீ, காவியம் ஆனவன் நீ, வேதனை தீர்ப்பவன் விழிகளில் நிறைந்தவன், வெற்றி திருமகன் நீங்கிற பாடல் வேணுமா?
0: அப்படியே பாடல் வரிகளை மனப்பாடமா வச்சிருக்கீங்க.
1: ஆமா ஆமா, எப்பவுமே வச்சிருக்கேம்மா.
0: நன்றிங்க, இணைப்புல வந்ததுக்கு உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம்.
1: ரைட்டுங்கம்மா, ரைட்.

தேநீரோடும் மதிய வேலைகளோடும் இரவு நினைவுகளோடும் பல வருடங்களா நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கிற நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு வர 16ஆம் தேதி 87வது பிறந்த நாள். இந்த மகிழ்ச்சியான தருணத்துல என் வானொலி என் வாழ்க்கை அப்படின்ற தலைப்புல வானொலியோட உங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கமான நினைவுகளை உங்களோட குரல்ல எங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஒரு பாடல் உங்களை அழ வச்சிருக்கலாம், ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தைரியம் கொடுத்திருக்கலாம், ஒரு குரல் உங்க வீட்டுல ஒருத்தராவும் கூட மாறி இருக்கலாம். அந்த உணர்வுகளை அந்த நினைவுகளை உங்க குரல்ல பதிவு செஞ்சு 9385461 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. வர புதன்கிழமைக்குள்ள உங்களோட பதிவுகளை நான் எதிர்பார்க்கிறோம். உங்கள் நினைவுகளும் இந்த பிறந்த நாளின் இனிய இசையாகட்டும்.

0: இன்றைய இரவோடு இணைக்கும் பாலமா இது ஞாபகம் வருதே திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில அடுத்தது அவருப்பு பாலம் தெரிவிக்க வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கங்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கிருந்துங்கய்யா?
1: அம்மா நான் தேவி மகனா, கண்ணன் பேசுறாங்கம்மா, நேர் சமயப்புறாங்க.
0: மகிழ்ச்சிங்க ஐயா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இரண்டரை மாதங்களுக்கு பிறகு இணைப்பில் இணைவது ஆர் கண்ணன்மா.
0: ரொம்ப மகிழ்ச்சி.
1: நினைத்ததை முடிப்போம்ல இருந்து பூமலை தூய வசந்தங்கள் வாழ்த்தாக்கா அந்த சாங்ஸ் கொடுங்கம்மா. அந்த
0: நிச்சயமா பாட கொடுத்துடலாம். நீங்களும் நினைச்சதை முடிச்சிருவீங்களா?
1: நன்றி.

0: உறங்கும் வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. ஞாபகம் வருதே திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பப்பாடு தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: ஞாபகவரும் நிகழ்ச்சியை தொகுத்து அலங்கரித்து வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மா அவர்களுக்கு என்னுடைய இரவு வணக்கம். காட்டூர் என் பேர் ராமன். வானொலி வந்து எனக்கு ஒரு பெரிய, நான் ஒரு நிறைய நூல்கள் படிப்பேன்மா, அதுக்கெல்லாம் காரணம் வானொலி தான். வானொலி பத்தி நிறைய சொல்லலாம். 17வது 87வது வரப்போகுது. வாட்ஸ்அப்ல செம சூப்பரா அனுப்பி வச்சிருக்கேன்.
0: நிச்சயமா அனுப்பி வைங்க, மறக்காம அனுப்பி வைங்க. வானொலி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசான் மாதிரி தானே இல்லீங்களா?
1: அதாவது ஆசான் மாதிரி கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அதாவது எனக்கு வந்து இந்த பகலில் ஒரு இரவு என்ற திரைப்படத்தில் இரவு எனும் இளமை எனும் பூங்காற்று பாடுது ஒரு பாட்டு, என்ற பாடலை சொல்லுங்கம்மா.
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாங்க ஐயா. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.

0: ஒரு நல்ல பாடலை கேட்கும்போது நேரத்தை மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையோட அழகான தருணங்களையும் நினைவுபடுத்தும். ஞாபகோதய நிகழ்ச்சி கேட்டு நிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். யார் இங்கிருந்து?
1: புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல இருந்து ஜெனிஃபர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க ஜெனிஃபர், டீச்சரா நீங்க?
1: ஆமா மேம்.
0: பாத்தீங்களா, ஜெனிஃபர் டீச்சரா நீங்க தான். என்ன பாடல் கொடுக்கலாம் ஜெனிஃபர் டீச்சருக்கு?
1: மேம், காத்திருந்த கண்கள் படத்துல இருந்து வளர்ந்த கலை மறந்து விட்டால் சாங் மேம்.
0: நிச்சயமா கொடுத்துடலாம். இனிப்புல இருந்ததுக்கு
1: நன்றி மேம். தேங்க்யூ மேம்.

0: 10:32 நேரில் கேட்டிருந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பா இது ஞாபகம் வருதே. ஞாபகம் நிகழ்ச்சியில் அடுத்தது அவருக்கு பல தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க ஐயா?
1: துறையூர் மாநாடிலிருந்து எம் ஏ ரமேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: புதியப்புறையிலிருந்து சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்த அந்த பாடலை போடுங்க மேடம்.
0: நிச்சயமா பாடல் வழங்கி எல்லாம் இணைப்பில் இருந்ததுக்கு நன்றிங்க ஐயா.

0: இரவின் அமைதியில் நம் நினைவுகளுக்கு பின்னணி இசையாக மலரும் இந்த காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் ஞாபகத்தை நிகழ்ச்சியில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரிலே உங்களுக்கு விருப்பமான காவிய பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டுவாங்க. சுழி 431 என்ற முன்னிணைப்பினோடு 246-102-1 அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்துமா?
1: கரூர் மாவட்டம் வடசேலிருந்து லட்சுமி கர்ணாகரன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு மாட்டுக்கரணில இருந்து பட்டிக்காடு பட்டணம்
0: பாடல் கொடுத்துடலாமா?
1: நன்றி மேடம்.
0: இணைப்பு வந்து நன்றி.

நேற்று இனிய தருணங்களை இன்றைய இரவோடு இணைக்கும் பாலமாய் இது ஞாபகம் வருதே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம். நேர்களே, உங்களுக்கு விருப்பமான காவிய பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டுவாங்க 4431 என்ற முன்னிணைப்பினோடு 246-102-1 வராமலே இருந்துட போற உன்னை பத்தி நாம ஏன் ஓயாம கவலைப்படணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு மேதை. பெரும்பாலும் நிகழ்வுகள் நம்ம துன்புறுத்துறது இல்லையா, நிகழ்வுகள் குறித்த கவலை தான் நம்மள துன்புறுத்திட்டு இருக்கு. சொல்ல போனா பணம் போனா வாழ்க்கையே போய்விடுமா என்ன? நாம பார்த்து சம்பாதிச்ச பணம் முடிஞ்சா மீண்டும் அதை சம்பாதிக்கலாம் இல்லையா, இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு நம்ம மனச நாம தேர்த்திக்கணும். கவலைப்பட்டு என்னங்க ஆக போகுது, கைவிட்டு போன பணம் திரும்பி வரணும் அப்படின்னா அதுக்கு சரியான திட்டமிடல் வேணும்.

0: மே மாதம் 16 தேதி நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87th பிறந்த நாள். இந்த உன்னதமான தருணத்துல திருச்சி வானொலி உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திய மாற்றத்தை என் வானொலி என் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல உங்க அனுபவங்களை உங்கள் குரல் பதிவா 9385461 வாட்ஸ்அப் எண்ணுக்கு புதன்கிழமைக்குள்ள அனுப்புங்க. நம் திருச்சி வானொலிக்கு
1: பத்து மணி 51 நேர்கள் கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பாய் இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்தது விருப்ப பாடல் தெரிவிக்கும் நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கம்மா? சொல்லுங்க தமிழரசி. அம்மா என்ன பாடல் கொடுக்கலாம்? என்ன பாடல் கொடுக்கலாம்? அம்மா என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: சிவாஜி
1: பாடல் கொடுக்கலாம். நல்லதுமா நல்லதுமா, உங்களுக்காக பாடல் கொடுத்தலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றிமா.
3: தாத்தா ஜொல்லு தரகிறது தரகிறதாம்.

0: நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குநர், ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், கண்டோன்மென்ட், திருச்சி 1. மின்னஞ்சல் அனுப்ப @trichy@gmail.com.
1: கிட்டத்தட்ட ஞாபகத்தை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் ரெயின்போ பண்பலை 102.1 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவேறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:45 இனிதே ஆரம்பமாகும். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.

Hello, mic testing. Hello. Hello, mic testing. Hello, hello.

மேடம், மைக் ஒன் டெஸ்டிங். மைக் ஒன் டெஸ்டிங் மேடம். Testing.

0: மைக் டூ டெஸ்டிங் கேக்குதுங்களா?
1: டேபிள்ல இருக்கிற மைக் மேடம், மைக் த்ரீ டெஸ்டிங்.

0: போய்டும் அப்படின்னு சொல்லி.
1: சரிங்களா, மைக்கானில் இருந்தால் கிடைக்காது.
2: இது தானே உங்கள் டேபிள்?
0: ஆமாம், க்ரீன். அதுதான் வரேன். நான் கொடுக்குறேன் டெஸ்ட்.